நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஆஷாட மாதம் 24 நாள் 2026 ஆண்டு ஜூலை திங்கள் 15 தேதி இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 35 நொடி.

நாலொரு குரல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பா கூறும் பொருள், ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும். ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் 131வதாக அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5:53:40. நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சி வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றிச்செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, HPV தடுப்பு ஊசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. காலை 8:00 காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை. வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி. எல். குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோயில் ஜே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் ஜே. இமெல்டா அவர்கள். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கல்வியே செல்வம். நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். வில்லியனூர் ஓவியர் எஸ். அரியபுத்ரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. தாடேபள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எம். சந்திரசேகரன் மற்றும் பாரதி ஆகியோரின் இரு வயலினிசை. 4:00 காசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, வசனம் கோகுலகிருஷ்ணன், கதை திரைக்கதை இயக்கம் வினயன். 5:00 பொன் மாலை பொழுது தேவதை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை.

0: 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கதிராமங்கலம் உழவர் கே சதானந்தம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை. 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 8:15 ஒடிசாவில் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் வருடாந்திர ரத யாத்திரைக்கான முன்னோட்ட நிகழ்வு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00, பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டுக்கு ஹாய் சிநேகிதியே, குழந்தைகளின் நலமும் வளமும் என்பது குறித்து புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும், அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி. भारत और ब्रिटेन के बीच व्यापक आर्थिक एवं व्यापार समझौता CETA आज से लागू हो गया है। इसके साथ ही सामाजिक सुरक्षा समझौता, जिसे दोहरा अंशदान समझौता DCC कहा जाता है, भी प्रभावी हो गया है। इससे ब्रिटेन में भारतीय व्यवसायों की गतिशीलता और प्रतिस्पर्धात्मकता को बल मिलेगा। इस ऐतिहासिक समझौते के अंतर्गत भारतीय निर्यात को ब्रिटेन के बाजार में 99% टैरिफ लाइनों पर शून्य शुल्क की सुविधा प्राप्त होगी। कल नई दिल्ली में वाणिज्य सचिव राजेश अग्रवाल ने कहा कि ये समझौता भारत और ब्रिटेन के बीच द्विपक्षीय व्यापार और निवेश संबंधों में एक नए चरण की शुरुआत करेगा। हमारे संवाददाता ने बताया है कि भारत ब्रिटेन CETA और DCC का लागू होना वैश्विक स्तर पर एकीकृत, लचीली और प्रतिस्पर्धी अर्थव्यवस्था बनने की दिशा में भारत की यात्रा में एक महत्वपूर्ण कदम है।
2: इस समझौते के तहत भारतीय निर्यातकों को ब्रिटेन में कई प्रमुख क्षेत्रों में शुल्क पूरी तरह समाप्त होने का लाभ मिलेगा। प्रोसेस्ड फूड उत्पादों पर 70% तक, समुद्री उत्पादों पर 21% से अधिक, इंजीनियरिंग सामान और ऑटो कंपोनेंट्स पर लगभग 18%, चमड़े और फुटवेयर उत्पादों पर 16% तक तथा वस्त्र और परिधान पर लगभग 12% तक लगने वाला शुल्क अब शून्य हो जाएगा। इससे ब्रिटेन के बाजार में भारतीय उत्पादों की प्रतिस्पर्धा बढ़ेगी। किसानों, मछुआरों, सूक्ष्म, लघु और मध्यम उद्यमियों तथा विनिर्माण क्षेत्र को नए अवसर मिलेंगे। रोहन के साथ अमन यादव, आकाशवाणी समाचार, दिल्ली।
1: भारत ने कहा है कि वे पश्चिम एशिया के घटनाक्रमों पर करीबी नजर रखे हुए है। विदेश मंत्रालय के प्रवक्ता रणधीर जायसवाल ने नई दिल्ली में होर्मुज जलडमरू मथेसिया व्यापारिक जहाजों की सुरक्षित और निर्बाध आवाजाही की आवश्यकता दोहराई। श्री जायसवाल ने कल नई दिल्ली में मीडिया को बताया कि क्षेत्र में शांति और स्थिरता के लिए तनाव

0: UK market, generate new opportunity for farmers, fishermen, MSMEs and manufacturers, and strengthen India's integration into global value chains. With Rohan, Aman Yadav, Akashvani News, Delhi.
1: Union Minister of Coal and Mine G. Kishan Reddy will launch the 8th tranche of auction of critical and strategic mineral blocks in New Delhi today. Minister of Mines has said that it comprises 20 critical and strategic mineral blocks spread across 9 states, including 13 newly identified blocks and 7 blocks being offered under the second attempt. The mineral portfolio includes molybdenum, graphite, glauconite, rare earth elements, titanium, tungsten, potash, lithium, cesium, and rubidium. These minerals are critical for clean energy, advanced manufacturing, fertilizers, defense, and other strategic sectors. With 7 tranches of auction completed, the ministry has successfully auctioned 56 out of 88 critical and strategic mineral blocks, achieving a success rate of over 63%. India will host the 12th BRICS Labour and Employment Ministers meeting in Hyderabad beginning today. The two-day meeting will bring together labour and employment ministers and senior officials from BRICS member countries under India's BRICS chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. Union Labour and Employment Minister Dr. Mansukh Mandavia will chair the meeting. The ministers will deliberate on 4 priority areas, including advancing social security and formalisation of labour markets and enhancing women's participation and inclusion in the workforce. In football, Spain stormed into the final of FIFA World Cup 2026 after producing a commanding 2-0 victory over France in the first semi-final clash at Dallas Stadium in Texas, US last night. Mikhail Oyarzabal opened the scoring in the 22nd minute before Pedro Porro made sure of the win with a brilliant second goal. 16 years since winning its first World Cup trophy, La Roja will face Argentina or England in final at New Jersey's MetLife Stadium on Sunday night. In another semi-final clash, defending champions Argentina will face England tonight at Atlanta Stadium. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian time. In cricket, India defeated England by 6 wickets in the first of the 3-match ODI series at Edgbaston, Birmingham last night. Chasing a target of 259 runs set by England, India scored 262 for 4 in 45.2 overs. Skipper Shubman Gill retired hurt with a top score of 80 runs. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
4: எண்ணியது எழுது, எண்ணிய முடிதல் வேண்டும் என்கிறார் பாரதியார். நாம் இங்கு எண்ணியது எழுத வேண்டும் என்கிறோம். எழுத்து என்பது மனித குலத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். களத்தில் கழுத்தை வெட்டும் ஆயுதம் போல காகிதத்தில் மனத்தை வெட்டும் ஆயுதமே எழுத்து. இந்த நாட்டையும் சமூகத்தையும் சீர்திருத்த மானுட நெறியோடு வாழச் செய்ய அன்று முதல் இன்று வரை எல்லா தலைவர்களும் எண்ணியதை எழுதியதே தனிமனிதனின் நல்ல நடத்தைக்கு காரணமாகியுள்ளன. எழுத்தாணி தொடங்கி பேனாமுனை வரையிலும் எழுத்தின் வலிமை குறையவே இல்லை. சங்க புலவர்கள் தொடங்கி இன்று வரையிலும் மானுட நீதி எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அதனால்தான் வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்கிறார். உளவியல் அடிப்படையில் எழுத்து என்பது நம் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுபோல் கட்டமைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக உள்ளது. நாம் நன்றாக சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒரு காலத்தில் கடிதம் எழுதும் முறை நம்மிடையே பரவலாக இருந்தவரை நம்முடைய மன உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறப்பட்டன. பரிமாறுவதற்கான மிகச்சரியான வழிமுறையாக எழுத்து முறை அமைந்திருந்தது என்பதே உண்மை. ஆனால் இன்றோ மனதில் தோன்றியதை உடனுக்குடனே நிதானிக்காமல் ஆத்திரம், அழுகை, கோபம், மகிழ்ச்சி, ஆற்றாமை, இப்படி எல்லா மன உணர்வுகளையும் வடிகட்டாமல், வடிகாலை கண்டறியாமல் அப்படியே புலனத்தில் அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பலரும் வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அறிந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எழுத்து முறையில் ஒரு

ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்த போது மேற்சொன்ன உணர்வுகள் அனைத்தும் நாகரிகமானதாக, கட்டுப்பாடு மிக்கதாக ஒரு ஒழுக்க வரையறைக்குள் கொண்டுவரப்பட்டு அதன் வழி உணர்வுகள் வெளிப்பட்ட போது அதற்கான வெளிப்பாடும் நயத்தக்க நாகரிகமானதாகவே இருந்துள்ளதனை நாமும் அறிவோம், நாடும் அறியும். உறவுகளுக்கிடையே எழுத்து வடிவிலான பரிமாற்றம் ஏற்படும்போது விரிசல் விழாமல் அந்த உறவு வலுப்படத்தான் செய்யும். அதனால்தான் அன்றைய நாட்களில் தலைவர்கள் கூட தங்கள் தொண்டர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவும் அவர்களை வழிநடத்த வேண்டவும் தங்களுடைய உறவுகளுக்கு சொல்வதைப் போல உரிமையோடு அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்றெல்லாம் தலைப்பிட்டு எழுதினார்கள், மக்களுக்கும் சொன்னார்கள். சிறையில் இருக்கும்போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு. வரதராச

0: சொன்னார்கள். சிறையில் இருக்கும்போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தம்பிக்கு கடிதம் என்று எழுதிய நூல் சிறப்பு மிக்கது. இதுபோன்று பலரும் உறவு முறைகளின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு விளையும் போது அதற்கு எழுத்துக்கள் மிகப்பெரிய களமாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த தலைமுறைக்கு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் இனிமேல் சொல்லித்தர வேண்டியது எழுதி பழகு என்பதையே. முன்னோரின் மரபான எழுத்து முறையை மீட்டெடுப்பது மூத்தோரின் கடமை. ஒரு நாளைக்கு அரைப்பக்கமோ அல்லது ஒரு பக்கமோ எப்படி படிப்பதற்கான நேரத்தை செலவிடுகின்றோமோ அதுபோல் எழுதுவதற்கும் செலவிட வேண்டும். அன்றாடம் நடக்கும் நமக்கான நிகழ்வுகளை கூட டைரி குறிப்பு போல எழுதும்போது நம்மை நாமே எழுத்து ஒளியால் செதுக்கிக் கொள்கிறோம். எழுத்தின் வழியது உயர்நிலை என்பதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். ஸ்லேட்டு எனும் கற்பலகையில் பல்பம் எனும் எழுதுகோல் பிடித்து எழுதும் வழக்கத்தை இன்று நாம் பெரும்பாலும் மாற்றிக்கொண்டதன் விளைவு நம் குழந்தைகளுக்கு பேனா பிடித்து எழுதுவதும் எழுத்து வடிவம் பல குழந்தைகளுக்கு சிக்கலாகி போனதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது. அந்த நிலையை நாம் மாற்றி எண்ணத்தை சீரமைக்கும் எழுத்து முறையை கற்றுத்தர வேண்டும். சரியான சிந்தனையோடு முறையாக அதனை வெளிப்படுத்தி சமூகத்தை செம்மைப்படுத்தும் வலிமையான கருவியாக எழுத்து அமைய வேண்டும். எனவே எண்ணியதை சரியாக எழுத வேண்டும். எழுத்து வலிமை மிக்க ஆயுதம் என்பதை உணர வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:15:20. தெய்வீக ராகம்

இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி திங்கள் 31 நாள், புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

ஆத்தங்கரை முதல்ல உட்காந்துக்கிட்டு தூண்டி போடுறத பார்த்தா நம்ம கருத முத்து மாதிரி இருக்குது. யாரா இருக்கும்? சரி, வண்டியை நிப்பாட்டிட்டு யாருன்னு பார்ப்போம்.

0: பார்த்தா கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. கருத்த முத்து எப்பா? கருத்த முத்து
1: மீன் மாட்டிச்சுப்பா, மீன் மாட்டிச்சு. தூக்கு தூக்கு, தூண்டில் எடு, தூண்டில் தூக்கு.
0: என்னப்பா கருத்த முத்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
1: வா கருத்த முத்த, வா வா வா. பார்த்தா தெரியலையா, தூண்டில கெண்ட மீன் பிடிச்சோடனே நீ அந்த நேரத்தில் வந்துட்டு போய்.
0: எப்பா அதுக்குள்ள 10-15 மீன் பிடிச்சிட்டேன்.
1: ஆமா.
0: ஓஹோ, இன்னைக்கு உன் வீட்டுல மீன் குழம்பா?
1: ஆமா கருத்த முத்த, ஆத்துல இருந்து தண்ணி வர நிறைய வந்துச்சா, மீன் நிறைய பிடிச்சாச்சு. உனக்கும் பாதி கொடுக்கணும் போல இருக்கு.
0: எப்பா எனக்கும் கூடு. சரி சரி, நேத்திக்கு இந்த வெண்பன்றி வளர்ப்பு பத்தி உன்ட்ட நிறைய சொன்னேன்.
1: ஆமாப்பா, நல்ல அருமையா நல்ல தகவல் எல்லாம் சொன்னேன்.
0: அது சம்பந்தமா இன்னும் பல செய்திகள் இருக்குப்பா.
1: இன்னுமா இருக்கா?
0: கருத்தமுத்த வாப்பா போகலாம்.
1: கருத்தமுத்த மதுரில் இப்படி உட்கார, நான் மீன் பிடிச்சினே இருக்கிறேன், நீ சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா.
0: சரி சரி கருத்தமுத்த, நானும் உட்காடுறேன்.
1: சரி,
0: நீ மீன் பிடிக்கிற அழகையும் நானும் பார்த்த மாதிரியும் இருக்கும்.
1: ஆமா,
0: செய்தியும் உனக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும்.
1: ஆமாப்பா,
0: நேத்திக்கு வெண்பன்றி வளர்ப்பு எந்த அளவுக்கு நமக்கு லாபம் தரும் அதெல்லாம் நான் உனக்கு சொன்னேன்.
1: ஆமா, வளர்க்கிற முறை பத்தியும் சொன்னேன்.
0: ராத்திரி தூக்கத்துல ஒண்ணு ஞாபகம் வந்தது, நம்ம வெண்பன்றி பராமரிப்பு முறைய பத்தி நம்ம கருத்த முத்துக்கு சொல்லவே இல்லையே. காலையில ஏச்சவுனா போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தம்பா.
1: நல்லதா போச்சு கருத்த முத்த,
0: நீ என்னன்னா இங்க உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்க.
1: ஆமா, சரி விளக்கமா கொஞ்சம் சொல்லப்பா.
0: நான் நேத்துக்கு என்ன சொன்னேன், வெண்பன்று 14 குட்டிகள் வரைக்கும் போடும் அப்படின்னு நான் சொன்னேன். 45 நாள் வரைக்கும் தாய் பன்றிகிட்ட அந்த குட்டிகளை வந்து பால் குடிக்க விட்டுட்டு அப்புறமா பிரிச்சிடணும்.

0: இல்லனா தாய் பன்றி அடுத்த பருவத்துக்கு தயாராவாது அப்படின்னு சொன்னேன். இப்ப பிறந்த குட்டிகள் ஒவ்வொன்றும் நமக்கு பெரிய சொத்து, அதை காப்பாத்தணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அதை நான் உனக்கு சொல்றேன்ப்பா.
1: குட்டிகளை வளர்க்கறதுக்கா?
0: எப்பா குட்டிகளை வளர்த்தா தானப்பா பின்னாடி அது பெரிய பெரிய பன்றியா மாறும், அது மூலமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: பிறந்த குட்டிகளுக்கு இரும்பு சத்துக்கான மருந்தை கட்டாயம் கொடுக்கணும்.
1: ஓஹோ, இரும்பு சத்தா?
0: ஆமாப்பா, அதுக்கான சத்துக்களை கட்டாயம் கொடுத்தோம்னா தான் வளர்ச்சி ரொம்ப துரிதமா இருக்கும்பா.
1: ஏங்க அது முத்த, நமக்கும் நல்லா சத்து வேணுங்கிறதுக்காக தான் டாக்டர் இரும்பு சத்து உள்ள மருந்து மாத்திரைகளை சாப்பிட சொல்றாரு. பன்னிங்களுக்குமா இரும்பு சத்து கொடுணும்?
0: ஆமாப்பா, நம்மள மாதிரி தானப்பா அதுவும்.
1: ஆமா ஆமா.
0: அதே மாதிரி இன்னொன்னு கவனிக்கணும்ப்பா, குட்டிகள் பிறந்த உடனே அந்த கோரை பற்கள் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை வெட்டிடணும்ப்பா.
1: என்னது, பன்னி குட்டியை பிடிச்சி பல்ல வெட்டணுமா?
0: ஆமாப்பா.
1: ஐயோ,
0: கோரப்பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். தாய் பன்றியோடைய பால் காம்புல பால் குடிக்கும் போது இந்த பல்லு கீறி அதுக்கு புண்ணு உண்டாயிடும்ப்பா.
1: ஐயோ,
0: அதனால தாய் வந்து கஷ்டப்படும். அதனால நாம பால் குடிக்கிற ஒரு குட்டியா இருந்ததுன்னா கோரப்பற்களை வெட்டிடணும்.
1: அப்ப வெட்டுறது கரெக்ட் தான்ப்பா.
0: ஆமாப்பா. இதுல இன்னொரு லாபமும் இருக்கு.
1: என்ன லாபம்?
0: கோரப்பற்களை வெட்டாம விட்டுட்டோம்னு வச்சிங்க,
1: சரி,
0: அந்த குட்டி பெருசாயி ஒரு பெரிய பன்றியா ஆகும் போது ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போடுறப்ப கடிச்சு கொதறிடுங்க.
1: ஐயோ,
0: கோரப்பல்ல கூர்மையா இருந்துச்சுன்னு வச்சிங்க, எய்தாப்புல இருக்க பன்றி அவ்வளவுதான் கதி.
1: அவ்வளவுதான்.
0: அதனால குட்டியா இருக்கும் போதே அந்த கோரப்பல்ல நாம கட் பண்ணிடணும். புரியுதா?
1: சரி.
0: அதே மாதிரி இப்போ நாம் வளர்க்குற ஒரு 50 பன்றி 100 பன்றி இருக்குல்ல, அதில் ஆண் பன்றி குட்டிகள் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அது 3 மாதத்தில் 12 கிலோ எடைக்கு வந்துடும்.
1: பரவாயில்ல,
0: கிடுகிடுன்னு வளரும்ப்பா. அந்த நேரத்தில் அதுக்கு ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும்.
1: ஏன்பா அதுக்கு?
0: ஏப்பா அது நல்ல ஒரு பெரிய ஆண் பன்றி ஆயிடுச்சுன்னு வச்சிங்க,
1: சரி,
0: அது வந்து இனச்சேர்க்கைக்கு ரெடி ஆகும் போது அது கூட பிறந்த குட்டிகள்லாம் இருக்கும்ல,
1: ஆமாம்,
0: அதுங்க கூட தப்பா நடந்துக்குச்சுன்னா மரபணு கோளாறு வந்துடும்.
1: ஓ, புரியுது காத்த முத்த.
0: அதனாலதான் நம்ம பன்றி வளர்க்கும் போது வெளியிலேந்து ஒரு ஆண் பன்றிய கொண்டு வந்துதான் இனக்கலப்பு நம்ம இங்க செய்யணும்.
1: ஓ,
0: இனச்சேர்க்கையை அப்படித்தான் நம்ம செஞ்சோம்னாதான் லாபமா இருக்கும், எந்த நோய் நொடியும் இல்லாம பன்றிகள் நல்லா இருக்கும்.
1: கரெக்ட் பண்ணி சொல்றது.
0: அப்புறம் குட்டி பிறந்த 60 நாள்ல இருந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்க மருந்த கட்டாயம் கொடுக்கணும். குட்டிகள் வளர்ச்சி குறைஞ்சு இருந்தாலும் குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அப்புறம் கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்கள் நம்ம கடலூர்ல கூட இருக்குத.
1: ஆமா கதமுத, கடலூர் செம்மண்டலத்துல இருக்கிற வேளாண் துறை பக்கத்துல கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குத, கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல.
0: ஆமாப்பா, அந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையங்கள்ல தாது உப்பு கலவைய வந்து கொடுப்பாங்க.
1: ஓஹோ,
0: அதை குட்டிகளுக்கு வாங்கி கட்டாயம் கொடுக்கணும். தேவையான சத்துக்கள் கிடைச்சி குட்டிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும்போது அந்த குட்டிகளை பார்த்தாவே ஒரு மினுமினுப்பா, அப்படியே தோல்லாம் அப்படியே ஷைனிங்கா பளபளப்பா இருக்கும்பா.
1: ஆமாங்க அது முத, கருப்பு பன்றியோட வெண்பன்றி பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்குது.
0: ஆமாப்பா, ரொம்ப சுத்தமானதுப்பா வெண்பன்றி, தன்னோட இடத்தையும் சுத்தமா வச்சுக்கும், பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்பா.
1: அதான்
0: கருத்தமுத்து.
1: சொல்லு கருத்தமுத்த.
0: இந்த பன்றி குட்டிகள் வாங்கி வளர்க்கறது இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது ரொம்ப முறையா பண்ணும்பா. ஏன்னா பொதுவா நம்ம பகுதிகளில் யாக்ஷயர் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது.
1: ஓஹோ,
0: அதுதான் நல்லா வளருது. அதுக்கு வேணா நம்ம டியூராக் அப்படின்னு ஒரு கலப்பின ஆண் பன்றி, அதை வந்து இனச்சேர்க்கைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் அந்த ஆராய்ச்சி மையம் நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டினா விவரமா சொல்லுவாங்க.
1: சரி சரி சரி.
0: நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து பன்றிகளை பராமரிச்சு நல்ல லாபம் அடையலாம்ப்பா.
1: சரி கதை முத்த.
2: அங்க போறப்பா உன் தூண்டில விரால் வீல்
1: மாட்டிக்கிச்சு.
0: பையில இருக்குதா?
1: ஏற்கனவே ரெண்டு இருக்குது காத்தமுத்த.
0: எப்பா எனக்கு விரால் மீன் ரொம்ப பிடிக்கும்பா.
1: தெரியும் எனக்கு, நீ விரால் மீன் அதிகமா சாப்பிடும்.

0: தெரியும், ஆளை பார்த்தா தெரியலையா வாட்ட தட்டமா இருக்கிறா.
1: ஆமாம்ப்பா, இந்த மீனே ஒரு கிலோ இருக்கும்ல இருக்குப்பா.
0: ஆமா ஆமா,
1: எனக்கு ஒரு மீனா இல்ல ரெண்டு மீனா கொடுப்பா.
0: காத்து முத்தா, மூணு விரலை பிடிச்சிக்கிறான், ரெண்டு நீ எடுத்துக்க, ஒன்னு நான் எடுத்து போறோம் வீட்டுக்கு.
1: சரிப்பா சரிப்பா. கருத்த முத்த, நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேசணும்.
0: ஆமா,
1: சீக்கிரம் மீனை கொடுத்தீங்கன்னா
0: சரி,
1: எடுத்துட்டு போய் ஆஞ்சு நல்ல மீன் குழம்பு வச்சு மத்தியானம் அப்படியே மூக்க பிடிக்க சாப்பிடணும் பா.
0: காத்தமுத்த, நீ சொல்லும் போது இப்பே வருது சாப்பிடணும் போல இருக்குப்பா.
1: சரிப்பா கருத்தமுத்த, நான் கிளம்புறேன்ப்பா.
0: சரி, இந்தாப்பா மீன்.
1: சரிப்பா சரிப்பா, நான் எடுத்துட்டு கிளம்புறேன்ப்பா.
0: காத்தமுத்த, பையன் நல்லா இருக்க முடிச்சு கட்டினுபோ.
1: எப்பா நீ சொல்லும் போதே அங்க பாருப்பா, நான் முடிச்சு போட்டுட்டேன்ப்பா.
0: ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் விவரமா தான் பாருக்கிறேன் நீ.
1: சரி கருத்தமுத்த, நான் கிளம்பட்டுமா?
0: சரி சரி, பார்த்து போயிட்டு வாப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வால் உடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். 2 நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்து

0: என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானை காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21 தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அண்ணவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமநாசம் அருகே உள்ள காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17 தேதி முதல் 20 தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித்திரிந்த

0: கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. 10 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். உணவு சங்கிலியில் பறவை இனங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன, ஆனால் அவற்றுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகள் பன்மடங்கு கவலை அளிப்பவை. அவற்றில் சிலவற்றை காணலாம். பறவை இனங்கள் அழிவதற்கான முக்கிய காரணங்கள் அவற்றின் வாழிடங்கள் அழிக்கப்படுவதும் இயற்கையை பற்றி கவலைப்படாத நிலையில்லாத வளர்ச்சியுமே ஆகும். அந்த வகையில் புல்வெளிகளும் நீர்நிலைகளும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதே பறவைகளின் அழிவுக்கு முக்கியமான காரணம் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். புல்வெளிகளை இயற்கை செழிக்கும் இடமாக புரிந்து கொள்ளாமல் தரிசு நிலமாக கருதுவதால்தான் இத்தனை பிரச்சனையும் வருகிறது. பல்வேறு தேவைகளுக்காக முதலில் கை வைக்கப்படும் இடங்கள் புல்வெளிகளாகவே இருக்கின்றன. காலம் காலமாக புல்வெளிகள் புறக்கணிக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வருகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் பறவை இனங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. இவற்றுள் முதலாவதாக வருவது பறவைகளின் வாழ்விட அழிப்பு, காடழிப்பு, நகரமயமாக்கல் மற்றும் சதுப்பு நிலங்கள் அழிக்கப்படுவதால் பறவைகளின் இருப்பிடங்கள் துண்டாடப்பட்டு உணவு மற்றும் தங்கும் இடங்களுக்கு அவை தவிக்கின்றன. புல்வெளிகள் மரக்காடுகளாக மாற்றப்படுவது அங்கு வாழும் தனித்துவமான பறவைகளை வெகுவாக பாதிக்கிறது. அடுத்த அச்சுறுத்தல் விவசாய நச்சுக்கள் ஆகும். பயிர்களுக்கு தெளிக்கப்படும் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகள் பறவைகளின் உடலில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி மரபணு மாற்றங்கள் மற்றும் மலட்டுத்தன்மையை உருவாக்குகின்றன. பயிர்கள் மட்டுமல்லாது மாடுகளுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் மிகுந்து இருந்த டைக்ளோஃபெனாக் அவற்றின் வயிற்றில் தங்கிவிட அந்த மாடுகளின் இறந்த உடல்களை உண்ட வல்லூறுகளும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது உங்களுக்கு நினைவிருக்கலாம். 3வது அச்சுறுத்தல் காலநிலை மாற்றம். இங்கு வானிலைக்கும் பருவநிலைக்கும் உள்ள வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வெயில் அதிகம் இருக்குமா அல்லது நாளை மழை பெய்யுமா என்று தெரிந்து கொள்வது வானிலை. தொடர்ந்த சில மாதங்கள் வெயில் அடிப்பதும் வேறு சில மாதங்கள் தொடர்ந்து மழை பெய்வதும் பருவநிலை. பருவநிலை மாறுபாடு

0: பறவைகளின் வலசை போகும் கால அட்டவணையை பெரிதும் மாற்றுகின்றன. இதனால் அவை இனப்பெருக்க காலத்தில் உரிய உணவை பெற முடிவதில்லை. வலசை செல்லும் பறவைகள் அங்கு இனப்பெருக்கம் செய்வதில்லை. இனப்பெருக்கத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் அவை வலசை செல்கின்றன. வலசை நிலங்கள் அல்லது பருவநிலை பாதிக்கப்பட்டு அவை வலசை செல்லாவிட்டால் அவற்றின் இனப்பெருக்கமும் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. அச்சுறுத்தல்களில் நான்காவதாக வருவது நகர நேரடி அச்சுறுத்தல்கள். கண்ணாடி கட்டிடங்களில் மோதி பறவைகள் இறப்பது, உயரமான செல்போன் டவர்களிலிருந்து வரும் கதிர்வீச்சு மற்றும் காற்று மாசுபாடு பறவைகளின் வழித்தடங்களை சிதைக்கின்றன. பறவை இனங்கள் அழிவது மனிதகுலத்திற்கு நேரடி ஆபத்துகளை ஏற்படுத்தும். அவை உடனடியாகவும் ஏற்படலாம் அல்லது சில காலத்திற்கு அப்பாலும் ஏற்படலாம். உதாரணமாக, கழுகுகள் மற்றும் பருந்துகள் போன்ற பறவைகள் அழியும் போது இறந்த உடல்கள் அழுகி மனிதர்களுக்கு நோய் பரவும் அபாயம் அதிகரிக்கிறது. தனது இறைவளம் குறையும் போது வயல்வெளிகளில் உள்ள கதிர்களை உண்ண வரும் மயில்களை விரட்டியடிக்காமல் மருந்து வைத்துக் கொள்வதன் மூலம் மயில்களின் எண்ணிக்கை குறைகிறது. இதன் மூலம் வயல்களுக்கு வரும் பூச்சிகளின் எண்ணிக்கையும் வயல்களில் வாழும் பாம்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றன. உணவுச் சங்கிலியில் பறவைகளின் முக்கியத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால் அவற்றுக்கு ஏற்படும் அழிவுகளுக்கு ஒரு விதத்திலும் நாம் காரணமாக இருக்க மாட்டோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி கண்ணன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7 மணி. புதுவை புதுமை சிந்தனை மலர்.

துன்பத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவர்களுடைய லட்சியத்தை அடைய முடியாது. துன்பத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவர்களுடைய லட்சியத்தை அடைய முடியாது. கர்ம வீரர் காமராஜரின் சிந்தனை இது. கல்வி கண் கொடுத்த காமராஜரின் பிறந்த தினம் இன்று.

நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கல்வியே செல்வம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள்.

0: உள்ளது. தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: சீகன் பால்கு என்பவர் ஜெர்மன் நாட்டின் டென்மார்க்ல இருந்து இந்தியாவுக்கு, குறிப்பாக தரங்கம்பாடிக்கு வருகிறார். அவர் வந்ததன் நோக்கம் என்னன்னா, கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார். அவருடைய தாய்மொழி டானிஷ் மொழி. ஆனால் தரங்கம்பாடிக்கு வந்த பிறகு தமிழ் மொழியே எனக்கு

கைமொழியாகிவிட்டது என்று பெருமையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். நடந்த நிகழ்வு என்னன்னா, தரங்கம்பாடியிலிருந்து டானிஷ் அரசுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான சில வரிகளை மட்டும் நான் சொல்கின்றேன். தமிழர்கள் தத்துவ கருத்துகளில் கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் மிஞ்சியவர்கள். தமிழை கற்றால்தான் நாமும் தமிழர்களைப் போல் வாழ முடியும். நான் தமிழனாகவே மாறிவிட்டேன். தமிழ்மொழியே எனக்கு தாய்மொழியாகிவிட்டது என்று சொல்லி கடிதம் எழுதுகிறார். மீண்டும் டென்மார்க் போக மறுத்து தன்னுடைய இறுதி காலம் வரை தரங்கம்பாடியிலேயே வாழ்ந்தவர். அவர் ஒரு வருடம்தான் அவரை வந்து நீ தரங்கம்பாடிக்கு போய் கிறிஸ்தவத்தை பரப்புன்னு அனுப்புனாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே தமிழோடு ஒன்றியவராக தரங்கம்பாடியிலேயே தங்கி விடுகின்றார். அவருடைய கோரிக்கை என்ன தெரியுமா? நான் இறந்த பிறகு தயவு செய்து தமிழ் நாட்டில்தான் என்னுடைய உடலும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னதன் பெயரிலே அவர் இறந்ததற்கு பின் அவருடைய உடல் தரங்கம்பாடி ஜெருசலேம் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 1712 இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவினார் தரங்கம்பாடியில். 1714 விவிலியத்தினுடைய புதிய ஏற்பாட்டை முதன் முதலில் இவரே தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்டார். அந்த வகையில் தமிழோடு ஒன்றிப்போனவர். தமிழ் மொழிக்கும் தமிழ் அச்சுக்கலைக்கும் சமூக சேவைக்கும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த சீகன் பால்கினுடைய வருகையை அந்த பகுதி மக்கள் இன்றைக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக சீகன் பால்கோடு சேர்த்து தமிழையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதுபோலதான் ஜி யு போப் அவர்கள். அவர் கனடாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர். ஜி யு போப் வந்து யாருக்கு கடிதம் எழுதினாலுமே ஒரு திருவாசகத்தை எழுதிதான் எழுதுவாராம். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று நாம் சொல்லுவோம். அப்படி ஒரு முறை தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதி கொண்டே இருக்கின்ற போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் கசிய அதில் ஒரு சொட்டு கண்ணீர் கடிதத்தில் விழுந்து விடுகிறது. அந்த கண்ணீர் துளி விழுந்ததும் எழுத்து அப்படியே கலங்கிறது. அவர் அடுத்த கடிதம் வேறொரு கடிதத்தில் எழுதியிருக்கலாம். ஆனாலும் அவர் தொடர்ந்து அந்த கடிதத்தை எழுதி முடிக்கின்றார். எழுதி முடித்த பிறகு ஒரு சொட்டு கண்ணீரில் நனைந்த அந்த எழுத்தில் அப்படியே அதை தொடர்ந்து எழுதி ஏன் அந்த கடிதத்தை முடித்தேன் என்று அவரே சொல்லுகின்றார். திருவாசகம் மட்டுமல்ல, திருவாசகத்தை நினைத்து உகுக்கின்ற கண்ணீரும் புனிதமானது. அதனால்தான் நான் இந்த கடிதத்தை அப்படியே அந்த கண்ணீர் துளியோடு அதை அனுப்பினேன் என்று அவர் பதிவு செய்கின்றார். அதனால்தான் தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டவரும் அவர்தான். அதுபோல வள்ளலார் அவர்கள், அவர் எப்போதுமே தன்னுடைய தலையிலே திருவாசகம் எழுதிய ஒரு ஓலை சுவடையை வைத்திருப்பாராம். திருவாசகத்தை படிக்கும் போது எப்படி சுவையாக இருக்கிறது அப்படின்னு வள்ளலார் சொல்லுவதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நட்கருப்பன் சாற்றினிலே, தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனித்தீன் சுவை கலந்து, என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவேன்னு சொல்வார். யோசிச்சு பாருங்க, திருவாசகத்தோட வாசிக்கும் போது எதையெல்லாம் கலக்கிறாராம். தேன் கலக்கிறாராம், அது கூட பாலை கலக்கிறாராம், அடுத்து செலுங்கனி தீன் சுவை அப்படின்னா நன்கு கனிந்த பழத்தினுடைய சாறு இதையும் கலக்கிறாராம். அதோட என் ஊன் கலந்து, என் உடல் உயிர் கலந்து, அப்படி கலக்கும்போது கூட அது ஒட்டாமல் இனிக்கிறதான். உங்கள் கையில எல்லாம் ஒரு 100 கிராம் அல்வா கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆசையாக அப்படியே நெய் ஒழுக ஒழுக ஒரு வாய் எடுத்து வாயில் வைப்போம், ரொம்ப அழகாக சொக்கமாக சாப்பிடுவோம் அத்தனை சுவையோடு. 2வது வாய் வைக்கும்போது கொஞ்சம் சுவை குறையும், 3வது வாய் வைக்கும்போது திகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலான்னு வைப்போம். ஆனால் தேன் பால் செலுங்கனித்தீன் சுவை தன் ஊன் உயிர் எல்லாத்தையும் கலந்து வாசிக்கிற போது கூட உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்கிறாரே, அந்த திகட்டுதுன்னு சொல்லவே முடியாதாம். அப்படி திகட்டாமல் இருப்பதுதான் திருவாசகம். இப்படி சொல்லிக்கொண்டே போக நிறைய இருந்தாலும் கூட தமிழிலே தமிழ் விடு தூது நிறைய விஷயங்களை தூது விட்டுருக்குறாங்க. நாரையை தூது விட்டுருக்குறாங்க, நெஞ்சு விடு தூது இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழியிலுமே தன்னுடைய மொழியை தூது விட்டு ஒரு இலக்கியம் இருக்கவே இல்லை. அதனால் தமிழ் விடு தூது என்பது என்னை பொறுத்தவரை அதற்கு ஒரு பெரும் சிறப்பு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். மதுரையில் சொக்கநாதரிடத்திலே ஒரு பெண் தூது அனுப்புகிறாள். அது என்ன அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னென்னவோ யோசிக்கிறா, கடைசியில் தமிழை தூது விடுகின்றாள். ஏன் தமிழை தூது விட்டேன்னு சொல்லி அதற்கான காரணத்தையும் சொல்கிறா பாருங்கள். அந்த இடத்துல தான் அந்த பெண்ணினுடைய சிறப்பை நம்ம பார்க்க முடியுது, தமிழினுடைய பெருமையையும் நம்ம பார்க்க முடியுது. முதல்ல என்ன பண்ணுறா, அன்னத்தை தூது விடலான்னு நினைக்கிறாள். அன்னத்தை தூது விடலான்னு ஏன் நினைக்கிறான்னா, நலன் தமயந்தி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தூது போனது அன்னப்பறவை தான். இந்த இடத்துல அவர் இன்னொரு யோசிக்கிறார், சிவபெருமானினுடைய

காண்பதற்கு ஒரு போட்டி வந்தது. அப்போ பிரம்மா வந்து அன்னப்பறவை வடிவம் எடுத்து கொண்டு போய் அவர் பார்க்கவே முடியாமல் திரும்பி வந்துட்டார். அப்போ இந்த அன்னப்பறவை திரும்பி வந்துருச்சுல, சிவனின் முடியையே பார்க்க முடியாமல் திரும்பி வந்த அன்னப்பறவையை போய் ஈசனிடத்திலேயே போய் தூது அனுப்பலாமா வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். அப்போ யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறான். திரும்பவும் வண்டை யோசிக்கிறான், வண்டை தூது விடலாம். ஆனால் அடுத்து அவளுக்கு யோசிக்கிறா, தன்னுடைய காதலை சொல்லும்போது காமம் செப்பாதேன்னு சொல்லிட்டா, ஏற்கனவே வண்டுகிட்ட ஈசன் காமம் செப்பாதேன்னு சொன்ன மாதிரி போ இதெல்லாம் எதுவும் சொல்லாத அப்படின்னு ஈசன் வந்து சொல்லிட்டார்னா என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான். சரி அப்படின்னா அழகான மானை வந்து தூது விடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஓடுகின்ற விலங்குகள்ல மான் ரொம்ப வேகமாக ஓடும். அடுத்து அவளுக்கு தோணுது, ஈசன் வந்து புலி தோலை ஆடையாக அணிந்திருப்பார். புலியை பார்த்தா மானு எப்படி பக்கத்தில் போகும்? அதுவும் இல்லாமல் அவர் புலித்தோல் மேலே தான் அமர்ந்திருப்பார். மானை வந்து தூது விட்டா அது பயந்து போய் புலித்தோலை பார்த்ததையுமே புலின்னு நினச்சி பயந்துட்டு போய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? வேண்டாம் வேண்டாம். சரி, குயில்னா ரொம்ப அழகா இனிய குரலில் நம்முடைய காதலை போய் ஈசனிடத்திலே சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவ குயிலை தூது விடலான்னு நினைக்கிறா. அப்போ ஈசனிடத்திலே கருங்குருவி இருக்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்துட்டு இது பேசாமல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேணாம் குயிலையும் தூது விட வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன் நம்ம நெஞ்சத்தையே நம்ம தூது விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு விடு தூது சொல்லும்போது, இறைவன் மனம் கடந்தவராயிற்றே, அந்த ஈசனை நெருங்க முடியாமல் நான் பேசாமல் வந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு உறுதியாக அவள் ஒரு முடிவெடுக்கின்றாள். தமிழை தூது விடலாம் என்று முடிவெடுக்கின்றாள். ஏன்னா அது இனிய செழுமை மிக்க தெய்வ தமிழ் மொழி. தமிழ் அப்படின்னாலே அதை பக்தி மொழி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சொக்கநாதர் மட்டும் இல்லை, சொக்கநாதர் குடும்பத்தினர் அத்தனை பேரும் தமிழின் மீது மிகுந்த பற்றுடையவர்கள். ஏன்னா சொக்கநாதர் தான் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை புலவராக இருந்தவர். அடுத்து தடாதகை பிராட்டி மீனாட்சி அம்மை, அவள் வந்து முதல் இடை கடை சங்கம் வளர்த்த அந்த மதுரையிலே தமிழ் அரசியாக அவள் விளங்கியவள். அப்ப அம்மாவும் சரி ஓகேதான். அவர்களுடைய பிள்ளை விநாயகர், அவர் எப்பயுமே கையிலே சிவஞான ஏடுகளை வைத்திருப்பார், தமிழ் போய் நிச்சயமாக சொல்லும். அடுத்தது அவருடைய தம்பி முருகன், அவரே தமிழ் கடவுள் தான். அதுவும் முருகனை பொறுத்த வரைக்கும் தமிழில் வைதாரையும் வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் கடவுள் முருகன் தான் உருத்திர சம்மன் என்கின்ற புலவராக வந்து சங்க புலவர்களுக்கே பாடல்களை கொடுத்தவர் என்பது நாம் அறிவோம். இந்த காரணங்களுக்காகத்தான் தமிழை தூதுவிடலாம் என்று அவள் முடிவு செய்கின்றார். அவளுடைய முடிவு சரியானது தானே? அதனால்தான் நமக்கும் தமிழ் விடு தூது கிடைத்தது. அதில் தமிழை பெருமையாக சொல்லுகின்ற சில வரிகளை மட்டும் நான் பதிவு செய்கின்றேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அடுத்ததாக இன்னொரு இடத்திலே சொல்லப்படும், அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. உனக்கு சரி உனக்கு ஈடு இணை யாருமே இல்லை என்பதை தமிழ் விடு தூதிலே பதிவு செய்திருப்பதையும் நாம் மகிழ்வோடு பார்க்கலாம். தமிழ் அமுதுதான். அமுது மட்டுமல்ல, அது விருந்தாகவும் இருக்கும் மருந்தாகவும் இருக்கும். அது எப்படி மருந்தாக இருக்கும் என்று சொன்னால் அதையும் சொல்லிக்கொண்டே போக எத்தனையோ செய்திகள் இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்கின்றேன். உடல் பிணி நீக்கும் மருத்துவம், உளப்பிணி நீக்கும் இலக்கியம். இலக்கியம் அப்படின்னாலே இலக்கு நோக்கி நம்மை அழைத்து செல்வது தான். அதனாலதான் வைரமுத்து கூட சொல்வார், முன்னே வள்ளுவன் பின்னே பாரதி முழங்கினான் ஊருக்கு, அட இன்னும் நீங்கள் திருந்தாவிட்டால் இலக்கியம் எதற்கு என்று சொல்லுவான். அப்ப அந்த இலக்கியம் வந்து மருந்தாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம இங்கே பார்க்கலாம். ஒரு முறை டி கேசியும் கல்கியும் குற்றாலத்துல சந்தித்து கொள்கின்றார்கள். அன்னைக்கு பார்த்தா டி கேசிக்கு அப்படி ஒரு காய்ச்சல் கொதிக்குது. அப்ப சொல்றார், என்ன இவ்வளவு காய்ச்சலா இருக்கு, மருத்துவமனைக்கு போகலாம்னு. மருத்துவமனைக்கெல்லாம் போக வேண்டாம், முத்தொள்ளாயிரத்துல எடுங்க ஒரு பாடலை எடுத்து ரெண்டு பேரும் சுவைப்போம், நிச்சயமாக என்னுடைய காய்ச்சல் காணாமல் போய்விடும்னு. ரெண்டு பேரும் உட்கார்ந்து முத்தொள்ளாயிரத்திலே ஒரு பாடலை சுவைக்கிறார்கள். உண்மையிலேயே காய்ச்சல் காணாமல் போனது. முத்தொள்ளாயிரத்தை சுவைத்ததில் காய்ச்சலில் கிடந்த நான் இப்போது பாய்ச்சலில் வந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாராம். நம்மளுடைய டி கேசி கல்கி நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் மேலை நாடுகளில் இன்றைக்கும் தமிழின் ஐந்து எழுத்துக்கள் மருந்தாக பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மன வளர்ச்சி குன்றிய ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இன்றைக்கும் மேலை நாடுகளிலே தமிழின் ஐந்து ஒளிகளை மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது எத்தனை மகிழ்ச்சியான செய்தி. அந்த ஐந்து எழுத்து என்னவென்று சொன்னால், ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஓணா. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஐந்து எழுத்துக்களின் ஒளிதான் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்துகிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி நிச்சயம்.

0: தான். இலக்கியம், சங்கத்தமிழ் எல்லாம் சொல்ல நிறைய இருந்தாலும் சமகால கவிதையையும் பார்க்க வேண்டும் அல்லவா? கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதை வாசித்தேன், உன் கடிதம் வந்தது திறக்காமலேயே படித்து விட்டேன் என்று. இந்த ரெண்டு வரியை எத்தனை மணி நேரம் வேணாலும் நீங்கள் ரசிக்கலாம். அதுபோலதான் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க, மொழியின் முன் மண்டியிட்டு வார்த்தை வரம் கேட்டேன், அரசியல்வாதிகள் வந்து அள்ளிக்கொண்டு போய்விட்டார்கள், கட்டுரையாளர்கள் சிலர் கேட்டு வாங்கி போனார்கள், மீதம் இருந்ததை பேசவும் ஏசவும் மனைவியர் வாங்கி போனார்கள், தாமதமாக வந்து நிற்கிறாயே தமிழ்கவிஞனே என்று மொழி மிகவும் வருந்தியது. வேறு வழியின்றி வெற்று காகிதத்தை மடித்து வழியில் என் காதலியிடம் தந்தேன், வாங்க மறுத்த அவள் நீ என்ன எழுதியிருப்பாய் என எனக்கு தெரியும் என்றாள். வார்த்தைகளே இல்லாத கவிதையை வாசிக்காமலேயே அவள் புரிந்து கொண்ட பிறகுதான் தெரிந்தது கவிதைக்கு வார்த்தைகள் அவசியமில்லை என்று அந்த கவிதையை முடித்திருப்பார்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: கேட்டேன். அரசியல்வாதிகள் வந்து அள்ளிக்கொண்டு போய்விட்டார்கள். கட்டுரையாளர்கள் சிலர் கேட்டு வாங்கி போனார்கள். மீதம் இருந்ததை பேசவும் ஏசவும் மனைவியர் வாங்கி போனார்கள். தாமதமாக வந்து நிற்கிறாயே தமிழ்கவிஞனே என்று மொழி மிகவும் வருந்தியது. வேறு வழியின்றி வெற்று காகிதத்தை மடித்து வழியில் என் காதலியிடம் தந்தேன். வாங்க மறுத்த அவள், நீ என்ன எழுதியிருப்பாய் என எனக்கு தெரியும் என்றாள். வார்த்தைகளே இல்லாத கவிதையை வாசிக்காமலேயே அவள் புரிந்து கொண்ட பிறகுதான் தெரிந்தது கவிதைக்கு வார்த்தைகள் அவசியமில்லை என்று. அந்த கவிதையை முடித்திருப்பார்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

ஆகுது. தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றிச்செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டெனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தி துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன் கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டு சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹார்மோஸ் நீரிணை

0: பகுதியில் இரண்டு வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹோர்மோஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அசாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில்

0: ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்த போது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:15.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். HPV வேக்சின் பற்றிய மேலும் சில தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வேக்சின் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கக்கூடியது, முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் இப்பொழுது நமது இந்திய மக்களுக்கு, இந்திய பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வேக்சின் வந்து கிட்டத்தட்ட 2008 உலகத்தில் உபயோகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 50 கோடி பெண்களுக்கு உலகம் முழுக்களையும் இந்த வேக்சின் வந்து மிகவும் பாதுகாப்பான வழியில் செலுத்தப்பட்டு அவர்கள் வந்து பாதுகாப்பு கிடைத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் 2-3 ஏஜ் குரூப்பாக பிரிப்பாங்க, அதாவது 9-14 உள்ள ஏஜ் குரூப்புக்கு கொடுக்கறது, அப்புறம் 15-20, அப்புறம் மோர் தென் 20-21 அந்த ஏஜ் குரூப்புக்கு, 21-26 வரைக்கும் உள்ள ஏஜ் குரூப்புக்கு கொடுக்கறது, இன்னும் சில இதில் வந்து 25-45 கூட கொடுக்கறதுக்கும் சில இது இருந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து பல கம்பெனிகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு, மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குது. சில இது வந்து 2 டோஸ் ஷெடியூல், 3 டோஸ் ஷெடியூல் அப்படின்லாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. உலகத்தினுடைய வடகிழக்கு பகுதியில் தான் இந்தியா, சைனா, ஆப்பிரிக்கா நாடோட வடக்கு பகுதி. இந்த நாடுகளுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம்னா, உலகத்தில் உள்ள 75% மக்கள் தொகை இந்த நாடுகளில் தான் அடங்கியிருக்கு. 75% உலக மக்கள் தொகை வைத்திருக்கின்ற இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் தான் இந்த வேக்சின் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தது. மற்ற நாடுகளில் 2008 கிடைச்சிக்கிட்டு இருந்தா கூட இந்தியாவும் சைனா போன்ற நாடுகளில் இது இப்பதான் வந்து மக்களுக்கு சேர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 10-12 வருடங்களாக அது வந்து பைலட் ப்ராஜெக்ட்ஸாக தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. பைலட் ப்ராஜெக்ட் சின்ன சின்ன இடங்களில், சில சில குறிப்பிட்ட மாநிலங்களில், குறிப்பிட்ட மாவட்டங்களில் பைலட் ப்ராஜெக்டாக கிடைச்சிட்டு இருந்தது. அதனுடைய சக்சஸ் வந்து நல்லா இருந்தது. பட் என்னன்னா, கவர்மெண்டால ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியல. ஏன்னா விலை அதிகமான ஒரு ஊசி அது. கிட்டத்தட்ட அது வந்து மார்க்கெட்ல ஒரு 4000 ரூபாய்க்கு வரைக்கும் போகக்கூடிய ஊசி அது. அந்த ஊசி வந்து இப்போதைக்கு வந்து WHO என்ன சொல்லிச்சு, 2022 ஒரு பொசிஷன் பேப்பர் WHO அனௌன்ஸ் பண்ணிச்சு. சயின்டிபிக் ரிசர்ச் படி என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் 2 டோஸ் போட்டவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைச்சிட்டு இருக்குதோ அது வந்து 1 டோஸ் போட்டாலே கிடைக்குது அப்படின்றத வந்து பல ஆண்டுகள் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு ரிப்போர்ட்டா கொடுத்தாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து 2024 முடிவெடுத்தாங்க, எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளுடைய பெண்களுக்கு இந்த ஊசியை வந்து கிடைக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 80,000 பேருக்கு மேல புதுசா கேன்சர் சர்வீக்ஸ், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது. அதுல ஒரு 40,000 பேர் போல இறக்குறாங்க. சோ முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு வேக்சினா இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 14 வயசு முடிஞ்சிருக்கணும், 15 வயசு ஆயிருக்க கூடாது. இந்த ஒரு ஏஜ் குரூப்புக்கு தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். காரணம் என்னன்னா, நம்ம இந்தியா வந்து மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு. வருடம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் 2.5 கோடி குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 1.5 கோடி குழந்தைகள் பிறக்கிறதுல பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு வருடத்திற்கு 1.2 கோடி பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த 1.2 கோடி பெண் குழந்தைகளுக்கு வேக்சின்

0: இப்போ இந்த வருஷத்துக்கு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷத்துலேருந்து 14 வயது நிரம்பிய பெண்களுக்கு அனைத்து பேருக்கும் இந்த வேக்சின் கிடைக்கணும். வருஷத்துக்கு இந்த 1.2 கோடி அளவுக்கு இந்த வேக்சினை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து வாங்கி மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா விலை அதிகமான ஊசி வருஷம் வருஷம் இனிமேல் அதை ஆட் பண்ணிட்டே வந்தால் வரக்கூடிய சந்ததியினருக்கு அடுத்த தலைமுறையினருக்கு வந்து மிக பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
3: நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு கல்வியே செல்வம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உன்கிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல. ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும், அவ்வளோதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அந்த அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா, நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்ன முட்டாள்னு சொன்னீங்க, யோசித்து பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆள்கிட்ட போக மாட்டார். பொய்ன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ

0: நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறதில்ல, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான். இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது. இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ள இருந்துதான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நகர் உலா

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அற்புதமான இடம். அதுதான் அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ள ஜீரோ பள்ளத்தாக்கு. ஆங்கிலத்தில் இதை நம்ம வந்து ஜீரோ வேலி அப்படின்னு சொல்கிறோம். மலைகள், பசுமை, பயன்மரக்காடுகள், நெல் வயல்கள், அமைதியான சூழல், அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறை ஆகிய அனைத்தையும் இந்த ஒரே இடத்துல, அதாவது ஜீரோ பள்ளத்தாக்கில் நாம் வந்து பார்க்க முடியும்.

வலிமை படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா அனுராக் குல்கர்னி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:40. வேலைவாய்ப்பு செய்தி. ஹைதராபாத் ஐஐடியில் வேலை. பணியிடங்கள் குரூப் பி மற்றும் சி பணியிடங்கள். ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஒரு இடம். ஓபிசி பிரிவினருக்கு வயது 35க்குள். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒரு இடம். எஸ்டி பிரிவினருக்கு வயது 35க்குள். உடற்பயிற்சி இன்ஸ்ட்ரக்டர் 2 இடங்கள். எஸ்சி 1, ஓபிசி 1. அக்கவுண்டன்ட் 5 இடங்கள். எஸ்சி 1, ஓபிசி 2. மாற்றுத்திறனாளிகள் 2. குரூப் சி பணியிடங்கள் ஜூனியர் டெக்னீஷியன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இடம் பொது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் பொது. சென்ட்ரல் ஒர்க்ஷாப் ஒரு இடம் எஸ்டி. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் ஓபிசி. சிவில் இன்ஜினியரிங் ஒரு இடம் பொது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2. இன்ஜினியரிங் ஒரு இடம் எஸ்சி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் பொது. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் 2 இடம் பொது பிரிவினர். கணிதம் 1 இடம் ஓபிசி. மெக்கானிக்கல் 2. ஏர்ஹோஸ்டஸ் இன்ஜினியரிங் 1 இடம் எஸ்சி. இயற்பியல் 1 இடம் ஓபிசி. வயது 35க்குள். மேலும் அனைத்து விவரங்களுக்கும் https://iith.ac.in/careers என்கின்ற இணையதளத்தை பார்க்கவும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதியாகும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஜீரோ பள்ளத்தாக்கு பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜீரோ பள்ளத்தாக்கு அருணாச்சல பிரதேசத்தின் லோயர் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலேருந்து சுமார் 1500 முதல் 1700 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால ஆண்டு முழுவதும் இதமான குளிர்ச்சியான காலநிலை நிலவுது. இந்த பகுதி உலக பாரம்பரிய சிறப்புமிக்க இடமாக அலங்கரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் யுனெஸ்கோவின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. இது இந்த இடத்தின் உலகளாவிய முக்கியத்துவத்தை காட்டுகிறது.

0: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேரம் 7:48, 35 நொடி. வடக்கு மத்திய ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கான அறிவிப்பு. மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டேர்னர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 1853 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ தேர்ச்சி. வயது வரம்பு 7/7/2026 அன்று உள்ளபடி 15 முதல் 24 வயது வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் August 7 ஆகும். மேலும் விவரங்களுக்கு RRCPRYJ.org என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும்.

0: டெடி படத்திற்காக டி இமான், ஜோனிதா காந்தி மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:48.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: ஓ மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஜீரோ பள்ளத்தாக்கில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜீரோ பள்ளத்தாக்கின் மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அங்கு வாழக்கூடிய அப்படானி பழங்குடியின மக்கள் இவர்கள் இயற்கையை தெய்வமாக மதித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களோட வீடுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூங்கில் மற்றும் மரத்தால் கட்டப்பட்டிருக்கு அந்த ஊரில் பள்ளத்தாக்கில். இவர்களோட விவசாய முறை மிகவும் தனித்துவமானது. ஒரே நெல் வயலில் நெல் பயிரிடுறதோடு மட்டுமல்லாமல் அதே நீரில் மீன்களையும் வந்து வளர்க்குறாங்க. இதனை வந்து பேடி கம் பிசிகல்ச்சர் என்று சொல்கிறாங்க, அழைக்கப்படுது இந்த முறை. இந்த முறையில் வேதியியல் உரங்களின் பயன்பாடு ரொம்பவும் குறைவாக இருக்கிறதுனால மண்ணின் வளம் வந்து இந்த பள்ளத்தாக்கில் ரொம்ப அதிகமாகவே பாதுகாக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஜீரோ வேலி பற்றி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த ஊரில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். ஜீரோ பள்ளத்தாக்கில் ஒவ்வொரு பகுதியும் ஓவியம் போல காட்சி அளிக்கிறது. இங்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள் அப்படின்னு பார்த்தாக்க, டாலி வேலி ஒயில்ட் லைஃப் சேஞ்சுரி, அதாவது அரிய விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் வாழக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அது மட்டும் இல்லாமல் ஹாங் வில்லேஜ், அது இங்கே என்ன அப்படின்னா, இந்த கிராமத்தில் அபட்டானி மக்களின் பாரம்பரிய வாழ்க்கையை அறிய சிறந்த கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹாங் கிராமம். சில்கி லேக், அமைதியான இயற்கை ஏரி, பறவைகள் பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் ஏற்ற இடம் இந்த சில்கி லேக். மேக்னா குகை கோவில், அதாவது இயற்கையாக உருவான குகையில் அமைந்துள்ள சிவன் கோவில், ஆன்மீக அமைதியை தரக்கூடிய இடமாக இது வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீரோ பள்ளத்தாக்கில் வந்து மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய ஜீரோ மியூசிக் ஃபெஸ்டிவல் இந்தியாவின் மிகவும் பிரபலமான திறந்த வெளி இசை விழாக்களில் ஒன்று. இந்த விழாவில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இசை கலைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் கலந்து கொள்கிறாங்க. இயற்கையின் மத்தியில் இசையை ரசிக்கக்கூடிய அனுபவம் இந்த விழாவின் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. மார்ச் முதல் மே மாதங்களும் செப்டம்பர் முதல் நவம்பர் மாதங்களும் ஜீரோ பள்ளத்தாக்கு செல்ல ஏற்ற காலமாக கருதப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜீரோ பள்ளத்தாக்க வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாமா நேயர்களே?

மாமன்னன் படத்திற்காக விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெற்றது நகர் உலா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி. காலம் போற்றும் கர்ம வீரர். மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை. வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
2: மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள். தீர்க்கமாய் முடிவு செய்த பின் எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்று உறுதியாயிருப்பவர்கள் உலகில் எதனையும் வெல்ல முடியும். ஏன், உலகத்தினேயே கூட வெல்ல இயலும். அப்படியான செயல் வீரர்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்று கல்வி கண் திறந்த வள்ளல், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளன், பெருந்தலைவர் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 அன்றைய விருதுபட்டியில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காமராஜர் குடும்பத்தின் பொருளாதார சூழலின் காரணமாக 6 பள்ளிப்படிப்பை தொடர இயலாத நிலைக்கு ஆளானார். தன் மாமாவின் உதவியால் விருதுபட்டியில் கடை ஒன்றில் பணிக்குச் சேர்ந்தார். பத்திரிகைகள் வாசிக்கும் பழக்கம் கொண்ட காமராஜர் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றியும் காந்தியடிகளின் கொள்கைகளை பற்றியும் அறிந்து கொண்டார். 1919 தன்னை இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்து கொண்டார். 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார். 1922 விருதுநகர் நகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக வடித்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பயணித்த காமராஜர் 1924 நடைபெற்ற வைக்கம் போராட்டத்திலும் சுசீந்திரம் கோவில் நுழைவு இயக்கத்திலும் பெரும் பங்காற்றினார். 1925 மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் காமராஜர். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை கிராமப்பகுதிகளில் கொண்டு சேர்த்ததில் காமராஜர் அவர்களின் பங்கு அளப்பரியது. 1930 காங்கிரஸ் இயக்கம் சுதந்திர போரின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியது. தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் காமராஜர். 1936 தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் பொறுப்பினை ஏற்றார் காமராஜர். 1937 நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டார். 1947 இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்த ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர். 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது இந்திய நாடு.

1954 ஆம் ஆண்டில் தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து காமராசர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1954 ஆம் ஆண்டு முதல் 1963 ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் காமராசர். காமராசர் தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியடைந்தது. 1956 ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் தமிழ் தமிழகத்தின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 1957-58 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை முதன்முறையாக தமிழில் சமர்ப்பிக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். வேளாண்மை, தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியது காமராஜர் அவர்களின் அரசு. நூல் நூற்பு ஆலைகள், துணி நூற்பு பாவுகள், உரத் தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், காகித உற்பத்தி ஆலைகள் என வேளாண் துறை சார்ந்தும், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, பிஹெச்இஎல் எனப்படும் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை, ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை என தொழிற்துறை சார்ந்தும் தமிழகம் மிக வேகமாக வளர்ந்தது. பெரியார் மின் திட்டம், குந்தா நீர்மின் திட்டம் என அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்களை நிறைவேற்றி கிராமப்புறங்களை விரைந்து மின்மயமாக்கியது காமராஜர் அரசு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கிராமப்புற மின்மயமாக்குதலில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருந்தது. 1963 ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட 5000 மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களின் மொத்த எண்ணிக்கை 32,500. இதில் தமிழகத்தில் மட்டும் 657 நகரங்களும் 6,777 கிராமங்களும் மின்மயமாக்கப்பட்டிருந்தன. காமராசர் அரசு ஆட்சியேற்ற போது தமிழகத்தில் மேட்டூர், பைக்காரா, பாபநாசம் எனும் 3 மின் உற்பத்தி தலங்கள் மட்டுமே இருந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்பாக்கம் அணுமின் திட்டமும், குந்தா, பெரியாறு, கும்பார், அமராவதி, மேட்டூர் கீழ்நிலை திட்டம், கூடலூர் போன்ற நீர்மின் திட்டங்களும், நெய்வேலி, சமயநல்லூர், சென்னை அனல்மின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் மணிமுத்தாறு அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, பரம்பிக்குளம் ஆழியார் அணை என தமிழகம் முழுவதும் 20 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. அணைகள் மூலம் பாசன வசதி மேம்படுத்தப்பட்டு வேளாண்மை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது. காமராசர் ஆட்சி காலம் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் பொற்காலம் என கருதுவதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இருப்பினும் கல்வித்துறையில் காமராஜர் ஆற்றிய பணிகள் பெருமையோடு நினைவுகூரத்தக்கவை. கல்வித்துறையின் விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் காமராஜர் அவர்கள். 1 மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி என நிறுவி கல்வியின் வேர்களை உறுதிப்படுத்தினார் காமராஜர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியினை அதற்கான சட்டத்தினை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். கல்வித்துறையில் காமராஜர் செய்த உன்னதமான பணியாக கருதப்படுவது மதிய உணவு திட்டம். காமராசரின் மதிய உணவு திட்டம் பின்பு சத்துணவு திட்டமாக வலுப்பெற்றது என்பது கூடுதல் சிறப்பாகும். பள்ளி கல்வி பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் காமராசர். தமிழகத்தில் பட்டி தொட்டியெங்கும் கிளை நூலகங்கள் பலவற்றை தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்களே ஆவார். பண்டிதர் நேருவின் மறைவிற்கு பின்னர் பிரதம அமைச்சராக பதவியேற்கும் சூழல் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதம அமைச்சராக ஆக்கி அழகுறச் செய்தார் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ தலைப்பட்டவர். அரசு அதிகாரத்தினை எவ்விதத்திலும் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு பயன்படுத்தி கொள்ளாதவர். புகழின் வெளிச்சத்தில் பூத்திருந்த காமராஜர் அவர்களை மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு வகையில் சிறப்பித்திருக்கின்றன. காமராஜர் அவர்களின் நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகிய இரண்டும் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாரதத்தின் தென்கோடியாம் கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக கல்வித்துறையில் காமராஜர் செய்த பெரும் நல்மாற்றங்களை நினைவுறும் விதமாக தமிழக அரசால் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1975 ஆம் ஆண்டு அக்டோபர் 2 ஆம் நாள் காமராஜர் அவர்கள் இவ்வுலக வாழ்வை நீத்த பின்பு 1976 ஆம் ஆண்டு மத்திய அரசு காமராஜர் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான
பாரத ரத்னா

0: விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. கட்சி பேதமில்லாமல் அனைத்து தலைவர்களாலும் தவறாமல் பேசப்படும் வாசகம் ஒன்று உண்டு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று. யாராலும் குறை கூற இயலாத அப்பழுக்கற்ற ஆட்சியை, மக்களின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்ட ஆட்சியை அளித்தவர் காமராஜர் அவர்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கல் என்கிறது வான்புகழ் வள்ளுவம். காமராஜர் அவர்களின் பெருமைகளுக்கெல்லாம் காரணம் அவரின் தன்னலம் கருதாத உழைப்பே. நம் குழந்தைகளுக்கு கல்வி என்னும் கருவியினை கொடுத்து பாரினில் வீறுநடை போடச் செய்வதே காமராஜரின் பிறந்த நாளாம் கல்வி வளர்ச்சி நாளில் நாம் காமராஜருக்கு செய்ய வேண்டிய மரியாதையாகும். கல்வியை போற்றுவதன் வழியே காமராஜரை போற்றுவோம்.
1: இதுவரை காலம் போற்றும் கர்ம வீரர், மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:13:15.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30 சங்க

0: நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: வணக்கம் நேயர்களே,

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில நாம கேட்க இருப்பது பூமியின் காந்தப்புலம் ஏன் முக்கியம் என்பதாகும். நாம் அனைவரும் காந்தத்தை பற்றி அறிந்திருப்போம். இரும்பு பொருட்களை பார்க்கும் ஈர்க்கும் ஒரு சக்தியே காந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம பூமியே ஒரு மிகப்பெரிய காந்தம் என்பதை பற்றி நாம் என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? இந்த பூமியை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு கவசம் போல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது காந்தப்புலம் அமைந்துள்ளது. இந்த காந்தப்புலம் இல்லை என்றால் பூமியில் இன்று நாம் அறிந்த வாழ்க்கை இவ்வாறு இருக்க கண்டிப்பாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். பூமியின் காந்தப்புலம் அப்படின்னு சொன்னால் என்ன? பூமியை சுற்றி காணப்படாத வகையில் பரவி இருக்கக்கூடிய காந்த விசை பகுதியே பூமியின் காந்தப்புலம். ஒரு சாதாரண காந்தத்திற்கு வட மற்றும் தென் துருவங்கள் இருப்பது போலவே பூமிக்கு காந்த துருவங்கள் உள்ளன. இந்த காந்த புலத்தின் காரணமாகத்தான் திசை காட்டி எப்போதும் வட திசையை நோக்கி காட்டுகிறது.

0: நேரம் 8:36:45.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 8:37:20. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர், அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க் பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு, இன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவம் மிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பை சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 04132200115, மற்றொரு எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி

இன்றைய தகவல் தளத்தில் பூமியின் காந்தப்புலம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். காந்தப்புலம் பொதுவாக மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது எப்படி உருவாகுது? பூமியின் மையப்பகுதியில் மிகுந்த அதில் வெப்பநிலையில் உருகிய நிலையில் இரும்பும் நிக்கலும் உள்ளன. இந்த உருகிய உலோகங்கள் தொடர்ந்து சுழல்வதாலும் பூமி தனது அச்சில் சுழல்வதாலும் மின்சார ஓட்டங்கள் உருவாகின்றன. இந்த மின்சார ஓட்டங்களே ஜியோடைனமோ எனப்படும் இயற்கை செயல்முறையின் மூலம் காந்தப்புலத்தை உருவாக்குகின்றன. நேரம் 8:40 நொடி.

0: நேரம் 8:44 25:00.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்றைய தகவல் தளத்தில் பூமியின் காந்தப்புலம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். காந்தப்புலம் ஏன் மிகவும் முக்கியம்? முதலாவதாக, இது நம்மை சூரியனிலிருந்து வரும் ஆபத்தான மின்னூட்டம் பெற்ற துகள்களிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்குது. சூரியனிலிருந்து தொடர்ந்து சூரிய காற்று எனப்படும் துகள்கள் பூமியை நோக்கி வருகின்றன. இவை நேரடியாக பூமியை தாக்கினால் உயிரினங்கள் பெருமளவில் நமக்கு வந்து பாதிக்கப்படும். ஆனால் பூமியின் காந்தப்புலம் இந்த துகள்களை வளைத்து விண்வெளிக்கே திருப்பி அனுப்புகிறது. இதனால் பூமியின் வளிமண்டலமும் உயிர்களும் பாதுகாக்கப்படுகின்றன.

இன்றைய தகவல் தளத்தில் பூமியின் காந்தப்புலம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நாம் தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். வளிமண்டலத்தை பாதுகாக்கும் காவலன். காந்தப்புலம் இல்லை என்றால் சூரிய காற்று பூமியின் வளிமண்டலத்தை மெதுவாக விண்வெளிக்குள் இழுத்து செல்லும். இது போன்ற நிலை செவ்வாய் கிரகத்தில் ஏற்பட்டதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். செவ்வாயில் மிகவும் மெல்லிய வளிமண்டலம் மட்டுமே இருப்பதற்கு அந்த காந்தப்புலம் பலவீனமடைந்ததும் ஒரு காரணமாக கூறப்படுது. இதிலிருந்து பூமியின் காந்தப்புலம் நமது காற்று மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய இயற்கை கவசம் அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கலாம்.

0: நேரம் 8:55.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்றைய தகவல் தளத்தில் பூமியின் காந்தப்புலம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். திசை காட்டியின் செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கடல் பயணம், மலைப்பயணம், காடு போன்ற இடங்களில் திசையை அறியறதுக்காக திசை காட்டி பயன்படுத்தப்படுகிறது. திசை காட்டியில் உள்ள சிறிய மேக்னட்டிக் நீடில் பூமியின் காந்தப்புலத்தால் வடதிசையை நோக்கி நிலை பெறுதான். நூற்றாண்டுகளாக மனிதர்கள் பயணங்களில் இதன் உதவியை பெற்றுள்ளனர். புலம்பெயரும் பறவைகள், கடல் ஆமைகள், சால்மன் மீன்கள் போன்ற பல உயிரினங்கள் ஆயிரக்கணக்கான தூரம் பயணம் செய்து மீண்டும் தங்கள் பழைய இடத்துக்கே திரும்புகின்றன. இவை பூமியின் காந்தப்புலத்தை இயற்கையான வழிகாட்டியாக பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு. அறிவியல் ஆய்வுகளின் காந்தப்புலம் என்ன அப்படின்னு சொன்னால், செயற்கைக்கோள்கள் மூலம் பூமியின் காந்தப்புலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுது. இதன் மூலம் சூரிய புயல்களை முன்கூட்டியே கணிக்கவும், மின்சார அமைப்புகள், தகவல் தொடர்பு, GPS மற்றும் விண்கலங்களை பாதுகாக்கவும் இந்த காந்தப்புலம் உதவுகிறது. மற்றும் ஒரு அரிய தகவலுடன் சந்திப்போம் மாணவர்களே அடுத்த நிகழ்ச்சியில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இடம்பெறுபவை விஞ்சமூரி வரதராஜ ஐயங்கார் இயற்றிய வர்ண மற்றும் கீர்த்தனைகள். முதலில் சலமேலை என தொடங்கும் கனராக பஞ்சகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:28:28. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். விஎல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் விஞ்சமூரி வரதராஜ ஐயங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி ஜாகேலரா ஹேமவதி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்டோம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியிருந்தார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றவை விஞ்சமூரி வரதராஜ ஏங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:59.

0: சொல்லலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரெஞ்சு தேசிய தினம் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் சார்பில் நேற்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் திரு வீன் பிலிப் ஹூதர், முன்னாள் சபாநாயகர் திரு ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்புரையாற்றிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், பிரான்சுக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் நீண்டகால வரலாற்று பண்பாட்டு உறவுகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் சுமார் 3200 பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரெஞ்சு குடியுரிமை மக்களின் சொத்துக்களை பாதுகாக்க தனி பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. பிரான்சிலிருந்து புதுச்சேரிக்கு நேரடி விமான சேவை கிடைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. பிரெஞ்சு அரசாங்கம் அதற்காக ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று திரு கைலாஷ்நாதன் பேசுகையில் கேட்டுக்கொண்டார். புதுவை தமிழ்ச் சான்றோர் பேரவையின் சார்பில் கவியரசர் கண்ணதாசனின் 100வது விழா அவர் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் நடந்தது. கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடந்த நூல் வெளியீட்டு விழா, பாவரங்கம் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கவியரசு கண்ணதாசனின் மூத்த அண்ணன் மருமகள் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன், கலைமாமணி கவிஞர் அருண் நாகப்பன், புதுவை கவிஞர்கள் திரு வடுகை கண்ணன், புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு, திரு ஆதி சுவசரவணன், திரு வீரமுருகையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கலைமாமணி பேராசிரியர் அரங்க முருகையன், கலைமாமணி மு பாலசுப்பிரமணியன், திரு சொர்க்கோ திருநாவுக்கரசு, மயிலம் தமிழ்க்கல்லூரி முதல்வர் திரு திருநாவுக்கரசு உள்ளிட்ட பலருக்கும் கவியரசு கண்ணதாசன் விருதினை தமிழ்நாடு வனம் மற்றும் இயற்கை வளத்துறை அமைச்சர் திரு துரைபிரபு வழங்கினார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இந்திய போராட்ட வீரருமான பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழா அரசின் சார்பில் கடந்த 2007 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காலை 10 மணி அளவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருப்பதாகவும், இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், இளைஞரணி மகளிரணி உள்ளிட்ட கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொள்ள வரும்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் திரு என் எஸ் ஜெயபால் அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். வணக்கம் நேயர்களே, கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஐடியில் கேட்டாலே இனிக்கும் ஸ்லைடில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல் இடம்பெற்றுள்ள படத்தை டைப் பண்ணிவிட்டு அதில் பாடலோட முதல் வரி டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்ப பாடல், அந்த பாடலோட விரும்பி கேட்டிருக்கும் நேயர்களோட பெயரையும் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வந்து நேற்று ஒளிபரப்பப்பட்ட நேயர்களுக்கு அவர்களுடைய விருப்ப பாடல்கள் இன்று ஒளிபரப்ப இயலாது, புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் இந்த முறை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக வர நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு முறையை நம்ம வந்து பின்பற்றோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி என்ற நேயரின் விருப்ப பாடல், படம் காதல் ஓவியம்.

corazón

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நன்னிலம் நாராயணன் விரும்பி கேட்டிருப்பது. படம் கல்யாணமாம் கல்யாணம். பென்வின் நகரிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் கல்யாணமாம் கல்யாணம் படத்திலிருந்து வருகிறது. அவர் கேட்ட பாடல் ஒளிபரப்ப இயலாததால் கல்யாணமாம் கல்யாணம் படத்திலிருந்து மற்றொரு பாடல் ஒளிபரப்புகின்றோம்.

10:14:35. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத், சென்னை. இவர்கள் விரும்பி கேட்டிருப்பது படம் குஷி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருக்கார் சென்னை அந்தோனிராஜ்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் விரும்பி கேட்டிருப்பது. படம் வைர நெஞ்சம்.

நேரம் 10:35 25 நொடி. கேட்டாலயனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள் விரும்பி கேட்டிருப்பது படம் நல்லவனுக்கு நல்லவன்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் வரும் நிறைவான பாடல். கடலூர் துறைமுகம் சுரேஷ், காட்டூர் சிவகுமார், தாராபுரம் துரைராஜ், வேட்டவலம் குமார், கொருக்காத்தூர் ஞானமுருகன், சேவூர் பாபு, தர்மபுரி அருண், முல்லைக்காடு பாபு, கோவூர் சூரியமூர்த்தி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், எஸ் பரமானந்தன் வசீகரன், இவர்கள் அனைவருக்காகவும் வருகிறது படம் ஒரு கைதியின் டைரி.

நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு கல்வியே செல்வம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் அனிதா. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:45.

0: முத்தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் ஜே இமல்டா அவர்கள்.
1: தமிழ் வளர்ச்சிக்கு அந்நாளிலிருந்து இந்நாள் வரை பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் பலர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பிறமொழி கலப்புடன் பேசப்பட்டு வந்தது. பிறமொழி சொற்களை நீக்கி செழுமையாக தூய தமிழை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் மறைமலை அடிகள் ஆவார்கள். இன்று தமிழ்மொழி செம்மொழி என்ற தகுதி பெற்றிருப்பதற்கு மறைமலை அடிகள் விதைத்த தனித்தமிழ் இயக்க விதையும் ஒரு காரணம் என்றால் அது சற்றும் மிகையாகாது. அன்னாரின் பிறந்த தினம் இன்று. மறைமலை அடிகள், இவரது இயற்பெயர் வேதாச்சலம். இவர் 1876 ஆண்டு சூலை மாதம் 15ஆம் நாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காடம்பாடி என்ற சிற்றூரில் சொக்கநாதம் பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் வேதாச்சலமாகும். மறைமலை அடிகள் வெஸ்லியன் மிஷன் என்ற கிறித்தவ பள்ளியில் தொடக்க கல்வியை கற்றார். அங்கு ஆங்கிலம் முதன்மொழியாக இருந்ததால் ஆங்கிலத்தை நன்கு கற்று தேர்ந்தார். தமிழ் நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு இயற்கையாக எழுந்தது. வே நாராயண சாமி பிள்ளை என்பவரிடம் நமது மறைமலை அடிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். அதோடு நிற்காமல் சமஸ்கிருத மொழியையும் நன்கு கற்றார். எனவே அவருக்கு 3 மொழிகளில் புலமை இருந்தது. சைவ சமய சொற்பொழிவுகளை ஆற்றி வந்ததால் சுவாமி வேதாசலம் என்று அவரை அழைத்தனர் பொதுமக்கள். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பிறமொழி கலப்பு அந்நாட்களில் அதிகமாக இருந்தது. இதனை மாற்ற விரும்பினார் நமது வேதாச்சலம் அவர்கள். தனது பெயரான வேதாச்சலம், அதாவது வேதம், அசலம் என்ற இரண்டு சொற்களாக பிரித்து வேதம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மறை என்றும், அசலம் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் மலை என்றும், சுவாமி என்பதற்கு இணையான தமிழ் சொல் அடிகள் என்றும், வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறை மலை அடிகள் என்றும் மாற்றினார். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த தனியாத தாகத்தால் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, 11 கீழ்கணக்கு நூல்கள் போன்ற நூல்களையும் களங்கமர கற்று தேர்ந்தார். ஒருமுறை மறைமலை அடிகள் அவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார். அந்த கல்லூரியின் பேராசிரியர் தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் ஆவார். அவர் நேர்காணலின் பொழுது மறைமலை அடிகள் அவர்களிடம் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலாக மறைமலை அடிகள் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர். மற்றவர்கள் உடனே பரிதிமார் கலைஞரிடம் தெரியாது என்று பதில் சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று வினவினர். உடனே அதற்கு மறுமொழியாக நமது பரிதிமார் கலைஞர் அவர்கள், அஃது என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் நமது மறைமலை அடிகள் ஆவார். தமிழ் இலக்கியம், மறைபொருளியல், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், பரந்துபட்ட பார்வையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை மறைமலை அடிகள் அவர்கள் எழுதியுள்ளார். இதில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் என்று பார்த்தால் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை, தொலைவில் உணர்தல், மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, புதின இலக்கியங்களோடு கவிதை இலக்கியங்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் இயற்றிய குமுதவல்லி குறித்த புதினம் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது என்றும் கூறலாம். ஒரு நாள் மாலை தனது சின்ன குழந்தை நீலாம்பிகையுடன் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார் நமது மறைமலை அடிகள். அம்மா நீலா, ஒரே ஒரு தமிழ் பாட்டு பாடுமா என்று சொல்லி இருக்கின்றார். உடனே அந்த சிறுமி தனது மழலை மொழியில் அழகான வள்ளல் பெருமான் எழுதிய பாடலை பாட ஆரம்பித்துள்ளார். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும்,

0: கற்ற நெஞ்சம் களை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை மிக அழகாக பாடுகிறாள் சிறுமி நீலாம்பிகை. இதை ரசித்து கொண்டே இருந்த மறைமலை அடிகள் இதில் மூன்றாவது வரியை திரும்ப பாடு என்கிறார். உடனே அக்குழந்தை திரும்ப பாடுகிறது. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், இவ்வளவு அழகான தமிழ் பாடலில் தேகம் என்ற வடமொழி சொல்லல்லவா இருக்கிறது என்று யோசிக்கின்றார். இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க விரும்பி யோசிக்கின்றார். என்ன சொல்லை பயன்படுத்தலாம் என்று நீண்ட நேரம் சிந்தனை செய்து யாக்கை என்ற தூய தமிழ் சொல்லை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். ஓசை இன்பம் கிடைக்கிறதா என்று பார்க்க அதை மாற்றி அமைத்து தானே சொல்லி பார்க்கிறார். உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று. அடடா, நன்றாக இருக்கிறதே, ஓசை இன்பமும் கிடைக்கிறதே என்று முடிவு செய்து தன் மகளிடம் இனி இந்த பாடலை பாடும்போது உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று பாடு என்கிறார். உடனே அந்த சின்ன குழந்தை ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றாள். என்ன கேள்வி என்று பார்த்தால், அப்பா, ஒரு தமிழ் பாட்டில் உள்ள வடமொழி சொல்லை எளிதில் மாற்றி அமைத்தாகிவிட்டது. இதே போன்று நாம் அன்றாட வாழ்வில் பட வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றோம். இதனை எப்படி மாற்றி அமைப்பது என்று கேட்கிறாள். இதை கேட்ட அடிகளார் அவர்கள், பிறமொழி களவா தமிழ் சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற வேர்க்கை உருவாக தனித்தமிழ் இயக்கம் என்ற பெரிய அமைப்பு உருவானது. மறைமலை அடிகள் தன் பெயரை மட்டுமன்றி தனது குழந்தைகளின் பெயரையும் இந்த தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்த பிறகு மாற்றி அமைத்தார். நீலாம்பிகை, திருநாவுக்கரசு என்ற இந்த இரண்டு பெயர்களை தவிர்த்து மற்ற பெயர்களை மாற்றி அமைத்தார். திருஞான சம்பந்தர் என்ற பெயரை அறிவு தொடர்பு என்றும், மாணிக்க வாசகர் என்ற பெயரை மணிமொழி என்றும், சுந்தரமூர்த்தி என்ற பெயரை அழகுரு என்றும், திரிபுர சுந்தரி என்ற பெயரை முன்னகர அழகி என்றும் மாற்றி அமைத்தார். நமது மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டிற்கும் பட்டினப்பாலைக்கும் எழுத்தண்ணி முறையில் ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 500 சொற்களில் 9 சொற்கள் வடசொல் என்றும், 2 சொற்கள் திசை சொற்கள் என்றும் முடிவு செய்து முல்லைப்பாட்டில் உள்ள 103 அடிகளில் 2% வடசொல்லின் தாக்கம் இருக்கிறது என்று வரையறை கொடுத்தார். இந்த வரையறைதான் இவருக்கு தனித்துவத்தை கொடுத்தது. 1905 சைவ சித்தாந்த மகா சபாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1912 வள்ளலாரின் வழியில் சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி அதன் பெயரை பொதுநிலை கழகம் என்று மாற்றினார். இவரே தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தென்றலாம் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் மறைமலை அடிகளாரின் தமிழ் தொண்டை பாராட்டி இவரை சிறப்பாக புகழ்ந்துள்ளார். தென்னாடு என்றால் அடிகள் என்றும், அடிகள் என்றால் தென்னாடு என்றும், மறைமலை ஒரு அறிவு கடல், தமிழ் நிலவு, சைவன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்மொழி எளிய நடையில் பிறமொழி சொற்களின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அடிகளார் அவர்கள். அவருடைய பிறந்த தினமான இன்று பிறமொழி சொற்களை களவாமல் தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் உறுதியேற்போம்.
1: தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜே இமல்டா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நேயர்களே, இந்நிகழ்ச்சி முன்னதாக இன்று காலை 8:30 எமது சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பியதன் ஒலிப்பதிவு.

கேட்ட பாடல் பஞ்சவர்ண கிளி படத்திலிருந்து இடம்பெற்றது. நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு கல்வியே செல்வம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் அனிதா அவர்கள்.

0: தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்சாலையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை திரு மான்சுக் மாண்டவியா நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து பேசுகையில், இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மான்சுக் மாண்டவியா மேலும் தெரிவித்தார். பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சக செயலர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் பெல்ஜியம் தலைநகர் பிரஸ்ஸல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் கூறினார். ஹோர்முஸ் நீரணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளனர். குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீராம், இதய நோய் நிபுணர் டாக்டர் பாலமுருகன், நரம்பியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் பாலசுப்ரமணியம் முத்தையா ஆகியோரும் இச்சிறப்பு முகாமிற்கு வருகை தரவுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.

0: 20 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின்

0: நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் சிறப்பாக கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்பதுதான் காரணம். எல்லாத்தோட இந்த கல்வியை வந்து மற்றவங்க கிட்ட நம்ம கற்று அதை விரிவுபடுத்தும் போது அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவர்கள் ஆச்சரியமாக நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க பாருங்க, அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிங்கறத கொடுக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க, படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா படித்தவர்கள் தவறு செய்யும் பொழுது சொல்லுவாங்க, சார் படிச்சவங்க நீங்க இப்படி தவறு செய்யலாமான்னு. அப்போ படித்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், படித்தவர்கள் பற்றவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் அப்படின்ட்டு, அந்த படிப்பு எவ்வளவு அளவிற்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த சமூகத்துல படிச்சிருக்கு இல்லையா. நிறைவா ஒண்ணு சொல்லணும், நம்ம கல்வி கற்கக்கூடிய இளைய தலைமுறையினர் வாழ்க்கையில சாதனை புரிந்து அவர்கள் உச்சாணி கொம்பில் போய் ஒரு தனி பாதையை தனக்காக அமைச்சு கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த ஒரு உதவி அப்படிங்கறத செய்யறாங்க. இன்றைய காலகட்டத்துல நிறைய என்ஜிஓக்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து பசங்களை படிக்க வைக்கிறாங்க, சில தன் தொண்டு நிறுவனங்கள் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, ஏன் சில நடிகர்கள் கூட பவுண்டேஷன் மாதிரி எல்லாம் வச்சு அந்த பசங்களை சிறப்பாக படிக்க வைக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது கல்வி மகத்துவமானது, அதை நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாமும் இறக்கும் வரை கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: சொன்ன மாதிரி எந்த சூழ்நிலையிலும் கற்கணும், பிச்சை புகினும் கற்க அந்த மாதிரி கற்கணும்ன்ற மாதிரி. ஆமா,
0: எனவே ஒரு மனிதன் வாழ்க்கையில கற்றானா அவனுக்கு அந்த கல்வியானது பாதுகாப்பாக ஒரு அரணாக, ஒரு தவறான பாதைக்கு போகாத அவனை ஒரு தடுப்பு வேலியாகவும் அந்த கல்வி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் காமராஜர் ஐயா அவர்கள் படிப்புக்காக பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கறத போட்டிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நிறைவா சொல்லி முடிக்கிறேன். காமராஜர் ஐயா இந்த குழந்தைகளை சிறப்பாக படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே மதிய உணவு திட்டம்,
1: இலவச சீருடையும் கொடுத்தாரு.
0: புத்தகம், சீருடை, அப்புறமா அந்த பாட புத்தகத்தோடு சேர்ந்து அந்த மதிய சாப்பாடு, காலையில உணவு, அதெல்லாம் எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம்.
1: அதனாலதான் அவரை கர்ம வீரர், கல்வி கண் திறந்த வல்லன்னு சொல்றோம்.
0: அதனால மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் என்னங்கறத அந்த காலகட்டத்திலேயே யோசிச்சு, படிக்காதவர்களை கூட படிக்க வைத்தவர், அவர் கற்கலைனாலும் மற்றவர்கள் கற்கணுங்கிறதுக்காக முயற்சியை எடுத்தார். அந்த சொல்லுவாங்க இல்லையா, படிக்காதவர்களுக்கு தான் படித்தவர்களுடைய அருமை அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதை அவர் இனிஷியேட்டிவா எடுத்து செய்தது எவ்வளவு பெரிய விஷயம். அவருக்குரிய ஒரு நாள்ல கல்வி அப்படிங்கறத நிறைய பேருக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம், சொல்லிக் கொடுப்போம்.
1: நன்றி, நன்றி. முதல் நேரம் வந்து நிறைய விஷயங்கள் அழகா சொன்னீங்க. நன்றி,
0: நன்றி,
1: நன்றி, நன்றி. இன்னைக்கு கல்வியே, அதாவது கல்வியே செல்வம் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது காமராஜருடைய பிறந்த நாளான இன்று கல்வி வளர்ச்சி நாளாகவும் கருதப்படுது இல்லையா. ஸோ இந்த நாளில் ஒரு அழகான தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க கலையரசு சார்.
2: காமராஜர் பக்த வச்சலம், இப்ப இருக்கிற முதல் மந்திரி விஜய், அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜே ராமச்சந்திரன், பின்னணி பாடலாசிரியர் கண்ணதாசன், இவங்கெல்லாம் குறைவான படிப்பு தான் படிச்சிருக்காரு. தலைஞர் கூட பதிப்பு படிச்சிருக்கிறேன். யாருமே, நான் சொன்ன யாருமே ஒரு பட்டதாரிகளாகவோ மேன்மையான படிப்புக்கோ போற அளவுக்கு அவங்க சூழ்நிலை சரியா அமையல. படித்ததனால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் இந்த கல்விங்கிறது கொடுத்தால் குறையாது, செந்த நிலையில் அழியாது. தொட்டணி தூரம் மணற்கேணி அப்படி கூட ஒரு திருக்குறளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த கல்விங்கிற ஒரு செல்வம் நம்ம பக்குவப்பட்ட மனிதனா பண்பட்ட மனிதனா நம்ம வாழ வைக்கும். இது படிப்பு நிறைய படிச்சுதான் நிறைய இடத்துக்கு வரணுங்கிறது கூட கிடையாது. திறமையும் தகுதி இருந்ததுன்னா வாய்ப்பு உருவாக்குற காலகட்டமா இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண ஒரு விருதுநகர்ல குமாரசாமி சிவகாமி அம்மையாளுக்கு மகனா பிறந்த காமராசர் வந்து முதல் மந்திரியா வந்த உடனே,
1: இணைப்புல இருக்கீங்க பேசுங்க ஐயா,
2: கூட்டத்துக்கு போறாரு. வந்து படிக்கிற மாணவர்கள் வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்களுக்கு மதியான சாப்பாடு இல்ல, எங்க வீட்டுல கொடுக்கல, அதனால நாங்க பள்ளிக்கூடம் போய் பட்டினியா படிக்க முடியாது சொல்லும் போது அவர் சத்துருவ திட்டத்தை கொண்டு
1: வர்றாரு.
2: பள்ளிக்கூடம் சிதைஞ்சிருக்கிற காலகட்டங்கள்ல எங்க பள்ளிக்கூடம்

0: கட்டணமா அங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தை முதல்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். எங்க அணைகள் இல்லாம இருக்கும் அங்கெல்லாம் அணைகளை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப நம்ம மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து சரியான கோணத்துல செயல்பட்டதுனாலதான் நம்ம கல்விங்கிற ஒரு அடியாத செல்வத்தை நம்ம வச்சுக்கிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். உடனே எப்படி சொல்லி முடிச்சிடும், படித்த முதுகலை இளம் கதை பட்டதாரியா இருக்கிறவங்க அந்த ஏழை மாணவி மாணவர்களை இனம் கண்டு அவங்களுக்கு வந்து இலவச கல்வி கொடுக்கலாம், பகுதி நேரமா பாடம் சொல்லி கொடுக்கறது. அதே போல இப்ப வந்து நாங்க படிக்கிற காலத்துல போய் கல்வி சின்ன ரொம்ப புத்தகம் ரொம்ப பெருசா இருக்கு, அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்க முடியாம வகுப்பு ஆசிரியர்கள் கல்லூரில இருக்கிறவங்க திணற காலகட்டமா போயிட்டு இருக்கு. அதனால அந்த சுமைகளை கொஞ்சம் குறைக்கணும், எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கறத கவனத்தில் எடுத்துக்கிட்டு சுமைகளை குறைச்சு கொடுத்தாங்கன்னாக்க அந்த பாடத்தையும் வகுப்பு ஆசிரியர்கள் முடிப்பாங்க, தேர்வு எழுதுற போய் மாணவி மாணவர்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். இங்க எங்க பேரனே சொல்றாரு, தாத்தா தலைப்பு ரொம்ப கஷ்டமா இருந்து தாத்தா போடவும் இல்லை தாத்தா, முக்கா பங்கு தான் காலம் பாடம் நடத்துறாங்க அதுக்குள்ள தேர்வு வந்துச்சு, கால் பங்கு பாடம் நடத்தல தாத்தா, நடத்தாத பாடத்துக்கு நான் எப்படி தாத்தா கலக்க போறோம், இது ஒரு கேள்வி முன் வைக்கிறேன்.
1: பாட புத்தகங்களுடைய சுமையை குறைக்கலாம்னு சொல்றீங்க,
0: கல்வித்துறை வந்து புத்தக சுமைய குறைக்கணும், அதே போல ஆசிரியர்கள் பொறுப்புணர்வோட நடந்துக்கணும்,
1: நடந்துக்கணும்,
0: மாணவி மாணவர்கள் நன்மதிப்பு மிக்கவர்களாக நடந்துக்கணும், அது உடையா இருக்கலாம் சிகை அலங்காரமா இருக்கலாம் நல்ல பழக்க வழக்கங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கலாம், எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வாழ்ந்தா மட்டும்தான் அவங்க படித்த படிப்புக்கு பொருள் இருக்கும், பிறந்த ஊருக்கு பெருமை இருக்கும், அவங்க வந்து பெத்த தாய் தோப்பு நல்ல பேர் தேடி கொடுக்குற மாதிரி இருக்கும். படிச்சுட்டா மட்டும் போதாது, அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஒரு சில தவறான நண்பர்களோட பழகி வாழ்வை சீரழிக்கிற பாக்குற போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அரசாங்கம் வேலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கையில அந்த வேலை எதிர்பார்க்காம வேலை வாய்ப்பு கொட்டி கிடைக்குது. நம்ம ஒரு சுய தொழிலாளர் மாதிரி தனியார் துறையில என்ன ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு அதை குடிச்சுக்கிட்டு அந்த சேமிப்பு மத்தியம் வருமானம் கிடைக்கும் ஈட்டி எதிர்காலத்தை பத்தி சித்தோட வாழ்ந்துட்டாலும் வச்சுக்கோ, கண்டிப்பா பானம் இப்ப இருக்கிற மாணவி மாணவர்களுக்கு தொட்டுவிடும் தூரம் தான்.
1: நன்றிங்க, இணைப்புல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க,
0: தலை போட்டு பேசிருக்கேன்.
1: கண்டிப்பா, நிச்சயமா, நன்றி,
0: நன்றி.
1: நேரம் 11:13, 10:00. இன்னைக்கு நேர் நேரத்துல கல்வியே செல்வம் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அழகா நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க சார்?
2: சென்னையிலிருந்து.
1: நல்லா இருக்கேன் ஹரிஹரன் சார், சொல்லுங்க சார். கல்வியே செல்வம் தலைப்பு தான் பேசிட்டு இருக்கோம்.
2: அதாவது அதிகமா பேச விரும்பல, ரெண்டே ரெண்டு படம் நான் சொல்றேன். இந்த தற்காலத்துல உள்ளதுக்கும் ரெண்டு படம் தான் நான் சொல்கிறேன். அதாவது கே பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்தாரு, மாணவன் ஒரு படம், சாரி சாரி மாணவன் வந்து நூத்துக்கு நூறு ஒரு படம் எடுத்தாரு கே பாலச்சந்தர். அது ஒரு மாணவி எப்படி வாழ்க்கையில இருக்கணும் கடைபிடிக்கணும் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு அருமையான தாட் கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து சின்னப்பசேவர், சேவர் சின்னப்பசேவர் எடுத்த ஒரு படம் மாணவன்.
1: அதுல ஒரு ஆசிரியரும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு,
2: படிக்கணும் ஒழுக்கத்தோட வழியும் இதெல்லாம் கல்விக்கு முகந்த ஒரு சான்று. தற்காலத்து எப்படின்னா விபரீத பழக்கம் என்னன்னா, ஐ மீன் என்ன சொல்றாங்க, சேர்ந்து போய் படிக்கிறான் படிக்க படிக்கிறாங்கிறாங்க. இன்னைக்கு அறிவு சார்ந்த உலகத்துல ஆபத்து அதிகமா
1: தான்.
2: அப்ப நம்ம கண்டமாவளத்தையும் நல்லதுதான் நம்ம இல்லை சொல்ல, ஆனா கரணம் தப்பினாலும் மரணம் அந்த மாதிரி இருக்கு.
1: அப்ப கல்வி முறையில மாற்றங்கள் வர வேண்டும் இல்லையா ஐயா? ஏன்னா வந்து அவனுக்கு மதிப்பான
2: மாற்றங்கள் வர மெடிக்கல்ல பாருங்க, மெடிக்கல்ல நீங்க எவ்வளவு புதுசா கண்டுபிடிக்கிறீங்களோ புதுசா வியாதியும்
1: வருது.
2: அப்போ நீங்க படிக்கும் போது என்ன செய்யணும், நிறைய படிக்கிறதுக்கு புக்கு படிக்கணும், லைப்ரரியில போய் புக்கு படிக்கணும். பெரிய யாரும் இன்னைக்கு வந்து மொபைல வந்து
1: எல்லாமே டிஜிட்டல் டிஜிட்டல் லேர்னிங் ஆயிடுச்சு.
2: டிஜிட்டல் இருந்தாலுமே புக்கு படிக்கிறதா அவங்களுக்கு சென்டென்ஸ் கொடுக்கணும், கருத்துக்கு பரிமாறது கூட நிறைய முடியும்.
1: நூலகத்துல போய் உட்காரும் போது பல மனிதர்களை சந்திக்கும் போது அங்க சில பழக்க வழக்கங்கள் நல்லதா கத்துக்கலாம்.
2: இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இதே புதுச்சேவான்ல இன்னைக்கு காலையில என்ன தலைப்பு கொடுக்கறவங்களா மத்தியானம் வாசகசாலை படிச்சுட்டு நான் கொடுப்பேன் தலைப்புக்கு. நிறைய பேர் எப்படி சார் கேட்டீங்கன்னா, லைப்ரரியில படிச்ச இதே டாபிக் வந்திருக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன் மேடம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இன்னும் அதிகமா இன்னொரு நன்றி, வணக்கம்.
1: சரிங்க ஐயா, நன்றி நன்றி. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி வந்து மதிப்பெண்களை நோக்கியே வந்து பயணப்பட்டு இருக்கு. ஸோ மதிப்பான எண்ணங்களை வளர்க்கக்கூடிய, லைஃப் ஸ்கில்ஸை நிறைய வளர்க்கக்கூடிய, அதாவது தொழில்முறை கல்வியை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய கல்வியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, வெறும் பாடப்புத்தகத்தை மட்டுமே வந்து அதில் இருக்கிற விஷயங்களை வந்து முடிச்சா போதும் அப்படிங்கிற நோக்கில்

0: ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய அதாவது என்ன சொல்வது, கல்வி கற்பிக்கிற முறையை வந்து ரொம்ப இது பண்ணி முன்னோக்கி செலுத்தாமல் மாணவர்களுக்கு வேறு சில விஷயங்கள், நல்ல விழுமியங்களை, நல்ல வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனை சொல்லித்தரலாம். ஸோ அப்போ தான் நிறைய வந்து சமூகத்துலேயும் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ கல்வி பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறோம்மா, தூத்துக்குடி மாவட்டம்.
0: சொல்லுங்க சங்கர் சார்.
1: அதாவதுமா கல்வி கல்வியை வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் வச்சுக்கூடாது.

0: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறோமா, தூத்துக்குடி மாவட்டம்.
1: சொல்லுங்க சங்கர் சார்.
0: அதாவதுமா கல்வி, கல்வியை வந்துமா ஒரே ஒருத்தர் மட்டும் வச்சு கொடுக்காது, எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட பாருங்க, கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ என் சொல் என் தோழா, கல்லாத பெயரை எல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா இருக்காரு. அது மாதிரி நமக்கு அதாவது நமக்கு மட்டுமே தெரிஞ்சதை பல பேருக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் படிப்பு கிடையாதுமா, நாங்கெல்லாம் மோட்டார் தொழிலுக்கு சின்ன வயசுல வந்துட்டோம், இன்னைக்கு 68 வயசு ஆகுது பாத்துங்க. எங்க அப்பா கிட்ட தொழில் படித்தவங்களும் எங்க கிட்ட தொழில் படித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு பேர் எங்களுக்கு இருக்கு. அங்க போனா என்ன வேணா சொல்லி கொடுப்பாருப்பா, அவரு போனா அவர்த வேலை படிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் மாதிரி தொழில மறைச்சு செய்ய மாட்டாங்க, தொழில உண்டு பண்ணியும் தொழில் செய்ய மாட்டாங்க, இருக்கிற தொழில கரெக்டா செய்வாங்க. அப்படிங்கறதுல நாங்க ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கோம் எங்க அப்பா காலத்துல இருந்து. அதனால தெரிஞ்சதை நாங்க மறைக்கிறது இல்லம்மா. ஆமா, அந்த தொழில் கல்வியை எல்லாத்துக்கும் நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம்.
1: அதனாலதான் பெண் கல்வியுமே நம்ம ஊக்கப்படுத்துறோம். ஏன்னா ஒரு பெண் வந்து கல்வி அவங்க கட்டுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு சமூகத்தையே கொண்டு முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய எல்லா இதுவும் இருக்கு இல்லீங்களா.
0: அதே மாதிரி இப்ப எங்க பிள்ளைகளும் வந்துட்டாங்க, எங்க அண்ணன் தம்பிகளும் அதே மாதிரி நாங்க இருக்கிறோம். தெரிஞ்சதை மறைக்கிறது இல்ல, தெரியாததை எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சு அவங்களையும் ஒரு தொழில்காரங்களா மாத்தி விடுறதுதான் எங்களுடைய.
1: நிச்சயமா சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கும் போது குறையுங்க ஐயா, இந்த செல்லும் வந்து குறையாது, இருக்க இருக்க நம்மளுக்கு அதிக போயிட்டு தான் போகும். நினைவாற்றலும் சரி, அந்த அறிவு திறனும் சரி, மேம்பட்டு தான் போகும்.
2: கல்விச் செல்வம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பயனுள்ள பகுதிமா. அந்த காலத்துல பொங்கல் திண்ணை பள்ளிக்கூடம் இருந்துச்சு. இப்ப நாங்க படிக்கிற காலத்துல எப்படின்னா எஸ்எல்சின்னு வரும்போது எஸ்எல்சி அப்படின்னு இருக்கும்போது எட்டாம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம்ல இருந்து செகண்ட் ஃபார்ம்ல இருந்து தேர்ட் ஃபார்ம் போகும்போது ரெண்டு கோர்ஸ் இருந்தது. அடி ஒன்னு அக்ரிகல்ச்சர், ரெண்டாவது இன்ஜினியரிங். அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருந்தது ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ், அது இன்ஜினியரிங் இருந்தது அல்ஜிப்ரா கோர்ஸ். அது இந்த மாதிரி வந்தாலும் எஸ்எஸ்எல்சி போய் பியூசி போயிட்டு அப்படி வரணும் வேண்டிய சப்ஜெக்ட். காலங்கள் மாற மாற எல்லாமே மாறுதுமா. இன்றைக்கு பலவிதமான கல்வி செல்வங்கள் வந்துருச்சு. இது வந்து காமராஜா தான் அது வந்து எம்ஜிஆர் காலத்துல தான் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுமா. நிறைய காலேஜ் வந்து எம்ஜிஆர் காலத்துல தான். பிறகு வந்து நம்முடைய கலைஞர் கருணாநிதி வந்து பெரிய பெரிய ஐடிஐ எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்கினாங்க சென்னையில. வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்துல எல்லாம் இருந்தப்போ துருக்கி கொண்டு வந்து கொண்டாங்க. இப்படி கல்வி செல்வத்தை வந்து ஒவ்வொருத்தரும் கணக்கு போட்டு அது மாணவர் செல்வங்களுக்காக அதை வந்து கொண்டு வந்த செல்வம். இன்னைக்கு வந்து தொழில்துறையில சரி, இன்னைக்கு கூட வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே வந்து தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் கல்வி செல்வங்கள் பாராட்டி இருக்காரு. இந்த செய்தித்தாள் வந்து
1: கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா.
2: அதாவது இது எதுக்காக பதிவு பண்றேன்னா, எங்க காலத்துல வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அடுத்தது போனா சென்னை தான் போகணும், அதுக்கடுத்து திருச்சி தான் போகணும். இப்ப அப்படி இல்ல, எல்லா இடத்துலயும்
1: எல்லா இடத்துலயும் நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், எல்லாம் பள்ளிக்கூடங்கள் வந்துருச்சு.
2: பல்கி பெருகி கிராமத்துல எல்லாம் ஆயிடுச்சு. அதாவது பெண்கள் கூட இன்னைக்கு வந்து ஆக்கப்பூர்வமான கல்வியை கற்றுக்கொண்டு தன் சுய காலில் வந்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டு இது வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பெருமையாவும் இருக்கு. ஒரு சமயம் ஒரு கால
1: வணிக மயமான கல்வியை பார்த்து சில நேரங்கள்ல வருத்தமாவும் இருக்கு.
2: ஆமா, எங்க காலத்துல இப்படி இல்லையே தெரியலாம். என்னன்னா ஒரு வருத்தமான செய்திமா எனக்கு, அந்த காலத்துல பிள்ளைங்க அது 8 பிள்ளைங்க எங்க தந்தைக்கு, அந்த காலத்துல அவ்வளவு வசதி இல்லாதால என்னுடைய கல்லூரி படிப்பு 2 வருஷத்துலயே
1: நின்று
2: எப்படி போயிருக்கணும் தெரியாது. அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் நான் அக்ரிகல்ச்சர் தான் எடுத்தேன். அந்த விவசாயத்துறையில நான் ரொம்ப ரொம்ப ஆர்வம்.

0: அது தவறி போச்சு. தவறி போனதுக்கு இப்ப நான் வந்து
1: வருத்தப்படுறீங்க,
0: தலைக்கேதான் இருக்குமா. இப்ப நான் வந்து மின்வாரியத்துல இன்ஜினியரா இருக்கேன்னா காரணம் டர்ன் ஆயிடுச்சு. அப்படி அது எப்படி டர்ன் ஆச்சுன்னா, எக்ஸாம் பாஸ் பண்ணி பார்த்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதாவதுதான் இது வந்து ஆனச்சு. என்னன்னா ஆயிருக்க முடியாதுமா. அதாவது கல்வி செல்வம் வந்தது திரைக்கடல் ஓடு ஓடியும் திரவியம் தேடிட்டு அந்த காலத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து திரைக்கடல் ஓடியும் ஓடியும் தேவையில்லை. நமக்கு கல்வி செல்வங்களும் இங்கேயே இருக்கு, ஏகப்பட்ட படிப்பு.
1: நன்றிங்க, என் இணைப்புல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க கற்க முடியாத கல்வியை அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு கற்க வைக்கலாம், அந்த மாதிரி நீங்க வந்து அதுல வந்து நீங்க இன்புறலாம். சரியா, இன்னொரு நேரத்தை பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
2: இளமங்கலம் ஆர் முருகன்.
1: முருகன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு கல்வியே செல்வம் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க கல்வி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிலை எப்படி இருக்கு, இல்ல நீங்க கல்வி செல்வத்தை எப்படி பாக்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க எங்க கிட்ட.
2: நான் கல்வி முறைய வந்து நல்லபடியா தான் பாக்குறேன் மேடம். மேடம் என்னுடைய கருத்து நான் சொல்றேன் மேடம். கல்வி என்பது அனைவருக்கும் தேவை மேடம். கல்வி முதியோர் கல்வின்ட்டு அதுக்கு முன்ன சொல்லி கொடுத்திருந்தாங்க, அப்புறம் இரவு கல்வி ஆச்சு. இப்ப வந்து அதே போல சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்கள வரைக்கும் கல்வி முக்கியம் மேடம் இருக்குமே. அதான் ஒரு காலத்துல வந்து காமராஜர் ஐயா, இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள் வேற.
1: இன்னைக்கு
2: காமராஜர் ஒரு காலத்துல வந்து காஞ்சி பண்ற நகர்ல காமராஜர் ஐயா வந்து முதலமைச்சரா இருந்தாரு. அப்புறம் அவரு ஆட்சி முடிஞ்ச உடனே அதுக்கு பிற்பாடு எம்ஜிஆர் சார் வந்தாரு, டாக்டர் எம்ஜிஆர். அவர் வந்து ஒரு நாளைக்கு சென்னை பக்கம் வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து போங்க அப்படின்ட்டு காமராஜர் அழைத்து
1: அறகுறான்
2: எம்ஜிஆர் சாரு. சரி, காமராஜரும் காமராஜரும் வர சொல்லி ஆனா அவர் வீட்டு பக்கம் போக முடியல இல்லைங்களா. அவர் தற்செயலா இரண்டு பேரும் சந்தித்தாங்களாம். அப்ப என்னங்க உங்களை நான் எங்க வீட்டுக்கு உங்களை கூட்டினாங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் சாரு கேட்டாங்களாம் காமராஜர் சாரை பார்த்து. நான் உங்க வீட்டுக்கு வரலாம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் காமராஜர் சார். உங்க வீட்டுக்கு நான் வருவேன், நீங்க வந்தா நான் கேள்விப்பட்டேன் இது போல என் காதல அடிபட்டுது, உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க தடமுடலா விருந்து வைப்பீங்களா, வடை அப்பளம் பாயாசம் அப்புறம் மட்டன் சிக்கன் அப்படின்ட்டு அனுப்பி வைப்பீங்களா, என் நாக்கு அதுக்கு அடிமை ஆயிடும், அதனாலதான் உங்க வீட்டு பக்கம் நான் வர முடியல அப்படின்ட்டு பரவாயில்லையே இப்படியேப்பட்ட ஆளு அப்படின்ட்டு எம்ஜிஆர் சாரு நினைச்சாருங்களாம்.
1: நம்ம தலைப்பு ஒட்டி வேற எங்கயோ போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். சரிங்க முருகன் சார்,
2: தான் வருது மேடம். இதுவும் தலைப்போட அதே போல வந்து காமராஜர் வந்து அந்த காலத்திலேயே இந்த பள்ளி குழந்தைகளுக்கு கோசம் இது போல நம்மளுக்கு நம்ம உணவு வாங்கணும்ட்டு அவரு மதிய உணவை கொண்டுகிட்டு வந்திருந்திருக்காரு. மதிய உணவு அதான் பள்ளிகளுக்கு வந்து குழந்தைங்க வந்து பட்டினியா போகக்கூடாதுன்ட்டு உணவு காலை உணவு கொண்டுன்னு வந்தாரு, மதிய உணவு கொண்டுன்னு வந்தாரு. அப்புறம் தான் கலைஞர் சார் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது.
1: ஸோ கல்வி செல்வம் ரொம்ப முக்கியம் தானே நினைக்கிறீங்க, மற்ற செல்வங்களை காட்டிலும் வந்து கல்வி செல்வம் வந்து ரொம்ப மேன்மையானது இல்லைங்களா?
2: ஆமாங்க மேடம். அதான் ஒரு பெரியவங்க வந்து பழமொழியே ஒன்னு சொல்லியிருக்காங்க மேடம், கற்றது கையளவு கற்காதது உலக அளவு. ஆட்டோ முன்னாடி வாசகம் போல எழுதியிருக்கான் அந்த பழமொழியை.
1: நன்றி முருகன் சார், இணைப்புல வந்து நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க. நன்றி.
2: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: எம் ராஜு, நொளம்பூர்.
1: சொல்லுங்க ராஜு சார்.
3: 1960ல இருக்கும் போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க, என்ன பேனா கிடையாது பென்சில் கிடையாது, வேப்பங்கோட்டை பொறிச்சு கடையில போட்டு அந்த காசை எடுத்து பேனாவும் பென்சில் நோட் புக் எல்லாம் வாங்கிச்சு. அது ஒரு நேரம். இப்ப கவர்மெண்ட்ல தானா குடுக்குறாங்க அந்த வறுமையிலே படிச்சோம். அப்ப மதியம் சாப்பாடு
1: போட்டாங்கதான்,
3: ஒரு ஒரு அண்ணன் குச்சி ஒரு ஒரு பசங்களுக்கு ஒரு ஒரு அண்ணன் குச்சி கொடுத்தாங்க, எந்த குறையும் கிடையாது. அப்ப ஆனா ஓராசிரியர் பள்ளியில படிச்ச 5 வகுப்புக்கும்
1: ஒரு ஆசிரியர்,
3: ஒரே ஆசிரியர் அந்த படிச்சேன். எங்க ஊருக்கும் 3 தடவை வந்தாரு காமராஜர், 3 தடவும் நான் போய் வேடிக்கை பார்த்தேன், பசங்களாதான் இருக்கிறேன்.
1: நீங்க அவரை நேர்ல பாத்திருக்கீங்க?
3: 3 போலீஸ்காரர் தான் வந்தாங்களே தவிர பாதுகாப்பு
1: பெரிய படோடாமலாம் எதுவும் ஒண்ணும் இல்ல,
3: வரவே இல்ல.
1: அவ்வளோ.

0: எளிய மனிதர் அவரு.
1: பத்து பாஞ்சு பேர் போல் இது கூட வந்திருக்கலாம். மூணு பேர் வந்தாங்க, அவங்க கூட எங்க போய் நேருக்கா போய் பேசுங்கிறாங்க.
0: அவர் அவ்வளவு எளிய மனிதர், அவ்வளவு இது பெரிய பாதுகாப்பு அவர் விருப்பப்படல.
1: அப்ப இருந்த சூழ்நிலை அது மாதிரி இருந்தது. இருந்தாலும் நல்லது, கொஞ்ச நேரம் இடம் கிடைச்சது, மீண்டும் பேசலாம்.
0: நன்றி சார், நன்றி.
1: அடுத்த நேரம் வைகூடலாம்.
0: நன்றி, நன்றி. நிலையத்தில் நேரம் 11:26:28. இன்றைக்கு இன்னைக்கு வந்து நேயர் நேரத்தில் கல்வியே செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் அழகாக நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது தன்னம்பிக்கையும் சுயமரியாதும் சொல்லும் கல்வின்னு சொல்லும்போது வேலைக்கான தகுதி மட்டுமே கிடையாது, ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் சுயமரியாதையும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்கிற துணிவையும் கொடுக்கக்கூடியது கல்வி. ஸோ இந்த மாதிரியான கல்வி இப்போ இருக்கா அப்படின்னா இப்போ வெகுவாக குறைஞ்சிட்டே வருது. அந்த மதிப்பெண்கள் தான் அதிகமாக நோக்கி பயணப்படுறாங்க பசங்க. ஸோ அந்த மனப்பாடம் செய்கிறது அந்த மாதிரி விஷயங்கள், ஸோ மதிப்பான விழுமை விஷயங்களை வந்து அவங்க கற்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கல்வியே செல்வம் அப்படிங்கிற தலைப்பு.

0: நேரம் 11:29 நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. இன்னைக்கு நம்ம நேயர் நேரத்தில் எடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா கல்வியே செல்வம் அப்படிங்கிற தலைப்பு. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க பாபு சார்.
1: மேடம், தலைப்பு ஒரு வாட்டி சொல்லுங்க. மேடம்,
0: கல்வியே செல்வம்.
1: அதாவது கல்வி வந்து ஒரு அழியாத செல்வம் தான்.
0: ஆமா,
1: கற்றவருக்கு சென்ற மேடம் சிறப்பு. ஏன் நமக்கு கல்வி செல்வம் அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம படிச்சுட்டு அதுக்கு அதனால பலன்கள் அனுபவிக்க பாத்தீங்களா மேடம், அப்பதான் அந்த செல்வம் எந்த வகையில நமக்கு பயன்படுகிறது. உயர உயர போறோம்ல மேடம், ஒரு ஸ்டெப்ல இருந்து கீழே நம்ம ஊர்ல இருக்கோம், படிச்சு முடிச்சு வெளிநாடோ அல்லது வெளியே மாநிலத்துக்கு நம்ம வேலைக்கு போகும்போது அந்த செல்வம் நமக்கு கிடைக்கும் போது அந்த கல்வியோட மகத்துவத்தை நம்ம உணர்ந்துக்கிட முடியுது. அதனால வந்து எல்லாரும் வந்து படிக்கணும். நம்ம படிச்ச கல்வியா குடும்பம் வரைக்கும் அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் படிக்க வைக்கணும். இனி வரும் காலங்களும் சரி, எப்போனாலும் படிச்சாதான் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். இந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால குடும்பம் வரைக்கும் எல்லாரும் படிப்போம், எல்லாரையும் படிப்போம் என்னோட கருத்து.
0: நன்றி. நன்றி. நன்றி சார்.
1: நன்றி. நன்றி.
0: வணக்கம். வணக்கம். நேயருடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அதாவது மன்னர்க்குத்தான் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. இது வந்து ஔவையார் அருளிய முதுரை இந்த ஒரு நீதி பாடல் இல்லையா. ஒரு நாட்டை ஆளும் மன்னனையும் எவ்வித குறையுமின்றி முழுமையாக கல்வி கற்ற அறிஞரையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னனை காட்டிலும் கற்றவரே உயர்ந்தவர் அவர்.

0: அரசனுக்கு தான் ஆளும் சொந்த நாட்டில் மட்டும்தான் மரியாதை இருக்குது, ஆனால் கல்வி கற்ற அறிஞர்களுக்கோ கல்வி கற்றவங்களுக்கு அவங்க போகிற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. ஸோ அந்த அழியாத கல்வி செல்வத்தை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க இங்கேருந்து?
1: கல்வி கண் கொடுத்தவர் காமராஜர். அவரு எல்லாரும் படிக்கணும், தமிழ்நாட்டுல எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவரு முதல்ல எடுத்த திட்டம் இன்னைக்கு எல்லாரும் இது பண்றதுனால இன்னைக்கு நிறைய படிச்சுட்டாங்க ஓரளவுக்கு. ஆமா, கல்வி எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அவரும் வந்து ஒரு இறைவனுக்கு சமமான ஆனவர். இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள் நமக்கு இறைவனுக்கு சமமானவர் எல்லாம். அப்புறம் முன்பு வந்து படிப்பதுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட இல்ல ஒரு பாலிடெக்னிக் இருந்தது. அப்ப அந்த பாலிடெக்னிக்ல படிக்கும் போது நாங்களாம் பாலிடெக்னிக்ல படிச்சோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்னைக்கு இவ்வளவு மெடிக்கல் காலேஜ், இன்னைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இளைஞர்கள் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. அது என்னன்னா நிறைய சிறந்த இது தேர்ந்தெடுக்க, இன்னைக்கு காலகட்டத்தில் எது தேர்ந்தெடுக்கணும்ன்றது நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டோம்னா சொல்றாங்க.
0: மாணவரா இருப்பாரு, அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு மோட்டாரோ ஏதோ ஒண்ணு பழுதாகி இருக்கும், ஆனா அதை சரி பண்ண தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும், பிராக்டிக்கலா அந்த விஷயங்கள் வந்து பள்ளிகள்ல வந்து நடத்தப்படும்.
1: டிப்ளமா படிச்ச எங்களுக்கு எல்லாம் தெரியும், அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னாக்கா, இன்னைக்கு என்ன தேவைன்றத, இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன தேவைப்படும், இதுதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும், என்ன பண்ணணும், இப்ப நாம வந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், அப்போ அந்த நாளைக்கு நம்ம வளர்த்து இதை என்ன நம்ம தேடி தேடி படிக்கணும். அதே நேரத்துல நம்ம படிச்சுட்டோம், நம்ம எந்த துறையில படிச்சிருக்கோம் அந்த துறையிலயே சிறந்து விளங்கும் போது நமக்கு மதிப்பு இருக்குதான் செய்து வேலை வாய்ப்பு பெறும் போது கிடைத்த வேலையை நல்லா செய்யணும், அந்த மாதிரி இருக்குது. ஆனா படிப்பு என்னைக்கும் வீண் போகாது, அந்த படிப்பு வந்து நம்ம உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும், சிறந்தவர்கள் ஆக்கும்.
0: நிச்சயமா, நன்றி சார், நன்றி. இணைப்புல வந்து இன்னைக்கு முதல் நேரா வந்திருக்கீங்களா ஆசை தம்பி சார்? நீங்க அதாவது இந்த உலகத்துல திருட முடியாத, காலத்தால் அழியாத, செலவழிக்க செலவழிக்க குறையாம வளரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கல்வி செல்வம் மட்டும்தான். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பணம், பொருள், சொத்து எல்லாமே ஒரு வெள்ளத்தால கூட அழியலாம், நெருப்பால வேகலாம், அல்லது திருடப்படலாம். ஆனா ஒருவருடைய அறிவையும் அது கல்வியையும் யாராலையுமே திருட முடியாது. அதுதான் அந்த வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. மாடு அல்ல, செல்வம் அல்ல, மற்ற எதுவுமே செல்வம் கிடையாது, கல்விதான் செல்வம் அப்படிங்கிற விஷயம். கல்விக்காக ஒரு பெரிய இதுவே ஒதுக்கியிருக்காரு வள்ளுவர். அதே மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம், தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

நிலையத்தில் நேரம் 11:37 நேரத்தில் இணைந்திருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்னைக்கு அழியா செல்வம் கல்வி, அழகா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இந்த திருக்குறள் எவ்வளோ ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடிய குறள்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிற்பி வந்து எப்படி ஒரு சாதாரண கல்லை செதுக்கி அழகான சிலையா மாத்துறாரோ அது மாதிரி தான் கல்வி வந்து நம்மளுடைய மனதை செதுக்கி நம்மை ஒரு முழுமையான மனிதனா மாத்துதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பண்பாட்டை தரக்கூடிய கல்வி, வெறும் கல்வியறிவை மட்டுமே வந்து அதாவது ஒரு வெறும் அறிவை மட்டுமே தருவதில்லை கல்வி. சமுதாயத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுத்தருது. அதே மாதிரி வறுமையை ஒழிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமுறை கற்கும் கல்வி அந்த குடும்பத்துடைய பல தலைமுறை வறுமையை விரட்டி அடிக்கும் ஆற்றல் கொண்டதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நாம் யாருக்கும் அடிமை இல்லை, நமக்கான உரிமைகளை நாம் எப்படி பெறணும் அப்படின்ற விழிப்புணர்வையும் சுயமரியாதையும் கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்குது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா நீங்கள் பேசலாம். இன்றைக்கி கல்வியில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, கல்வியில் வேறு என்னென்ன சவால்கள் இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி வந்து பசங்களுக்கு வந்து மதிப்பான விழுமியங்களை செலுத்தக்கூடிய கல்வியாக இருக்கா, இல்லை இது எப்படிலாம் மேம்படலாம் அப்படின்ற உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கேட்க நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

பதினோரு மணி 43 26 நொடியில் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். அதாவது இன்னைக்கு கல்வியே அழியா செல்வம், கல்வி செல்வம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். என்னன்னு தெரியல, அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் மனப்பாடம் செய்து 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்குறது மட்டுமே இல்லை, படித்தவற்றை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பகுத்தறிவாகவும் புரிந்து கட்டலாகவும் மாறணும். அதுதான் வந்து நிச்சயமாக இந்த மாறுதல் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லை, புத்தக அறிவோடு சேர்த்து இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு, சுய தொழில் செய்யும் திறன், அதுக்கப்புறம் வாழ்வியல் ஒழுக்கங்கள்னு சொல்லப்படுற லைஃப் ஸ்கில்ஸு, எத்திக்ஸ், இது எல்லாமே பள்ளி பருவத்திலேயே ஆழமாக விதைக்கப்படணும். அது மட்டும் இல்லை, மன அழுத்தம் இல்லாத கற்றல் நிச்சயமாக மாணவர்களுக்கு வேணும். இந்த தேர்வு பயம், ஒப்பிட்டு பார்த்தல், கம்பாரிசன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாணவன் அந்த மாணவன் சொல்லி ஒப்பிட்டு பார்க்குற அந்த வழக்கம், இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் இல்லாமல் குழந்தைங்க மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடம் செல்லும் சூழலும் இன்னும் நிறையா விரிவடையணும். அது மட்டும் இல்லை, மதிப்பெண்கள் மட்டுமே நோக்கி ஓடாமல் பசங்க நல்ல வேல்யூஸையும் நல்ல வந்து விழுமியங்களையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் வரணும். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் கேட்க நான் அவளோடு காத்துட்ருக்கேன். கல்வியே அழியா செல்வம், கல்வியே செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசிட்டுருக்கோம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் பார்த்தீங்கன்னா 2275 250 ஆகிய ஏரியன்களில். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற முன் குறியீட்டு என்ன முன் இணைத்து பயன்படுத்தி பேச மறக்காதீங்க.

0: நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:47. இப்ப நம்ம கூட பேச ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம். மதுரை ஜபகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சோதனை ஆண்டனி.
0: சொல்லுங்க ஆண்டனி சார், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு தெரியுங்களா?
1: கல்வி. ஆமா, கல்வி. காமராஜருடைய பேச்சுல இருக்கோம். கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவரு அப்படிங்கறது நம்ம கண் கூட பார்க்கிறோம். எவ்வளவு புத்தகங்களை படிச்சிருக்கோம். அதாவது சரி, ஒரு சத்துணவு திட்டத்துக்கு ஏன் கொண்டு வர முக்கியமான ரீசன் என்னன்னா, அந்த ஏழை எளிய குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வேண்டியே வீட்டுல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்துணவு, அப்பதான் சத்துணவு திட்டத்தை ஆரம்பிச்சா தான் பிள்ளைங்க கல்விசாலைக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த சத்துணவு திட்டத்தை ஏற்படுத்துங்க. எப்படி ஒரு பெருமை தான்.
0: அவரு கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்டு அப்புறம் அவருடைய கருத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணாரு இல்லீங்களா?
1: ஏன்னா அவங்கிட்ட நீங்க சொன்னாப்புல, நீங்க சொல்றது கண்டிப்பா ஒரு உண்மை சம்பவம் தான். என்ன தம்பி பள்ளிக்கூடம் போகாம நான் பாக்குறேன், இல்ல எங்க வீட்டுல சாப்பாடாக்குறதுக்கு அல்ல, அம்மா அப்பா வெளியில காலையில போயிருவாங்க, அப்ப நாங்க எப்படி வந்து நாங்க வெளியே வேறு வெறுமை பட்டினியா வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து உட்காரும் போது அந்த சிறு புதல்வன் வந்து சிறு அந்த குழந்தை பருவத்தை அந்த அவருடைய சொற்களை கேட்டுட்டுதான் அப்புறம் தான் இப்படி எல்லாம் பிள்ளைங்க இருக்கு சாப்பாடு கூட இல்லாம கல்வியை நம்ம பள்ளி கல்வி பள்ளிக்கூடத்திலேயே சத்துணவு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த தருணங்கள் வரைக்கும் சத்துணவு ஏற்படுத்த பெருமை தான் அவருக்கே சாரும். ஆனா பட் வந்து அவர் விரிவுபடுத்தின அந்த சத்துணவு விரிவுபடுத்த அதற்கு படிப்புக்கு ஏற்றவாறு அதற்கு படி நடக்கணும். படித்தல் மட்டும் போதாது, பண்புகையும் வளர்த்து தரணும். பெரியவர்களுக்கு ஆண்டவர்களுக்கு சான்றவர்களுக்கு ஒரு மதிப்பு
0: மரியாதை
1: அதன்படி நடக்கணும். அழகாக கோடிட்டு திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் ஐயா. அது மாதிரி சரி, நீங்க வந்து இப்ப தமிழ் தாய் திருநாடுங்கிறத ப்ரூஃப் காமிக்கிறீங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பெண்கள் வந்து தாய் திருநாடுங்கிறத ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்கள் வந்து முதலெடுத்துருக்கீங்க. என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. அது தாய் திருநாடுங்கிறது உதாரணத்தை காமிச்சிருக்கீங்க பாத்தீங்களா. எப்படி அந்த தருணங்கள்ல ஜஸ்ட் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அடிப்படையில் முடங்கி கிடந்த காலங்கள் போய் அதே பெண்களை இருக்கிற படிக்க கேட்டேன் எங்க அப்பாயும் சொல்லுவாங்க, எங்க அந்த பெண் பிள்ளையாண்ட படிக்க வைக்கிற திருமணத்தை முடிச்சுக்கிற ஒருத்தனை பாத்துக்க, திருமணத்தை மூணு முடிச்சு விட்டு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வேண்டாம். எங்க அப்பா எங்க நாங்க சிறு வயதுல இருக்கும்போது நாங்களாம் எங்க செவிகள் கேட்டிருக்கோம். ஆமா, எதுக்கடா பெண் பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு பெண்களே அப்படி அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பெண் பிள்ளைங்க படிக்க வைக்காமா ஒரு திருமணத்தை கொடுங்கடா, நம்ம கடமை முடிஞ்சிடும். அந்த அதோட போ, அந்த திருமணங்கிறது அந்த அதோட போவதே கிடையாது. அதான் அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, அது முற்றுப்புள்ளையே கிடையாது. அவங்க வந்து சாதிக்கணும். கல்வியில இந்த தருணங்கள் இருக்கு, எவ்வளவு சாதிச்சிருக்காங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. மற்ற மகிழ்ச்சி.
0: நன்றி ஆண்டனி சார், இணைப்புல வந்து உங்களுடைய விஷயங்களை சொன்னதுக்கு
1: வாய்ப்பு கொடுத்து
0: நன்றி. வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: திருச்சி மாவட்டம் லாவுல இருந்து
0: வாங்க வெங்கடேஷ் சார். லைன் புடிச்சிட்டீங்க.

0: சொல்லுங்க சார்.
1: கல்வியின்மையை பத்தி அழகா சொல்றது மாத்திரம்
0: சொல்லுங்க சார்.
1: காலத்துல கல்விங்கிறது கொஞ்சம் மாற்ற கருத்துலமா பார்க்கும்போது, குறிப்பிட்ட ஆண்டுகள்ல எடுத்து பார்க்கும்போதுமா, ஏற்று கல்வியாக மட்டுமே தான் அது பயணிக்க முடியும். அதே பிரச்சனை. அதாவது பொதுவாவே தமிழோட மொழியோட நம்ம நாடு மட்டும் இல்ல, அந்தந்த நாடுகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த அவசர உலகத்தினாலையும் இந்த கணினி உலக மாற்றத்தினாலையும் விஞ்ஞான தோற்றத்தினாலையும் என்ன பண்றாங்கனாக்க, இந்த கல்வி அப்படிங்கிற அந்த அச்சரத்தோட நிகழ்வு வந்து புத்திக்குள்ள போய் ஆழ் புத்திக்குள்ள போய் பதியாத அளவுல மாறி. அது நம்ம நாடு மட்டும் இல்ல, இந்த மேலை நாடுகள்லாம் இன்னும் மோசமா இருக்குன்னு சொல்றாங்க ஆய்வுல. காரணம் என்னன்னா, முந்தி வந்து மனன பாடமாவே இருந்தது. ஆசிரியர் கற்றுக் கொடுக்க அந்த மாணவர் மனநம் செஞ்சு அந்த மனதத்துல பதிக்கக்கூடிய அந்த நிலையில எந்த நேரத்துல அந்த பாடத்திட்டத்தை கேட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனா இன்னைக்கு ஆசிரியராக ஆகப்பட்டவங்களே இன்றைக்கு ஒரு பாடத்திட்டம் வராங்கன்னா, அவங்க முதல் நாள் தான் அதை படிச்சுட்டு மறுநாள்
0: தயாராயிடுறாங்க.
1: அப்படி வந்துருது. அப்படி பாடத்திட்டங்கள் குறிப்பிட்ட அந்த இடைவெளியிலேயே மாற்றப்படுது. முந்தையெல்லாம் பாடத்திட்டங்கள் இருந்தது, அந்த அதை வந்து ஆசிரியர் முழு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா இருந்து, நாங்க வந்து குறைவான படிப்பு தான், என்னோட படிப்பு 3ஆம் வகுப்பு தான். அந்த 3ஆம் வகுப்புலயே அவங்க இருந்த அடிமட்டத்தை நல்லா போட்டு கொடுத்தாங்க அன்னைக்கு இருந்த ஆசிரியர்கள் எல்லாம். மாணவர்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்தது.
0: அடிப்படையை நல்லா வந்து விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா இது பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
1: ஆமா. அப்ப குறிப்பிட்ட காலங்கள் தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மதிப்பெண்ணை தேடக்கூடிய பெற்றோர்கள் முதல்ல
0: வந்துருச்சு.
1: மதிப்பெண்ண தேடக்கூடிய பெற்றோர்கள் முதல்ல அமைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீ மதிப்பெண்ணை மட்டும் எடுத்தா போதுங்க போது, அந்த குழந்தை ஒரு மாணவனா என்ன பண்ற, மதிப்பெண்ணை தேடிதான் வாழ்க்கையை கொண்டு போறான்னு தேடி போறாங்களே தவிர, அந்த மதிப்பெண்ணை தேடக்கூடிய நிலையில இருக்கும்போது வாழ்க்கைக்கு உண்டான மதிப்பை தேட
0: மறந்துடுறாங்க.
1: அதனால கல்விங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு இதை படிச்சோம், அந்த மதிப்பு கிடைச்சது, அந்த மதிப்பு கிடைக்கிறதோ இல்லையா மதிப்பெண் கிடைச்சது, அந்த மதிப்பெண்ணால ஏதோ ஒரு பணி கிடைச்சது, வாழ்க்கை நடந்துங்கிற மூலமா தான் இருக்கு. ஆழ்ந்த சொற்களை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகக்கூடிய கல்வியோட ஆற்றல் இன்னைக்கு காலகட்டத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை வந்து மாணாக்கள் வந்து தான் அதில் முடிவெடுக்க முடியாது. அதுக்கு பார்க்கும்போதே சொல்லும்போது, நம்ம மகாபாரதத்தில் சொல்லியிருப்பார், ஒரு கல்வியானவன் ஆசிரியர் குருவானவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இலக்கணம் காமிச்சிருப்பாங்க, ஒரு மாணவன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு அர்ஜுனா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம புராண கதையிலேருந்து சொல்லக்கூடிய கருது தான். வள்ளுவன் எடுத்து அதை கையாண்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப நுட்பமாக கையாண்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா, கல்வின்னு ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கேள்வின்னு ஒரு அதிகாரத்தை
0: உருவாக்கியிருக்காரு.
1: கல்வி கல்வியோட நின்ற கூடாது, அது கேள்வியா மாறணும். கேள்வியா மாறினாதான் அதுல ஆக்கம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால முதல் குரலே பாத்தீங்கன்னா, கல்வி அதிகாரிகள்ல அற்புதமான குரல் போறாரு, கற்க கசரட கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு கல்வியாளன் வந்து கல்வியை கற்றுக்கக்கூடிய மாணவன் வந்து அந்த கல்வியில என்ன நீதி நூல்கள் சொல்றதோ, அறநூல்கள் சொல்லுதோ, அது நீதி போதனைகள் என்ன சொல்லுதோ, அதன்படி நீ கற்றபடி நீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதிகாரம். அப்படி இருந்தாதான் உனக்கு சிறப்பு கிடைக்கும், நீ வேற ஒரு துணையை நாட வேண்டாங்கிறதுக்காக தான் இதை துணைக்கால் இல்லாத குரலாகவும் எல்லாரும் ஏற்கப்படுறாங்க. அது மாதிரி அது இன்னும் அது மட்டும் இல்ல, வெறும் கல்வினா நம்ம பார்க்கக்கூடிய மொழி அச்சரங்கள் மட்டும் இல்ல, எண்களும் தேவைப்படுது. இன்னைக்கு எண்கள் இல்லாம எதுவுமே இல்லை. அதுதான் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப அப்படிங்கிற, என்னென்ப ஏனென்ப ஏனைய எழுத்தென்ப இவென்று கண்ணுயிர் வாழும் உயிருக்கும் ஒரு அந்த குரலுக்கு விளக்கம் சொல்றாரு. அது மாதிரி மனிதன் வந்து சராசரி மாணாக்கள் வந்து கடமைகளை தவறாத நிலை இன்னைக்கு வேணுமா? அது வந்து அந்த காலத்திலேயே சொன்ன செய்திகள் தான், கடமைகள் மேல் நோக்கி இருக்கணும். ஒரு பெற்றோர்கள்னாக அவங்களுக்கு குழந்தைகளை ஈன்றெடுத்து கொடுக்கக்கூடியது கடமை. தந்தையர் வந்து அவனை சான்றோனா ஆக்கக்கூடிய கடமை. ஏன்னா சாதாரண பள்ளி மாணவனா இருக்கக்கூடாது, அவனை சான்றோனா ஆக்கணும். அவனுக்கு அறத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்கக்கூடிய நிலைக்கு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் உண்டு. அதை கல்வியால அவனுக்கு அறிஞ்சிக்க கூட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இளைஞனா இருக்கிறவன் ஒழுக்கத்தோட இருக்கணும். இதெல்லாம் சொல்லக்கூடிய பொருள் தான் இந்த கடமை. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இல்ல, ஆசிரியர்கள் வந்து அவங்களும் அவங்களோட சூழ்நிலையும் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் மாணவர்கள் வந்து கடமையில இருந்து கொஞ்சம் விலகி வராங்க, பெற்றோர்கள் அந்த கடமையை விட்டுட்டு பணி பொருளாதாரம் தேட போயிடுறாங்க. இப்படி பறந்து போன உலகமா போனதுனால அடிப்படை வாழ்வியல் பொருளை மறந்து போன உலகமா மாறி
0: நிறைய மாறுதல்கள் வேணும் சார். அதனாலதான்
1: கல்வியும் பணத்து, அதாவது கல்வியும் கற்றுக்கலாங்க ஐயமா, அது ஒண்ணு சிரமம் இல்ல. ஈஸியா
0: தரம் வந்து மேம்படணும், கல்வி தரம்
1: ஈஸியா சேர்த்துடலாம். இதை ரெண்டையும் அறத்தோட ஒப்பிட்டு பாக்கணும்னா முடியாத சூழ்நிலை.
0: அது
1: அறமும் ஒழுக்கமும் இல்லாத எந்த ஒரு நிலையும் வந்து நிலைப்பாட்டுல நிக்காது. அதுக்குதான் ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சாந்தவனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுதல் கொள்ளனுக்கு.

0: உடனே நன்னலை நடுதல் வேந்தனுக்கு கடனே ஒளிர்வால் அரிஞ்சம முறுக்கி களிறு எரிந்து பெறுதல் காலைக்கு கடனைன்னு சொல்லி கடமையை பத்தி
1: சொன்னாங்க.
0: அதனால வாழ்க்கையில வந்து கல்விங்கிற இன்னைக்கு அற்புதமான நிலையை வந்து ஐயா காமராஜ் அவரோட நினைவு அந்த சில நினைவாற்றல் நிகழ்வுல நம்ம இத நிகழ்ச்சியில எடுத்து பேசினால் கூட பெற்றோர்கள் வந்து முக்கியத்துவம் வந்து பையனுக்கு வந்து கல்வியை நம்ம மதிப்பெண்ணுமே அதிக கொடுத்துருவோம் நினைக்காம அந்த கல்வியால மதிப்பு என்ன வருதுங்கிறத அந்த மதிப்புக்கு உண்டான அறவழுக்க சிந்தனையும் பண்பையும் அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு விதைக்கணுங்கிறத இந்த கல்வி ஆண்டு மூலமா கூட நம்ம எடுத்துக்கணுங்கிற ஒரு நல்ல செய்தி சொல்லி விடைபெற்ற
1: அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி சார் நன்றி இணைப்புல வந்து நன்றி. வெள்ளத்தார் போகாது வெந்தழலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது கள்ளர்க்கோ மிக வரிது காவலோ மிக வெளிது கல்வியெனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ அப்படின்னு சொல்லிட்டு வேக சிந்தாமணியோட பாடல் தான் எனக்கு வந்து நினைவு வருது. கல்வி அப்படிங்கிறது ஒரு தலைமுறையோட முடிந்துறது இல்லை. ஒரு தலைமுறையில் விதைக்கப்படும் கல்வியறிவு அடுத்தடுத்த தலைமுறைகளை இன்னும் மேம்பட்ட நாகரிகமான அறிவு சார்ந்த சமூகமாக மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்களையும் தரக்கூடியது. ஸோ அதுதான் வந்த நேர்மே அழகாக பேசினாங்க. இது வரைக்கும் கல்வியோடைய உன்னதமான மேன்மைகளை பற்றி அழகாக பேசணும். இறுதியாக ஒன்று மட்டும் நிச்சயம், பணம் பொருள் சொத்து சுகம் இது எல்லாமே நாம் சேர்க்குற எல்லா விஷயங்களுமே தற்காலிகமானது தான். ஆனால் நம்ம கற்றுக்கிற கல்வியும் அந்த கல்வியினால் நாம் அடையிற நற்பண்புகளும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் கூடவே வரப்போகிற நிரந்தரமான சொத்து. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணலை தோண்ட தோண்ட எப்படி வந்து நீர் ஊறுமோ அதுபோல தான் நம்ம படிக்க படிக்க நம்ம அறிவும் ஆற்றலும் பெருகி கொண்டே இருக்கும். கல்விங்கிறது ஒரு கடல் அளவு, அதில் நாம் கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம் கற்றல் கல்வியை வந்து நம்முடைய சுய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தாமல் நம்ம வந்து இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் நாலு பேரோட நன்மைக்கும் பயன்படுத்துகிறப்ப தான் அந்த கல்வி முழுமை அடையுதுன்னு சொல்லலாம். ஸோ உண்மையான மேன்மையும் அடையுது. கல்வி வந்து கண் மாதிரி, கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்வையை தந்த பெற்றோரையும் ஆசிரியர்களையும் போற்றி அறியாமை அப்படிங்கிற இருள் நீங்கி அறிவொளி எங்கும் பரவட்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் நன்றியோடு பாராட்டுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வர ட்ரை பண்ண நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நேர்களை உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய கிசான் சாரதி மொபைல் ஆப் விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் பயனுள்ள விவசாய தகவல்களை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய ஊடகமாகும். உங்கள் அனைவரிடமும் கோரிக்கை, நீங்கள் இன்னும் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்யவில்லை என்றால் இன்றே அதை உங்கள் மொபைலில் நிறுவி உங்கள் பதிவை செய்யுங்கள். இன்று மதியம் 12:30 முதல் 3 வரை கிசான் சாரதி போர்ட்டலில் ரியல் டைம் ஃபீட்பேக் போலிங் நடைபெறும். உங்கள் மதிப்புமிக்க ஆலோசனை மற்றும் ஃபீட்பேக் விவசாய ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவைகளை மேலும் பயனுள்ளதாகவும் விவசாயி நலன் பேணுவதாகவும் ஆக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆகவே உங்கள் அனைவரிடமும் வேண்டுகோள், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கிசான் சாரதி ஆப் மூலம் போலிங்கில் பங்கேற்கவும் மற்றும் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கவும் என்கிற கிசான் சாரதி ஆப்பை டவுன்லோட் செய்து இவ்வாறு செய்யுங்கள் என்று இவ்வாறு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜ்பீர் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் ரவி அலைபேசி அவர்களுடைய எண்ணை அழைக்கலாம். 9443239376 அவர்களுடைய தொலைபேசி எண்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டுக்கிறோம் நேர்களே. மீண்டும் தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 9443239376 நிறைவு பெற்றது நேயர் நேரம்.

0: நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்.
1: உழைப்பவர் அரங்கம்,
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்.
1: இன்றைய உழைப்பவர் அரங்கத்தில் புதுச்சேரி வில்லியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்திரி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களே.
4: என்னுடைய பெயர் வந்து கலைமாமணி எஸ் அரியபுத்திரி. முக்கியமானது காந்தியார் சொல்லுவாங்க. இப்போ காந்தியார்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்தை புதுச்சேரி மாநிலம் வெளியனூரில் 1900

0: என்பதில் வந்து தொடங்கி இந்த கலையை எந்த அளவுக்கு திறன்பட வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு இந்த ஓவியத்துறையை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க ஒரு ஓவியர்?
0: நான் ஒரு ஓவியர், சிறு வயதிலிருந்தே ஓவியர் தான். பட் இருந்தாலும் வந்து இந்த சிறு வயதில் இந்த ஓவியத்தை எப்படி இதை ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறேன்னு ஒரு சூழ்நிலை படிக்கும் போது நான் வந்து கிராமத்துல வளர்ந்தேன்.
1: வெள்ளியனூர்
0: கிராமம். இருந்தாலும் வாழ்க்கை தொடங்கும் போது அரங்கனூர் என்ற ஒரு கிராமத்துல புதுச்சேரியை சேர்ந்தது, பக்கத்துல தான். அந்த அரங்கனூர் கிராமத்துல இருக்கும் போது விளையாட்டு பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறேன். விளையாட்டு பிள்ளையா இருக்கும்போது அந்த கோயில் திருவிழாவில் கோயில் வாகனத்துக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருந்த ஓவியர்களும் பெயிண்டர்களும் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் இப்போ எனக்கு சிறு வயது, அந்த சிறு வயதில் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெயிண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுலேயே ஒரு ஆர்வம் இருந்தது. எந்த ஆர்வம்னா, நாமளும் இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சி நாமளும் இந்த பெயிண்டிங்லாம் பண்ணாக்கா எப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள போய் அணுகு, எனக்கு கொஞ்சம் பெயிண்ட்டும் கொஞ்சம் ப்ரஷ்ஷும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சிறு வயதிலே கேட்டிருக்கு.
1: அப்போ என்ன வயசு உங்களுக்கு?
0: அப்போ 4வது படிக்கும் போது தான் நினைக்கிறேன், ஆரம்ப பள்ளி 10 வயசு படிக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது, உனக்கு என்னப்பா சின்ன பிள்ளையா இருக்கிற, நீ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, உங்கள் வேலையை போய் பாரு, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்க கிட்ட வந்து ரொம்ப வேகமாக வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இங்கே எப்படா போய் வாங்குறதோ இல்லை படிக்கும்போது பார்த்துக்கலாம், என்னத்துக்கு அதை செய்ய போகிற அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் இருந்த நான் வளர்த்த நாய் இருந்தது, அவருடைய வாளினுடைய முடியை கட் பண்ணி தொடப்பு குச்சியில கட்டி பிரஷ் ஆக்கி கைகட்டிட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்கு போனேன்.
1: அதாவது நீங்க கேட்ட பிரஷ் கிடைக்கல, அத மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்க,
0: அது முடி மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த முடியை நம்ம வெட்டிட்டு யாருக்கு தெரியாம, அம்மாவுக்கும் தெரியாம அது முடியை கட் பண்ணி ஒரு தொடப்பு குச்சியில கட்டி எடுத்துன்னு போய் கோயில் நிர்வாகத்துல வேலை பார்த்தவங்க கிட்ட அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பட் இருந்தாலும் என் மேல இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான், ஒரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பெயிண்ட்டும் கொஞ்சம் 2-3 கலர் அவங்க கொடுக்குற அந்த டப்பாவில் கொஞ்சம் கொடுத்தாங்க. இது எத்தனை என்னடா பண்ணுவேன்னா, நான் எடுத்துன்னு போகிறேன், எனக்கு என்ன இருக்குது காட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டு கதவுல என்னென்ன செய்யணுமோ, படம் வரைத்து என்ன கோடு போடுறது, ப்ரஷால தொட்டு போட்டு போட்டு, எங்கள் அம்மா அப்போது கரெக்ஷன் வச்சுருந்தாங்க, அதில் அவங்க கரெக்ஷன் வச்சிருக்கு, அதில் கழுவுறதுக்காக பார்த்துட்டு வந்துட்டு அதனால் வீட்டிலேருந்து எடுத்து எடுத்து அதில் செய்து படத்தெல்லாம் வரைஞ்சி அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு இந்த ஓவியத்துறையிலே ஓரி
1: மிகப்பெரிய ஓவியராக இருக்கிறீங்க.
0: நானா சொல்லிக்கவில்லை, இருந்தாலும் அரசாங்கத்து மூலியமும் எனக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்து ஒரு ஓவியர் ஆக்கியிருக்கார்கள்.
1: அந்த சின்ன வயசுல உங்களுக்கு ஓவியம் வரைய மேல ஆர்வம் வந்துருது?
0: ஆர்வத்துல முக்கியமான ஆர்வமே அதுல தான் இருக்கு. அப்போ இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது கூட பாடத்திட்டத்துல வர படங்கள் எல்லாம் வந்து புஸ்தகமா வரதுல ஒரு ஒயிட் பேப்பர் கிடைச்சா கூட அதெல்லாம் படத்தை வரையலாம்.
1: ஸ்கூல்ல டிராயிங் டீச்சர் இருப்பாங்க, வரைய சொல்லுவாங்க,
0: டீச்சர் எல்லாம் இருந்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட், இவங்க தான் டிராயிங் டீச்சரான்னு கூட தெரியாது சின்ன வயசுல படிக்கும் போது. அந்த நேரத்துக்கு வந்து இது போர்டில் கிறுக்கி தருவாங்க, அதை பார்த்து நாம வந்து பார்த்து வரைவும் கொள்வோம்.
1: இப்போ வயசு என்ன ஆகுது ஐயா?
0: இப்போ ஒரு 71 நடந்து கொண்டு இருக்குது ஐயா.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் வந்து அந்த காலத்தில் பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் கடலூர் காலேஜில் அதில் படித்தேன் ஐயா. அப்போ வந்து 1974-75 படித்தேன். படித்து முடிச்சுட்டு பியூசி படித்து முடிச்சுட்டு அப்போவும் அந்த கலைத்துறையிலே அந்த காலேஜுக்கு ஒரு ஆல்பத்தில் கூட நான் படம் போட்டு கொடுத்துருக்குறேன். டிராயிங் இண்டியன் கீழே டிராயிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது அந்த விளம்பரம் சினிமா விளம்பரம்லாம் அந்த பேனர் பார்க்கும்போது, காலையில் படிக்கும்போது சினிமாலாம் பார்க்கும்போது, பெரிய பெரிய கட் அவுட்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் அந்த நோக்கத்தில் இருக்கும்போது அந்த காலேஜ் விட்டு படிச்சுட்டு வரும்போது எப்படியாவது நம்ம இந்த தொழிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஷன் சொல்லிட்டு விழுப்புரத்தில் ஒரு ஆசான் இருக்கார். அவர் எப்படி சொன்னால், அவர் தமிழ்நாட்டிலே தென்னார்காடு மாவட்டத்திலே முதன்மையான ஒரு முகபாவங்களை வரைத்து போர்ட்ரேட் பண்ணுற ஒரு பெரிய ஓவியர். அவர் யாருக்கிட்டையும் போகாமல் நான் அவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது காலையில் முடிச்சு நான் அவர்கிட்ட நேரடியாக போய் நான் வரைஞ்ச ஓவியத்தை பென்சிலை வரைஞ்சிது, பேனாவளை வரைஞ்சிது, எல்லாம் வரைஞ்சி எடுத்துமே காமிச்சு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் சேர்த்துக்காக நானாகவே போனேன். யார் என்னை அழைச்சிட்டு போகிறது கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு நண்பர் இருந்தார், அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, இடத்த காமிச்சிட்டாங்க. அந்த இடத்த போய் அவரை போய் பார்த்து அவரை சந்தித்து அவர்கிட்ட அந்த படத்தெல்லாம் காமிச்சதும், தம்பி இங்கே இரு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க அங்கே.
1: இப்போ பியூசி படிச்சிருக்கீங்க சார், மேற்கொண்டு படிச்சிருக்கலாமே, ஏன் படிக்கல?
0: மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்தது. எங்கள் அண்ணன் வாத்தியாராக இருந்தார், அவர் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஆர்வம் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் இந்த ஓவியத்துறையில் இருந்ததுனால இந்த ஓவியத்துறையிலேயே தான் சப்ஜெக்டே வந்தது. இந்த எப்படியாவது நம்ம ஒரு பெரிய ஓவியர் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த கவனம் அதிலே போயிடுது.
1: ஏன்னா ஓவியம் வந்து அப்போ ரொம்ப புகழ் வாய்ந்தது, ஆய கலைகள் 64 அதுவும் ஒரு முக்கியமான கலை.
0: கலையே ஓவியம் தான், ஓவியத்தில் வச்சு தான் அப்புறம் சிற்பங்கள் பழத்தை வரைஞ்சி பார்த்துட்டு தான் சிற்பங்கள் சேர்த்து கொள்றது இல்லாம ஒரு டிராயிங் பண்ணிட்டு தானே, அந்த டிராயிங் தான் முக்கியமானது. எடுத்ததும் கல்ல எடுத்து உடச்சி கிடைச்சி அதெல்லாம் பண்ணப்படுது, அதுலயே அதை ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அதனால ஓவியம் ரொம்ப முக்கியமானது. இல்லைனாக்கா அந்த எழுத்து வடிவம் கூட எழுதுறது, புக்ல படத்தை வரைஞ்சி அந்த பாகத்துல குறிச்சு அந்த படத்துல இருந்து

0: அவங்க ஆசிரியர்கிட்ட நன்மதிப்பு பெற்று நிறைய மார்க்குகள் வாங்கி அந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு அந்த சிறு வயதுலேருந்தே நம்மளை வந்து நீ பெரிய ஓவியன் ஆயிடுவேன் நீ பெரிய ஓவியன் ஆயிடுன்னு ஒவ்வொருத்தங்களும் பேச
1: ஊக்கப்படுத்தி அதுலேயே வந்துடுது.
0: சிறு வயதில் நான் படிச்சுன்னு இருக்கும்போது புரட்சி தலைவர் நடித்த 1001 ஒரு படம் ஒன்று அப்போ ரிலீஸ் ஆகிக்குது. சின்ன வயசில் அதை பார்த்தது. அந்த படத்தில் வந்து அவர் வந்து அந்த கப்பல் அந்த கயிறு தொங்கிக்கின்னு இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு, அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு, அந்த படத்தை பார்த்து அதை என் புக்கில் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி படமாக வரைஞ்சி அதை ஆல்நோட்டையில் பதிச்சு வச்சிருந்து அதை பத்திரமா வச்சுருந்தேன். அப்போ ஆசிரியர்கள்லாம் பார்த்துட்டு அப்போல்லாம் வந்து ரொம்ப புகழ்ச்சி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஓவியத்துறையும் ஏதோ ஒரு ஓவிய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அரியபுத்திரி கூப்பிடு, அரியபுத்திரி செஞ்சு கொடுத்துருவாப்புல அப்படின்ற ஒரு லெவலில் வரும். இந்த ஸ்கூலில் படிக்கும்போது கூட 10th இதெல்லாம் படிக்கும்போது இந்த மத்தியான நேரத்தில் லஞ்ச் முடிஞ்சதும் மத்தியான பீரியடு ஒன்று இருக்கும். அந்த பீரியடில் தான் அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பயாலஜி சயின்ஸ் இதுங்கெல்லாம் டீச்சர் வந்து பாடம் நடத்துறதுக்கு ஏதுவாக இருப்பாங்க. முக்கியமானது பயாலஜி. அந்த பயாலஜி படிக்கும்போது அடுத்த கட்டம் இன்னைக்கு என்ன பாடம் நடத்துனாங்க, மிஸ் என்ன நடத்துனாங்க, அடுத்த என்ன நடத்த போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த படத்தை வந்து அந்த பிளாக் போர்டில் போட்டு வரைஞ்சி கிரிஞ்சி அதை கலைச்சி கிழிச்சு மறுபடியும் போடுவாங்க. அதுக்குள்ளார அந்த டைம் ஆகிடும். பட் இருந்தாலும் நான் என்னுடைய ஐடியா என்ன வரேன்னா, அதை சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கும்போது அந்த மதியானம் அந்த பிளாக் போர்டெல்லாம் அழகாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பாடம் நடத்த வருவாங்கன்னு சொல்லிட்டு கற்பனை தெரியும். இன்றைக்கி இந்த பாடம் நடத்துவாங்க, அந்த பாடத்தில் என்ன பாடத்திட்டத்தில் என்ன படம் வரப்போகுது, அந்த படத்தை பிளாக் போர்டில் சாக் பீஸில் போட்டு வச்சுருவான். அப்போது வந்து மிஸ் வந்து அவங்க உள்ளார் நுழையும் போதே அதை பார்த்துருவாங்க. பார்த்ததும் இதெல்லாம் எப்படி செய்து அப்படின்னு நானே செய்துட்டேன். ஒரு புகழ்ச்சி கொடுப்பாங்க, ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பான ஒரு வார்த்தைகள் சொல்லி என்னை பாராட்டுவாங்க. பட் இருந்தாலும் பாராட்டுதலுக்காக செய்யாட்டாலும் அவங்களுடைய முயற்சிக்காகவும் அவங்களோட டைம் ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும் அதை செய்யறதுக்கு. நம்மளால் வரைய முடிஞ்சால் நம்ம வரைஞ்சி வச்சிருவோம், நம்ம நல்ல பேர் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இருந்து அதுலேயே காலத்தை ஓட்டி நல்லபடியாக ஒரு லெவலில் வந்திருக்கேன்.
1: ஓவிய வகைகளை பார்த்தீங்கன்னா மோனோலிசா வரைஞ்ச லியோனார்டோ டாவின்சி, வின்சென்ட் வான்காக் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஆர்ட், அவங்க வரைகிறதே புரியாது இருக்குது, ஆனால் வந்து புரிகிற மாதிரி ஓவியம் இருக்குது. ஒன்றொன்று வந்து கமர்ஷியலாக ஓவியம் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து கமர்ஷியல் ஓவியம் தானே?
0: ஆமாம், இந்த கமர்ஷியல் ஓவியம் தான் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து வரவேற்பை கொடுக்குது. பட் இருந்தாலும் மாடர்ன் ஓவியம் வந்து என்ன செய்யறேன்னா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு கூர்மையான அவங்களுக்கு அறிவுத்திறன் பண்ணுற மாதிரி ஏதாவது லைன் பண்ணிட்டோ ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டோ, நீங்கள் இது என்ன பாருங்க, நீங்கள் என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முயற்சி எடுத்து அப்படி சொல்லுவாங்க. அதனால அந்த மாடர்ன் ஆர்ட்ன்ற பக்கத்துக்கான போறதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்கல, எனக்கு சம்மந்தம் இல்லை. என்ன சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, தெரியாததுக்காக இல்லை, அது எனக்கு பிடிக்கல.
1: வருமானம் கிடைக்கணும்,
0: வருமானம் ஒண்ணு இருக்கு, பாக்குறவங்க பட்டுன்னு அம்மாவா எம்ஜிஆரா ஏதோ நான் பார்க்கும் போது அவங்களுக்கு பெரிய ஒரு
1: புகைப்படத்தை பார்த்து வரைஞ்சி அவங்களுக்கு
0: அவங்க படத்தை பார்த்து வரைஞ்சி
1: அது மூலம் நமக்கு வருமானம் கிடைக்கும்.
0: வருமானம் ஒன்று இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த ஒரு நன்மதிப்பு, அந்த படத்தை வரைஞ்சி கிடைக்கிற ஒரு நன்மதிப்புக்குங்க அது பெரிய. அதனால பெரும்பாலும் என்னுடைய உருவமைப்பு படம் தான் நான் முக்கியமாக இயக்க ஆட்சி மற்றும் உருவமைப்பு மற்றும் என்ன வந்து பெரிய பெரிய போர்டெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுவாங்க. போர்டுங்கள்லாம் படம் இல்லாத போர்டவே இருக்காது, என்கிட்ட வர ஒர்க்.
1: இப்போ விழுப்புரத்தில் உங்கள் குரு கிட்ட நீங்கள் வேலை செஞ்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி தனியாக வந்து நீங்கள் கடை வச்சு அப்புறம் அந்த தொழில் பண்ணீங்க?
0: அண்ணன் ஒருத்தர் இருக்கார், ஆசிரியராக இருந்தார். இப்போ விழுப்புரம் வில்லியம் பிரதர்ஸில் வேலை கற்றுக்கிறது அவருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அப்போசிட்டாகவும் நான் போய் வேலையை கற்றுக்கினேன். எனக்கு ஆதரவாக எங்கள் அண்ணன் என்ன செய்தார், நீங்கள் அங்கேருந்து வேலையை கற்றுக்கினியா தெரியுமா நிறைய கிட்டத்தட்ட அங்கே கற்றுக்கினதே நான் அவர்கிட்ட வந்து அறிமுகம் பண்ணிக்கிட்டு 2 மாதங்கள் தான் அவர்கிட்ட இருந்தேன். 2 மாதங்கள் இருந்தோம் அங்கே சூழ்நிலைக்கு அங்கேயே எனக்கு அவர் வந்து சாப்பாடு வாசி முதல்கொண்டு அங்கேயே தங்க வச்சுட்டு அந்த கடையிலே இருக்க வச்சாரு. ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஓவியர், அந்தே பெரிய ஓவியர்கிட்ட நான் போய் அந்த வேலையை கற்றுக்கிட்டு நான் இன்னைக்கு ஒரு புகழ்தரமான இருக்கேன். 40 வருடமா 1980 அவர்கிட்ட நான் இருந்து வெளியே வந்ததுலேருந்து அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. இடைப்பட்ட காலத்தில் அவர் இறந்துட்டார். இருந்தாலும் அவரை புகைப்படத்தை கூட என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளையே என்கிட்ட ஒர்க் பண்ணாப்புல, யாரு அந்த ஓவியர்களுடைய ஆர்டிஸ்டினுடைய பிள்ளையும் என்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னார் பிள்ளை தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிகிட்டே கேட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா படத்தை எனக்கு கொடுக்கணும், அவர் படத்தை முகத்தை பக்கூட பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு 25 நாளுக்கு முன்னாடி அவர் புகைப்படம் எனக்கு கிடைச்சது. அந்த படத்தை நான் மனதார ஏத்துக்கிட்டு பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஆனா குரு ரொம்ப முக்கியமானவர், குரு அம்மா அப்பா அவங்க தான் தெய்வம். இன்னைக்கு அவங்கள தான் வச்சு நம்ம பழச்சிட்டு இருக்கிறோம், நம்மள வேலை செய்திருக்கிறோம், நம்ம வாரிசை வளர்த்துருக்குறோம், இத்தனை வருஷமாகவும் நல்ல பேர் எடுத்திருக்கிறோம். யாருக்கிட்ட எந்த விதமான ஒரு தீங்கு தவறான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினது இதுவரை கிடையாது. புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தை நடத்தினு வருகிறேன்.
1: இப்போ ஒரு புகைப்படத்தை கம்ப்யூட்டர்ல கொடுத்து அதை டிஜிட்டலாக ஒரு பேனராக போடுறாங்க, மக்களுக்கு எந்தெந்த தேவைகளில் தேவைப்படுதோ அந்தந்த தேவைகளில் புகைப்படங்களாக மாற்றிக்கிறாங்க. ஆனா நீங்க

0: அப்ப உங்க குரு கிட்ட கத்துக்கிறப்பவும் சரி, நீங்க தனியா காந்தி ஆர்ட்ன்ற நேம்ல நீங்க ஓவிய தொழில் பண்ணீங்க, அப்பெல்லாம் என்னென்ன படங்கள்லாம் வரைஞ்சீங்க, நீங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த ஓவிய வகைகள்
1: அப்பயே ஓவிய வகைகள் பார்த்ததை வரையணும்னா எந்த படம் பார்த்தாலும் பார்த்ததும் அதை வரையணும். அது வரையணும் அப்படின்னாக்கா அது வரையறதுக்கான ஒரு ஒப்பீனியன் நம்மளுக்கிட்ட வந்து மனசுல இந்த படத்தை வரைஞ்சா நல்லா இருக்கும், அதனால இந்த படத்தை வரைஞ்சோம்னா எல்லாருக்கும் ஒரு பயன்பாடா இருக்கும், எல்லாரும் பேசுவாங்க அப்படின்ற லெவல்ல இந்த படத்தை பார்த்துருக்கேன். மகாத்மா காந்தி ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப அந்த படத்தினுடைய ஏடை வந்து நடந்து போகும்போது ஒரு இடத்துல பார்த்தேன். இந்த படத்தை எடுத்துட்டேன் நான், எடுத்து வந்து அதை எடுத்து பதப்படுத்தி அது பின்னாடி எல்லாம் ஒட்டி ஒரு பிரியமாக்கி கையில வச்சுக்கிட்டு அந்த படத்தை மறுபடியும் நானே கையால வரைஞ்சி கிட்டத்தட்ட 43 வருஷம் ஆகுது இந்த படம் வரைஞ்சி. மகாத்மா காந்தியை வரைஞ்சிலிருந்து காந்தி ஜெயந்தியை இத்தனை வருஷமாகவும் இணைப்புகள் கொடுத்து காந்தி ஜெயந்தி கொண்டாடினு தான் வரேன்.
0: இப்ப நீங்க காந்தி ஆர்ட்ஸ் வச்சிருக்கீங்க,
1: ஆமா,
0: அதுக்கு பேர் வர காரணம் என்ன?
1: இந்த காந்தி ஆர்ட்ஸ் பேர் வைக்கிறது காரணம் வந்து 1972 அக்டோபர் மாசம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தங்கச்சி குழந்தைய பிறந்ததுனால காந்திமதியின் பேரை வச்சு, இன்னைக்கு அந்த காந்திமதியின் பேரை வச்சதுலேருந்து காந்தி ஆர்ட்ஸ்னே அந்த பேரை வச்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா பெங்களூர் என்னுடைய உணர்வுகள் எங்கெங்க இருக்குதோ எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்கவுங்க அது விருப்பப்படி அதை பண்ணி கொடுத்துருக்கேன். காந்தி ஆர்ட்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு ரசிகர்கள்லாம் எனக்கு இருக்காங்கன்னா ரொம்ப அதிகம். எத்தனை வருஷத்துக்கு ரசிகர்கள்லாம் இன்னைக்கு பார்த்தா கூட உங்களை பார்க்க முடியல, இப்போ தானே பார்க்குறேன், நீங்கள் தான் காந்தி ஆர்ட்ஸ்ன்னு ரொம்ப நாள் ஆகுது உங்களை பார்க்கணும் அப்படின்லாம் பார்த்தேன். இப்போ தற்சமயம் கூட 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அசிஸ்டன்ட் ஆசி அந்த புள்ள வந்து என்ன சந்திச்சுட்டு என் கையெழுத்தை பார்த்துட்டு நான் இங்க தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து சந்திச்சுட்டு பார்த்துட்டு பேசிட்டு கூட இருந்து போட்டோலாம் எடுத்துன்னு போறாப்ல.
0: 18 பட்டி சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லா ஊருக்கும் தெரியும்.
1: தமிழ்நாடு ஃபுல்லாவே குக்கிராமம் ஊட்டி கொடைக்கானல் கன்னியாகுமரி எல்லா ஊருக்கும் கும்மிடி பூண்டிட்டு கன்னியாகுமரி வரலாம். என்னுடைய ஓவியங்கள்னா நிறுவனத்தினுடைய கம்பெனியை வந்து என்னுடைய விளம்பரதாரராக தான் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கே நான் தான் ஒரு மெயினான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து எல்லாம் சீப் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன்.
0: என்னென்னலாம் செஞ்சுக்கிறீங்க அப்போ ஓவியம் வர்றது, பிளானரு,
1: வால் பெயிண்டிங்? இப்ப பாண்டிச்சேரிக்கு கட் அவுட் ஆரம்பிச்சது முதல்ல நம்ம தான் பண்ணிருக்கோம். நல்லா அந்த அளவுக்கு முடிச்சாச்சு. ஏன் சினிமா துறையிலயும் நான் வந்து மாரி மெம்பரா இருந்தேன். அந்த வடபழனியில வந்து நான் போய் கத்துக்கிட்டு அங்கேயே இருந்து அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சிஎம்மு எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தாரு, அவங்களெல்லாம் சந்திச்சு எல்லாத்தையும் பார்த்து இருந்தாச்சு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல அளவுக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து கலை மற்றும் கைவினைக்கிறாமன்னு ஒண்ணு இங்க பாண்டிச்சேரியில டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் புதுவை அரசு இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டது இந்த ஓவியத்துறையில வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை கலைமௌனி விருது என்ற பெயரில் ஒரு விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இதுவே அரசாங்கம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு மதிப்பு.
0: அப்பெல்லாம் நீங்க தொழில் பண்ண அந்த சின்ன வயசுல இருந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே விளம்பர பலகை இல்லாம கடையே இருக்காது இல்லீங்களா?
1: உண்மைதான்.
0: அதனால எல்லா கடைக்காரரும் விளம்பர பலகை வச்சாதான் கடையை ஓபன் பண்ணுவாங்க.
1: ஆமா,
0: அதெல்லாம் எப்படிங்க
1: விளம்பர போர்டு செய்யணும்னாலே? நான் வெளியூர்ல இருந்தாலும் பாண்டிச்சேரியில முக்கியமான பெரிய பெரிய ஒரு கடைக்காரங்களுக்குலாம் வந்து வெளியூர் போயிட்டு காந்தி ஆர்ட்ஸ் பிடிச்சாக்க அவர் நல்லா பண்ணி தருவாரு, நல்லா ஒர்க் பண்ணி தருவாரு அப்படின்ற ஒரு நல்ல மதிப்போடு பாண்டிச்சேரியில இருந்தே நிறைய பெரிய பெரிய டெய்லருங்க, பெரிய பெரிய நிறுவனம், துணி கடைங்க எல்லாருக்கும் நான் செய்து கொடுத்துருக்கேன். ஆனா வெளியூருக்கு வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் வர எலெக்ஷன் கட் அவுட், பெரிய பெரிய கட் அவுட், பெரிய பெரிய பேனரு, எல்லாம் ஆயில் பெயிண்டிங், எல்லாம் பவுடர் பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்லாம் செய்து ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 20-25 பேர் கூட வேலை பார்த்துருக்காங்க. நிறைய அசிஸ்டண்ட் இருந்து அன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு முக்கியமான ஒரு லெவலில் இருந்துட்டு வரேன், இன்னைக்கு இருந்துட்டு வரேன். அந்த ஒரு வால் பெயிண்டிங் லெவலும் பெரிய ஒரு லெவல்ல,
0: வால் பெயிண்டிங்னா சுவர்ல விளம்பரம் பண்றது
1: பெரிய விளம்பரம்.
0: அப்ப தேர்தல் வந்தா உங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்குமே?
1: நிறைய வேலை தான்.
0: எந்த எலெக்ஷன் இருந்து உங்களுக்கு கருத்து தெரிஞ்சு பாத்துன்னு வரீங்க? தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள்.
1: அந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மா வந்து இப்போ இறந்துட்டாங்க. அப்போத்தைய இறந்தவங்களை வந்து நான் பெரிய லைன் டிராயிங் பண்ணி 30 அடி உயரம் கட் அவுட் பண்ணி வெளியூரில் வச்சிருந்தேன். அந்த காலத்தில் பெரிய பெரிய அதெல்லாம் என்ன சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. நிறைய ஒரு மெயினான ஒரு புரட்சிகரமான ஒரு ஓவியத்தெல்லாம் கொண்டு பண்ணி விட்டேன். பாண்டிச்சேரியில கூட வந்து முக்கியமான ஃபிகர் ஒர்க் பண்ணணும்னா கூட வெளியூர் தேடி வர லெவலுக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய
0: கடை தேடி வர அளவுக்கு
1: கண்டிப்பா
0: புதுச்சேரி தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கும் தெரியும்,
1: ரசிகரே இருக்காங்க. இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து கும்மிடி பண்ணுவோம், எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு அந்த சைன் பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. இது ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேங்கன்னா, அந்த சுள்ளிப்பட்டின்ற ஒரு நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்து கம்பம் பக்கத்துல நினைக்கிறேன். அப்போ அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல எங்க அசிஸ்டன்ட்லாம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. எத்தனை வருஷம் ஆகுது என்னைக்கு வருஷ கணக்குள்ள தெரியல. சின்ன வயசுல பண்ணி போது அந்த சைன் பண்ண காந்தி ஆர்ட்ஸ் சைன் பண்ணதும் அந்த எழுத்தாப்புல இருக்கிற அந்த டீ கடையில உட்காந்துன்னு வேடிக்கை பார்த்தவங்க அதுல ஒருத்தர் வந்தாரு, நேரா நீங்க காந்தி ஆர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, நீங்க யாருங்க? நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல நீங்க பாண்டிச்சேரிக்கெல்லாம் வந்திருக்கோம், பாண்டிச்சேரி தானே நீங்க, பாண்டிச்சேரி போட்டுக்கிறீங்க? ஆமாம், தனியார் கம்பெனியில நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். ஒர்க் பண்ணும் போதெல்லாம் உங்க இடத்த நாங்க பாத்துன்னு போகும்போது அந்த காந்தி ஆர்ட்ஸ்னு ஒரு பெரிய சிம்பிளா இருக்கும். அப்போ நாங்க வந்து உங்களெல்லாம் சந்திக்கணும்னு இருக்கிறோம். நாங்கள் இங்கே தேனி மாவட்டத்தில் எந்த ஊரில் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப பெருமை.

0: எல்லாருக்கும் டி வசதி முதற்கொண்டு எல்லாத்தையும் செய்து எங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுத்தாங்க. அப்போ நினைச்சிட்டேன் பரவாயில்ல, நம்ம வித்தியாசன்ற வச்சுக்கிறது வந்து வேர்ல்டு தமிழ்நாடு லெவல்லலாம் கூட இருக்கு. இந்த ஒரு ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது, ரெண்டு சம்பவம் நடந்தது எனக்கு.
1: அந்த ஓவிய தொழில நேர்த்தியா அழகா சூப்பரா பண்ணிடுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, எத்தனை பர்சன்ட் கேட்டாலும் அத்தனை பர்சன்ட் கூடுதலா பண்ணி கொடுத்தேன்.
1: இங்க வந்து விளம்பர பலகை, சுவர் விளம்பரம், கட்டவுட் வரையறது, ஓவியங்கள் பேப்பர்ல வரையறது, பிரேம் பண்ணி வரையறது, இப்படி நிறைய தொழில் செய்யறீங்க இல்லையா?
0: செய்திருக்கேன்.
1: அப்பெல்லாம் நல்ல வருமானம் கிடைச்சிருங்களா?
0: நிறைய வருமானம்.
1: வருமானம் என்ன பண்ணீங்க?
0: நிறைய வருமானம், அதெல்லாம் செலவு பண்ணி வீடு கட்டினா பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் இப்படியே போயிடுச்சு. பட் நிறைய வருமானம் இருக்கிறதுனால அரசாங்க வேலையும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடையாது. அப்ப கூட நான் வந்து அரசாங்க வேலைய டெய்லி சாப்பாடு எடுத்துன்னு போய் டெய்லி சாப்பாடு அதிகத்துல சாட்டுக்குன்னு இந்த மாதிரி எனக்கு வேலை வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு அப்பத்திய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்க வேலையை பத்தி தெரியாது. அந்த தனியார் நிறைய வருமானம் வர்றதுனால இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போறோம், நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம், விதவிதமான வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கவனத்தை அந்த சின்ன வயசுல போறதுனால கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் எனக்கு அண்ணன்லாம் வாங்கி கொடுக்கறதுல இருந்தாங்க, கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்தது. பட் இருந்தாலும் அதுக்கிட்ட போறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு அரசாங்க வேலையை கூட இல்லாம நான் பிரைவேட்டா தான் வேலை செஞ்சேன்.

0: எனக்கு வேலை வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு அப்பத்திய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்க வேலையை பத்தி தெரியாது. அந்த தனியார் நிறைய வருமானம் வர்றதுனால இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போறோம், நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம், விதவிதமான வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கவனத்தை அந்த சின்ன வயசுல போறதுனால கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் எனக்கு அண்ணன் வாங்கி கொடுக்கறதுல இருந்தாங்க, கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்தது. பட் இருந்தாலும் அது கிட்ட போறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு அரசாங்க வேலையை கூட இல்லாம நான் பிரைவேட்டா தான் வேலை செஞ்சேன். பிரைவேட்டா வேலை செஞ்சு இத்தனை பிள்ளைங்க, இத்தனை அசிஸ்டன்ட்டுங்க, இத்தனை ஊருங்கன்னு யாரும் எந்த விதமான குறைபாடுகளும் எந்த விதமான ஒரு பிளாக் பாயிண்ட் கூட என் மேல வராத அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் ரெண்டு மூணு கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் விளம்பரம் பண்ணியிருக்கேன்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
0: ரோஜா மலர் திரைப்படத்திலிருந்து அழகு ஓவியம் உயிரானது என்ற அந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும். பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து அந்த ஓவியத்துக்கு பெருமை கொடுத்துருக்காங்களே அந்த கவிஞர்களுக்கு கூட ஒரு நன்றி சொல்லி மனப்பூர்வமா அதெல்லாம் நான் பாராட்டி இருக்கிறேன்.
1: நீங்க சொன்ன மாதிரி அந்த பாட்டு

0: பாடல் அழகா இருக்கும் கேக்குறீங்களா?
1: அதை நீங்களே பாடிட்டீங்க, அது எனக்கு பெருமையா இருக்குது. பாட்டை கேட்கும் போது பழைய நினைவுகள், பழைய அந்த கலை சம்பந்தப்பட்ட நினைவுகள்லாம் ரொம்ப வருது. ரொம்ப அற்புதமான நிகழ்வுக்கு இந்த பாட்டை நீங்க பாடுறதுக்காகவும் உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: இந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: சார், நீங்க ஒரு ஓவிய தொழில் செய்யறதால அழகான பாட்டை கேட்டீங்க. அடுத்துதான் சார், இப்ப ஒரு ஓவியரா ஓவிய தொழில் மட்டும்தான் செய்வாங்க, அதாவது போட்டோ வரைகிறது அது மட்டும் செய்வாங்க. ஆனா நீங்க வந்து பல வகைகளில் விளம்பரங்கள் எல்லாமே செஞ்சிருக்கீங்க. அது போல ஏதாவது ஒரு சில கம்பெனிகள்லாம் நீங்க ஆர்டர் எடுத்து பண்ணிருக்கீங்களா?
1: ஒரு விவசாய சம்பந்தப்பட்ட உரத்தொழில் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வேலை பண்ணி கொடுத்து அந்த கம்பெனிக்கு என்னுடைய கையெழுத்து அவங்க விளம்பரத்துல இருந்தால் அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு பேர். அப்படிப்பட்ட கம்பெனிகள்லாம் நான் வந்து செய்து அந்த ஃபேவரட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கம்பெனி பேரை நான் சொல்றதுக்கான விரும்பலை. திறமையான அந்த வேலையை செய்து அந்த கம்பெனி வளர்ச்சிக்கும் பயன்பட்டுருக்கிறேன்.
0: உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க?
1: நிறைய பிள்ளைங்க வந்திருக்காங்க. அடையாளந்தில் அப்பப்போ இருப்பாங்க, கொள்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருந்திருப்பாங்க. நல்ல நல்ல பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் இன்னைக்கும் அந்த பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் வயசாகி போய் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த சிறு வயதுல நான் அவங்க அவங்ககிட்ட எந்த அளவுக்குலாம் பணிவாகவும் நல்ல ஒரு திறன்பட வேலை செய்து வேலை கத்துனாங்களோ அதையும் இன்னைக்கு சொல்லும் போது எனக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பெருமையா இருக்குது. அதேமாதிரி அந்த பிள்ளைங்களை இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு.
0: இப்ப இயக்குனர் இமயம் பாரதிராஜா, குருவா நினைக்கிற டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள் ரொம்ப அவர் மேல அளவிடாத பாசம் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை கத்துக்கினாரு. அது போல உங்ககிட்ட கத்துக்கினாரு யாரெல்லாம் ஒரு பெரிய ஆளா இருக்கிறாங்களா?
1: எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்கவுங்க துறைமையில அவங்கவுங்க பெரிய ஆளா இருக்காங்க, வேற இடத்துல போயிருக்கிறாங்க. ஆனா யார் எங்க இருந்தாலும் பாக்குறவங்க பார்த்தாங்கன்னா உங்களால வந்து நாங்க நல்லபடியா வந்திருக்கிறோம்,
0: உங்களால 10 பேர் நல்லா இருக்கிறாங்க
1: அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பேசினு இருக்காங்க. அதனால நாம எப்படி போறோம், நம்மளுக்கு நமக்கும் ஒன்றும் குறைவு கிடையாது. நம்ம பிள்ளைங்களும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்.
0: பிள்ளைங்களை பத்தி சொல்லுங்களேன்.
1: 3 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. திலகராஜன் ஒருத்தர், அவர் திரைப்படத்துறையில கலை இயக்குனரா இருக்காரு. அதுக்கடுத்தது அருண்மொழி சோழன் ஒருத்தர், அவரும் திரைப்படத்துறையில கேமராமேன் அவரா இருக்காரு. இன்னொரு பிள்ளை, அவரும் ஓவியர். அத்தனை பேரும் ஓவியர்கள் தான். அத்தனை பேருக்கும் கல்யாணம் வச்சு அவள் லெவல்ல இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியா இருக்காங்க. நானும் என்னை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு எந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் நீங்க நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, உங்க அப்பா அம்மா பத்திரம் பாத்துங்க, உற்றார் உறவினர்களை பாத்துங்க, நண்பர்கள்லாம் எல்லாரையும் சந்தோஷமா இருங்க. யாரும் எந்த விதமான ஒரு புள்ளி உங்க பேர்ல எதுவும் சொல்லக்கூடாது என்ற லெவல்ல அந்த பிள்ளைங்களை வாழ்த்தி அனுப்புறது கொள்வது எல்லாமே கடவுள் ஒரு பெரிய பிராப்தி.
0: பிள்ளைங்க அப்பா பேரு நல்லபடியா கவனம் பண்ணும்.
1: ஆமா, கவனம் பண்ணி ஆகணும். கண்டிப்பா செய்யணும். அதே மாதிரி பிள்ளைங்களும் பெற்றோர்களை வந்து நினைச்சு பார்த்து
0: மதிக்கணும்,
1: அந்த படிக்கணும்,
0: அவங்க சொல்றபடி
1: கேட்கணும். அவங்களுக்கு மாறா எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா மாறா செய்யற அளவுக்கு
0: தவறான வழியை காட்ட மாட்டாங்க.
1: நாமளா சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த எல்லாமே பருவம் அப்படின்றதுனால சில மாற்றங்கள் வந்தாலும் அதை கருத்தில் கொள்ளாமல் அப்பா அம்மாவும்

0: என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதை பயன்பட்டு அந்த லெவலில் பிள்ளைங்க போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: சார், இப்போ உங்க ஓவிய தொழில சைன் போர்டா இருக்கட்டும், பேனரா இருக்கட்டும், கட் அவுட்டா இருக்கட்டும், இன்னும் பல வகைகளா இருக்கட்டும், என்ன மீடியா யூஸ் பண்ணீங்க? இந்த வண்ணங்கள்
0: அந்த காலத்துல இருந்து அப்போ எனாமல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு தான் இப்போலாம் மறக்கும். அந்த எனாமல் சம்பந்தப்பட்ட ஒர்க்லயே நான் நிறைய ஃபிகர் பெயிண்டிங், எனாமல் ஆயில்
1: பெயிண்டிங்,
0: ஆமா, கம்ப்ளீட்டா அதுல இருந்து முழு வந்து இன்னைக்கு தினத்துல கூட இப்போத்திய லெவலில் வரும்போது இந்த பெயிண்டிங்லாம் வெவ்வேறு, இந்த குவாலிட்டி வந்து, இந்த குவாலிட்டி வந்து, நீ எந்த குவாலிட்டி கொண்டு வந்து கொடுக்கணும் அதெல்லாம் செய்து.
1: தொழில்ன்றது அது ஆயில் பெயிண்டிங்காக இருக்கலாம், மற்றபடி ஓவியன்றது அந்த வாட்டர் கலர் பண்ணுவாங்க பேப்பரில், இது ஒரு ஆயில் கலர் பண்ணுவாங்க.
0: என்ன மீடியாவில் நீ கேட்டாலும் அதை நான் செய்து தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து விருப்பப்படி எந்த மீடியா வேணும், எனக்கு பென்சில் டிரைவ் வேணும், எனக்கு ஆயில் பெயிண்டில் வேணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை கம்ப்யூட்டரால் கூட கரெக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரியான டேமேஜ் அழிஞ்சு போயிருக்கும். இப்போ இருக்கிறது காலகட்டத்தில் அதையும் நான் சீர் பண்ணி அவங்களுக்கு உருவாமைப்பு விட்டு உயிரோட்டம் கொடுத்து நாங்கள் அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்குறேன்.
1: இப்போ உங்ககிட்ட புகைப்படங்கள் கொடுத்து வரைய சொல்லுவாங்க, ஒரு இறந்தவங்களா இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், அது எப்படி வரைவீங்க? அது அந்த வரையும் முறைகளை சொல்லுங்களேன்.
0: பென்சில் உட்காந்து செக் பண்ணிக்குவோம், அப்புறம் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப்லாம் அப்போலாம் வந்து எல்லாம் கிளைடாக பவர் கொடுத்து லைட் போட்டு அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு உள்ளதெல்லாம் இருக்கும். இப்போ டைரெக்டாக அப்படியே பண்ணிக்கலாம், அப்படியே கட்டம் போட்டு பண்ணிக்கலாம். அதையும் படத்தை பொறுத்து இருக்குது, எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரமோ அந்த லெவலுக்கு
1: தத்ரூபமாக கொண்டு வந்துருவீங்களா?
0: கொண்டு வந்துடலாம், எங்கேயும் போயிடாது.
1: இப்போ 2.5 அடிக்கு 2 அடி எனக்கு ஒரு பெயிண்டிங் வேணும், ஒரு ஆயில் பெயிண்டிங்
0: வேணும்,
1: ஆயில் பெயிண்டிங், அது என்னுடைய படம் வரைஞ்சி கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க?
0: படத்துக்குள்ள ரேட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எத்தனை நாள் வேலை பார்க்குறோமா அவங்களுக்கு ஒரு லெவல். என்ன ஒண்ணுன்னா நம்ம குறைவா செய்யறோம், எனக்கு நான் ஒரு படம் போனா எனக்கு இதுல நினைச்சோம், இது வந்து ஒர்க் என்ன பண்ணும், வேலை கத்துக்கணும், ஏதோ செஞ்சு பேர் கிடைச்சதுன்னா ரேட்டை போட்டு அதுக்கு பெரிய ஓவியர்லாம் அப்படியெல்லாம் அந்த மாதிரியான ஓவியரை பத்தி பெருசாக நினைக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம படம் சின்ன கோடு போட்டோம், நல்ல படம், அந்த படத்தை அவங்க வீட்டுக்கு போகுது பாரு, அதுதான் பெருசு. அவங்க எவ்வளவு பணம் கொடுக்கறாங்கன்னு அது பெருசு கிடையாது. இன்னைக்கோட சேர்த்து இந்த ஓவியம் நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பூஜை ரூம்லயோ அவங்களோட ஹால்லயோ இருக்கும்போது அது இருக்கிறவரில் அது எவ்வளவுக்கு பொக்கியும்.
1: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி ஐயா, வணக்கம் ஐயா.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: இன்றைய உழைப்பவர் அரங்கத்தில் இதுவரை புதுச்சேரி வில்லியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்திரி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் புதன்கிழமை 12 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம் நேயர்களே. இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் இனிதை நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
4: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 12:30.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இனி வருவது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா இடம்பெறுகிறது.

0: பெற்ற உயிரெல்லாம் என தொடங்கும் திருவருட்பா.
1: இடம்பெற்ற உயிர் எல்லாம் விடம் அற்று வாழ்ந்தன.

0: பன்னிசை மாலையில் அடுத்து குணங்கள் சிறந்தன என தொடங்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவொருட்பா.
1: குணங்கள் சிறந்தன

நிறைவு பெற்றது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா இடம்பெற கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் வருவது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும்

0: என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார்.
1: பேசிக்கலி இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ் சைனா மத்த கண்ட்ரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறது காரணம் என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஜீரோ டு டாக்ஸ்ல போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எல்லாரும் காம்படிட்டிவ் ஏட்ஜ் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி டிட் ஆல்மோஸ்ட் 800 crores ஃப்ரம் கரூர். ஸோ இந்த இந்தியா யூகே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா வந்து 1600 crores பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்லேருந்து பண்ணோம்னா டெஃபினட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஜிஎஃப்டி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எளிமை நேர்மை தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூர்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர் எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும் மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு

0: பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015 ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்பட உள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட உள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி 2:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனா பள்ளத்தாக்கு பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன், நீ என்னை நேசிப்பது உண்மையானால் இனிமேல் இதில் தலையிடாதே என்றான் அவன்.
4: கண்ணே, என் கண்ணே, இதை நீ என்னிடம் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும் போல் இருக்கிறதே என்று கத்தினாள் அவள்.
3: அவன் தாயின் கரத்தை எடுத்து இறுக்க பிடித்து அழுத்தினான். அவன் அன்போடு அம்மா என்று அழைத்த சொல்லாலும் அவளது கரத்தை இதுவரை இல்லாத இனிய வாஞ்சையோடு அழுத்தி பிடித்ததால் ஏற்பட்ட சக உணர்ச்சியாலும் அவள் மெய்மறந்து போய்விட்டாள்.
4: சரி, நான் இதில் தலையிடவில்லை என்று தட்டு தடுமாறி சொன்னாள் அவள்.
3: நீ மட்டும் உன்னை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளப்பா, ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். தனது மகனுக்கு எந்தவிதமான ஆபத்து காத்து நிற்கிறது என்பதை அறிய முடியாமல் மீண்டும் அவள் வருத்தத்தோடு சொன்னாள்.
4: நீ நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே வருகிறாய்,

அவனது நெடிய பலம் பொருந்திய உருவத்தை அவள் அன்போடு ஏற இறங்க பார்த்து கொண்டாள். உன் இஷ்டப்படியே நீ வாழப்பா, அதெல்லாம் நான் தலையிடக்கூடிய விவகாரம் இல்லை. நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், நீ மற்ற மனிதர்களோடு பேசும்போது இவ்வளவு தீவிரமாக பேசாதே. மனிதர்களை பற்றிய பயம் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள், பேராசையிலும் பொறாமையாலுமே வாழ்கிறார்கள், அடுத்தவனை துன்புறுத்துவதில் ஆனந்தம் கொள்கிறார்கள். நீ அதை எடுத்து காட்டி அவர்களை குறை கூற தொடங்கினால் உடனே அவர்கள் உன்னையும் பகைப்பார்கள், உன்னை அழித்தே விடுவார்கள். அவளது சோகமயமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவளது மகன் வாசல்படி அருகே நின்றான். அவள் பேசி முடித்ததும் அவன் லேசாக நகைத்தான். நீ சொல்வது சரிதான், மனிதர்கள் கெட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றான் அவன். ஆனால் உலகத்தில் நியாயம் என்று ஒன்று இருப்பதாக நான் அறிந்து கொண்டேனே, அதை பார்க்கும்போது இந்த மனிதர்கள் எவ்வளவோ தேவலை. மீண்டும் அவன் நகைத்தான். பிறகு சொன்னான், இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்பது எனக்கே தெரியாது. சிறு பிள்ளையாய் இருக்கும்போது நான் யாரை கண்டாலும் பயப்படுவேன், பெரியவனான பிறகு எவரை கண்டாலும் வெறுக்கவே செய்தேன். சிலரை அவர்களது படு மோசத்தனத்தை கண்டு வெறுத்தேன், ஆனால் மற்றவர்களை அது ஏன் என்று எனக்கு தெரியாது. என்னவோ வெறுக்க வேண்டும் என்பதற்காக வெறுத்தேன். ஆனால் இப்பொழுதோ எல்லாமே எனக்கு வேறுபட்டு தோன்றுகிறது. இது நான் மனிதர்களுக்காக அனுதாபப்படுவதால் ஏற்பட்டிருக்கக்கூடும். எப்படியானாலும் மனிதர்கள் மோசமாய் நடந்து கொள்வதற்கு எல்லா மனிதர்களும் காரணம் அல்ல என்பதை நான் உணர்ந்து கொண்டதால் என் இதயம் நெகிழ்ச்சியுற்றுவிட்டது. அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு தன் இதயத்திற்குள் கேட்கும் ஏதோ ஒரு குரலை கேட்டது போல நின்றான். பிறகு அமைதியும் சிந்தனையும் நிறைந்தவாறு அவன் சொன்னான், எனவே உனக்கு நான் சொல்ல விரும்பிய உண்மை இதுதான். கிறிஸ்து இரட்சகரே மூமூனி, மிகவும் பயங்கரமாக மாறிவிட்டாய் என்று சொல்லி அவள் மகனை லேசாக பார்த்தாள். அவன் நன்றாக தூங்கிய பிறகு அவள் தன் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து அவன் அருகே சென்றாள். பாவல் மல்லாக்கப்படுத்திருந்தான். உறுதியும் திண்மையும் உரமும் பாய்ந்திருந்த அவனது பிடிவாத தோற்றம் கொண்ட பழுப்பேரிய கடுமையான முகம் வெள்ளை நிறமான தலையணையில் துலாபரமாக தெரிந்தது. அவனது தாய் காலில் ஜோடி எதுவும் அணியாமல் இரவு ஆடையில் அங்கு நின்றாள். அவளது கைகள் மார்பை அழுத்தி பிடித்து கொண்டிருந்தன. உதடுகள் சப்தமின்றி அசைந்தன. கண்ணங்களில் பெருகும் கண்ணீர் துளிகள் மெதுவாக உருண்டு வழிந்து கொண்டிருந்தன. தூரத்து உறவினர்களாக நெருங்கியவர்களாக மீண்டும் அவர்கள் இருவரும் தங்கள் மௌன வாழ்க்கையையே நடத்தி வந்தார்கள். வாரத்தின் இடையில் வந்த ஒரு விழா நாளன்று பாவல் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் சமயத்தில் தாயிடம் சொன்னான், சனிக்கிழமையன்று நகரிலிருந்து சிலர் என்னை பார்க்க வருவார்கள். நகரிலிருந்தா என்று திரும்ப கேட்டுவிட்டு திடீரென அவள் தேம்பினாள். எதற்கென்று அழுற என்று பதறிப்போய் கேட்டான் பாவல். ஆடையில் அவள் கண்களை துடைத்து கொண்டாள். தெரியாது சும்மா. பயமா இருக்கா? ஆமாம் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். அவள் அருகே குனிந்து அவளது தந்தை பேசுகிற மாதிரி கரகரத்த குரலில் அவன் சொன்னான், பயம் தானம்மா நம்மை எல்லாம் அழித்து விடுகிறது. நம்மை அதிகாரம் பண்ணி ஆளுகிறார்களே, அவர்கள் நமது பயத்தை வைத்துதான் காரியம் சாதிக்கிறார்கள். மேலும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கோபப்பட்டு கொள்ளாதே என்று உவகையற்று புலம்பினாள் அவள். நான் எப்படி பயப்படாமல் இருப்பது? என் வாழ்க்கை பூராவுமே நான் பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆத்மாவே பயத்திலேயே தான் வளர்ந்து வந்திருக்கிறது. என்னை மன்னித்துவிடு, இதை தவிர வேறு வழி கிடையாது என்று மெதுவாகவும் மென்மையாகவும் சொன்னான் அவன். பிறகு அவன் போய்விட்டான். மூன்று நாட்களாக அவளது இதயம் துடியாய் துடித்தது. தன் வீட்டுக்கு வரப்போகும் அந்த அதிசயமான பயங்கரமான மனிதர்களை பற்றி எண்ணும் போதெல்லாம் அவள் பயத்தால் செத்து செத்துதான் பிழைத்தாள். அவர்கள்தான் அவளது மகனையும் அந்த புதிய மார்க்கத்திலே புகுத்திவிட்டவர்கள். சனிக்கிழமையன்று மாலையில் பாவல் தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு வந்தான். முகம் கை கழுவினான், உடைகளை மாற்றினான். உடனே வெளியே கிளம்பி செல்லும் பொழுது சொன்னான், யாராவது வந்தால் நான் இதோ வந்துவிடுவேன் என்று சொல் என்று தாயின் முகத்தை பார்க்காமலே சொன்னான் அவன். நீ தயவு செய்து பயப்படாமல் இரு. அவள் சோர்ந்து போய் ஒரு பெஞ்சில் சரிந்து தொப்பென்று உட்கார்ந்தாள்.

0: பாவல் அவளை மென்று பார்த்தான். வேண்டுமானால் நீ வேறு எங்கேயாவது போயிரு என்று யோசனை கூறினான் அவன். அவனது பேச்சு அவளை புண்படுத்திவிட்டது. இல்லை, எதற்காக போக வேண்டும்? அது நவம்பர் மாதத்தின் இறுதி காலம். பனிப்படிந்த பூமியில் ஈரமற்ற வெண்பனி லேசாக பகல் முழுதும் பெய்து பரவியிருந்தது. நடந்து செல்கின்ற தன் மகனது காலடியில் அப்பனி நெரு நெருப்பதை அவளால் கேட்க முடிந்தது. இருட்படலம் ஜன்னல் சட்டங்களின் மீது இறங்கி தொங்கி வேண்டா வெறுப்பாக நிலைத்து நின்றது. அவள் பெஞ்சு பலகையை இரு கைகளாலும் அழுத்தி பிடித்தவாறு அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். வாசலையே கவனித்து கொண்டிருந்தாள். அதிசயமான ஆடை அணிகளோடு தீய மனிதர்கள் நாலாபுறத்திலுமிருந்து இருளின் நூடே ஊர்ந்து ஊர்ந்து வருவது போல அவளுக்கு ஒரு பிரம்மை தட்டியது. அறவுமில்லாத கள்ளத்தனமாய் நடந்து வரும் காலடியோசை தன் வீட்டை சூழ்ந்து நெருங்கிவிட்டதாகவும் சுவரில் விரல்கள் தட்டுத்தடுமாறி தடவுவதாகவும் அவள் உணர்ந்தாள். யாரோ சீட்டி அடித்து ராகம் இழுப்பது அவளுக்கு கேட்டது. அந்த சீட்டிக் குரல் அமைதியினூடே மெல்லியதாக பாய்ந்து வந்தது. அது சோகமும் இனிமையும் கொண்டதாக பாழ் இருளுக்குள் எதையோ தேடி தேடி திரிவதாகப்பட்டது. வர வர அந்த குரல் நெருங்கி வந்து கடைசியில் அவளது வீட்டு ஜன்னலை கடந்து சுவரின் மரப்பலகையையும் துளைத்து ஊடுருவி உள்ளே நுழைந்து விட்டதாக தோன்றியது. பலத்த காலடி ஓசை வாசற்புறத்தில் கேட்டது. தாய் திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். அவளது புருவங்கள் உயர்ந்து நெளிந்தன. கதவு திறந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
6: கொஞ்சம்
5: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
7: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
8: தினந்தோறும் பகல் 12:30
7: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
8: பிற்பகல் 3:30
7: சங்கீத சாரல்.
9: நேரம் 1:34.
10: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸில் ஏன் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜூ. குழந்தை என்பவர்கள் ஒரு குடும்பத்தோட செல்வம் மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டோட எதிர்காலமும் அவர்கள் தான். அவர்களின் உடல் நலம், மனநலம், கல்வி, நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய அனைத்தும் இணைந்தால்தான் குழந்தைகளின் நலமும் வளமும் முழுமை பெறும். இன்றைய நிகழ்ச்சியில குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் ஆழமான உரையாடலுக்காக இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புதுச்சேரி முன்னாள் குழந்தைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
11: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தேவி பிரியா. இன்னைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, குழந்தைகளுடைய உரிமை, குழந்தைகளுடைய பாதுகாப்பு அது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பேச வந்திருக்கேன்.
10: குழந்தைகளின் நலம் அப்படின்னா என்ன, எப்படி அதை புரிந்து கொள்ளலாம்?
11: குழந்தைகளின் நலம், ஸோ குழந்தைகள் தான் இந்த உலகம்.

0: அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் குழந்தைகள் எப்பொழுது ஒரு வீட்டிலோ வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதோ எங்கே பொது இடங்களில் ஒரு மனிதனை ஆணோ பெண்ணோ இல்லை மற்றவர்களை பார்க்கும் பொழுது எப்போ அவர்களுக்கு ஒரு பய உணர்வு இல்லாமல் இருக்கோ, இன்னைக்கு கொடுக்க வேண்டிய புது டெஃபினிஷன் இது.
1: ஓகே,
0: எப்பொழுது ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே அடி வைத்த நிமிடத்திலிருந்து திருப்பி அது வெளி உலகத்தை எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பயம் இல்லாமல் சுதந்திரமாக நியாயமாக செயல்பட முடிகிறதோ அப்போதுதான் அந்த குழந்தைக்கான முழு உரிமையும் நம்ம பெற்று கொடுத்ததாக அர்த்தம். குழந்தைகள் நலன் அப்படின்னாலே இந்த ஒரு வரியிலே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தை வீட்டிலேருந்து வெளியே போகும்பொழுது அதோடைய பாதுகாப்பு, அதோடைய உணவு, பழக்க வழக்கம் இதை அத்தனையும் உள்ளடக்கி வந்து ஒரே சர்க்கிளில் வந்து முடிச்சிட்டோம் இப்போ. ஸோ ஒரு குழந்தை எப்போ அடுத்தவர்களை பார்க்கும்பொழுது தைரியமாக எதிர்கொள்ளுதோ அதுதான் வாழ தகுதியான பூமியாக இது இருக்க முடியும், வாழ தகுதியான இடமாக இருக்க முடியும். ஸோ இதில் எந்த இந்த சைக்கிளில் எங்கே ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் அந்த குழந்தையோட நலன் பாதிப்படையும். நலன் சார்ந்து தான் அதோடைய மற்ற எல்லாமே அடங்கியிருக்கு. குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன? நல்ல உணவு, இருக்க இடம், நல்ல கல்வி, நல்ல உறக்கம். ஸோ அதோடைய என்வாயரன்மெண்ட் அழகாக இருக்குது அப்படின்னாக்க அந்த குழந்தை நலம் வளம் எல்லாமே சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நாம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளின் நலனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
2: சவால்கள் நிறைஞ்சது தானே இந்த உலகம். ஸோ அப்போ சவால்கள் இல்லைன்னா அந்த குழந்தைகள் எப்படி கத்துக்கும்? அதுதான், அந்த குழந்தைகள் வந்து இந்த சவால்கள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையே போர் அடிக்குமே. அப்போ குழந்தைகள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு வருது இல்லையா, அதுவே அந்த குழந்தைகளுக்கு அதுதான் சவால். ஜாய்ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அதை நாம் சவால் என்ற வேர்டே, குழந்தைகள் எதை எதிர்கொண்டு வந்தாலும் அது வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான். அது படிப்படியாக ஒவ்வொன்றா ஒரு ஒரு மனிதர்களோட ஒரு ஒரு செயலும் வீட்டில் எல்லாரையும் பார்த்து ஒவ்வொரு செயலையும் பார்த்து கற்றுக்கிட்டே வர்றது தானே வாழ்க்கை. வாழ்க்கையே நம்ம இன்னொரு வேர்ட் கொடுத்துட்டோம், சவால் அப்படின்னு. ஸோ சவால்னே இருக்கக்கூடாது, அது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சிக்கான ஒரு அழகான ஒரு படிக்கட்டு அப்படி சொல்லிக்கலாம். இனிமேல் நம்ம மாற்றம், நம்ம இங்கே ஃபஸ்ட்டு மாற்றம். சவால்கள் நிறைஞ்சது தானே இந்த உலகம். ஸோ அப்போது சவால்கள் இல்லைன்னா அந்த குழந்தைகள் எப்படி கற்றுக்கும்? அதுதான், அந்த குழந்தைகள் வந்து இந்த சவால்கள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையே போர் அடிக்குமே. அப்போ குழந்தைகள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு வருது இல்லையா, அதுவே அந்த குழந்தைகளுக்கு அதுதான் சவால். ஜாய்ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அதை நாம் சவால் என்ற வேர்டே, குழந்தைகள் எதை எதிர்கொண்டு வந்தாலும் அது வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான். அது படிப்படியாக ஒவ்வொன்றா ஒரு ஒரு மனிதர்களோட ஒரு ஒரு செயலும் வீட்டில் எல்லாரையும் பார்த்து ஒவ்வொரு செயலையும் பார்த்து கற்றுக்கிட்டே வர்றது தானே வாழ்க்கை. வாழ்க்கையே

0: நம்ம இன்னொரு வேர்ட் கொடுத்துட்டோம், சவால் அப்படின்னு. ஸோ சவால்னே இருக்கக்கூடாது, அது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சிக்கான ஒரு அழகான ஒரு படிக்கட்டு அப்படி சொல்லிக்கலாம். இனிமேல் நம்ம மாற்றம், நம்ம இங்கே ஃபஸ்ட்டு மாற்றம் இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். தான் வாழ்க்கையே சவால்கள் நிறைஞ்சது தானே வாழ்க்கையே. ஸோ அது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்போ அந்த யதார்த்தமான விஷயங்கள் என்னன்னா, ஒரு அடிபடுறது கூட குழந்தைக்கான சவால் தானே. உழுந்து விளையாடும் பொழுது இது உழுந்து அடிபட்டுடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஓடி ஓடி கையில் ரெண்டு கைக்கு நடுவுலே நம்ம குழந்தைகளை வச்சுட்டே இருக்க முடியாது இல்லை. அப்போ அந்த குழந்தை எங்கேயோ ஓட தான் செய்யும், யார் கூடயோ பழக தான் செய்யும், விளையாட தான் செய்யும். அப்போ அந்த இடங்களில் அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்பொழுது, ஓகே இது இன்னைக்கு இது தப்பாக நம்ம நடந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் இது நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை கண்டிப்பாக வீட்டில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணும், அம்மா கிட்ட இதை சொல்லும், அப்பா கிட்ட சொல்லும், தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லும். ஸோ அப்போ இது எல்லாமே அது பேசி பேசி ஒவ்வொரு விஷயங்களா தெரிஞ்சு தெரிஞ்சு கத்துக்கிட்டே வரும். அப்போ இதை விட மிகப்பெரிய ட்ராஜடி, இதை விட மிகப்பெரிய கஷ்டங்களை அது பார்த்தா கூட வாழ கத்துக் கொடுக்கணும் அந்த குழந்தை, அதை எதிர்கொண்டு அதை வாழணும். அதுக்கப்புறம் இது ஒண்ணுமே இல்லையே, அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை அப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி பழகணும் நம்ம. ஓ இப்படி நடந்துருச்சா, ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சா, சரி சரி ஆமாம் ஆமாம் இது மாதிரி, ஆமாம் இதுவும் எனக்கும் நடந்துச்சு, இப்படிலாம் இருக்கும் தான். பட் இதுக்கப்புறம் நம்ம வராமல் நம்மளுக்கு எப்போ அந்த குழந்தைக்கு உடலில் வலி, வலி என்பது தோல் மேலே உடம்பில் வலின்ற ஒரு விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் நம்ம அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோமோ அது மட்டும்தான் டீச்சிங்காக இருக்கணும்.
1: ஓகே,
0: மிச்சது எல்லாமே அந்த குழந்தைகள் நீங்கள் எவ்வளோ சொல்லி சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அனுபவிச்சாதான் அந்த இன்னொரு தடவை நல்ல விஷயமா இருந்தால் அந்த அனுபவிச்ச விஷயத்தை திருப்பி செய்யும், அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தால் அதே விஷயத்தை அது திருப்பி செய்யாது குழந்தை. அப்போது இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் தெரியுமா, அதுதான் பேர்டனே, ஓவர் பேர்டன். எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கே ஃபீட் பண்ணி அந்த குழந்தை என்னதான் செய்யும். குழந்தைகளுக்கு நாம பெரியவங்க சில விஷயங்கள், அதாவது நான் இப்ப என்ன சொன்னேன், உடம்புல காயம் படாம எந்த ஒரு செயல் அந்த குழந்தைக்கு வலிக்குமோ, எந்த ஒரு செயல் அந்த குழந்தைக்கு உயிர் அளவுக்கு ஆபத்து ஏற்படுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்தால் போதும், பாதுகாப்போட வச்சிருக்கிறது போதும்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை

0: உள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02 to 8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நாம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். குழந்தைகளுக்கு செக்ஸுவல் எஜுகேஷன் அவசியமா? குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுக்கலாமா மேம்?
1: குழந்தைங்களுக்கு செக்ஸுவல் எஜுகேஷன் முக்கியம். குட் டச் பேட் டச்,
0: ஆமா,
1: யார் கொண்டு வந்தது இந்த குட் டச் பேட் டச்? இவ்வளோ வருட காலமாக எந்த குட் டச் பேட் டச் படிச்சுட்டு நம்மெல்லாம் வந்துட்டே இருந்தோம்? கிடையவே கிடையாது. இப்போ 2 வயசு குழந்தைக்கும் 5 வயசு குழந்தைக்கும் நீங்கள் என்ன தான் டச்சஸ் சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு புரிதல் இருக்காது. உணர்வுகள் வேறு, வலி வேறு. அப்போது உணர்வுகள் எந்த வயதுலேருந்து அந்த உணர்வுன்றது வருதோ அந்த ஏஜில் செக்ஷுவல் எஜுகேஷனை ப்ராப்பராகவே சொல்லி கொடுத்துட்டு போவோமே. இலைமறை காய்மறையாக சில விஷயங்கள் இருக்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள், குழந்தைகள் குழந்தைகளாகவே பார்க்கப்படணும். அப்போது இந்த அட்வைசஸ், இந்த அவேர்னஸ், இந்த சொல்லி கொடுக்குற இந்த பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் அப்போ யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? வளர்ந்த, முதிர்ந்த, 4 விஷயங்கள் தெரிந்த பெரியவர்களுக்கு தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு நாம் ஏன் சொல்லி கொடுக்கணும்? அந்த வளர்ந்த, முதிர்ந்த பெரியவர்கள் செயல்கள் ஒவ்வொன்றையும் அந்த குழந்தைகள் பார்த்து வளருது இல்லையா? அப்போ அந்த பார்த்து வளர வளர அந்த குழந்தைகள் அவங்க வீட்டிலேருந்து, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காதுல, அவங்க வீட்டிலேருந்து தானே கற்றுக்கும். ஸோ என் வீட்டில் ஒரு மாதிரியான பிஹேவியர் இருக்கும்போது என் குழந்தை என்னை பார்த்து தான் கற்றுக்கிட்டு வளரும், உன் வீட்டில் உன்னை பார்த்து தான் கற்றுக்கிட்டு வரும். ஸோ இதில் தான் ஒரு குழந்தைக்கும் வித்தியாசம் ஏற்படுது. ஒவ்வொரு வீட்டோட நடைமுறையும் ஒவ்வொரு வீட்டோட பழக்க வழக்கங்களும் அந்த குழந்தைய அது உள்வாங்கி அதன் பிரகாரம் தான் அந்த குழந்தை வளருது. இப்போ அறிவுரை யாருக்கு தேவை? பெரியவர்களுக்கு. ஸோ வளர்ந்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு தான் அறிவுரைகளும் அட்வைஸும் அவேர்னஸ் கிளாஸஸே வைக்கலாம் அவங்களுக்கு தான். பெற்றோர்களுக்கும் சுற்றத்தார் எல்லாருமே, ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க பெற்றோர் இல்லையா? அப்போ அந்த சுற்றத்தார்ன்ற வேர்டே எடுத்துடணும் நம்ம. பெற்றோர்களுக்கு அவ்வளோதான், குழந்தையை வைத்திருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும். ஸோ எப்போ அந்த தாயும் தந்தையும் அடுத்தவர்களுக்கு துன்பம் வராமல் ஒரு குழந்தைய சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாலே போதும். நீ செய்கிற செயல் அந்த எதிராளியாக இருக்கின்ற ஒரு குழந்தை அழாமல் சந்தோஷமாக உன்னோடு இணக்கமாக அது விளையாடுறதோ பேசுறதோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய சின்ன வயசுலேருந்தே வளர்த்து கொண்டு வரணும். இதுப்பே தான் வளர்ப்பு.
0: ஓகே,
1: நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக 10 புக்கில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு வாழ தகுதி இல்லாத குழந்தைகளாக நம்ம வளர்த்துட்டு வரோம். நடைமுறை வாழ்க்கைக்கு தகுதியான குழந்தைகளாக ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வளர்க்கணும். அப்போ எப்படி வளர்க்கணும்? எதிராளியே துன்புறுத்தாமல் இருப்பது, அடிக்காமல் இருப்பது, அதை கண்ட வார்த்தைகளால் சொற்களால் காயப்படுத்தாமல் இருப்பது, இதை தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாலே போதுமே. அப்போது உன் குழந்தைக்கு நீ சொல்லி கொடுத்துருவேன், என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்போ சமுதாயத்தோட ஒவ்வொரு குழந்தையும் நல்ல முறையில் இந்த மாதிரியே சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது ஓகே. முதல் ஸ்டெப்பு, முதல் 0லேருந்து 5 வயது இருக்கு இல்லையா? அப்போ 3 வயதுலேருந்து தான் குழந்தை வெளி உலகத்தை பார்க்குது. 3 வயது வரைக்கும் தாயோடவே இணக்கமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 3 வயது வரைக்கும் அம்மாவை பார்த்து, ஸோ அம்மா பெருசாக இதையும் கெட்டதாக எந்த குழந்தைக்கும் ஒரு தாயோ தந்தையோ சொல்லி கொடுக்க போகிறதில்லை. அப்போது அந்த 3 வயதை கடந்து 3லேருந்து அந்த 5 வயதுக்குள்ளார இருக்கிற ஒரு குழந்தை வெளி உலகத்தை முதல் பார்க்கும் பொழுது 3 வருட ட்ரைனிங் என்னன்னா, அடுத்தவர்களை துன்புறுத்த கூடாது. பென்சிலால குத்துறது, ஊக்கால இந்த இதால ஒரு ஷா

ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்டால் எதையாவது குத்துறது, இல்லை கைகளாலேயோ கையில் தான் கையில் வைத்திருக்கிற விளையாட்டு பொருட்களால் இன்னொரு குழந்தையே தாக்காமல் இருப்பது, இதுதானே அடிப்படை. எப்படி இருக்கணும், சேஃபா வீட்டுக்குள்ளாரையே குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது அது குழந்தை பார்த்து வளரும். இப்போ நம்ம செக்ஷுவல் எஜுகேஷன்ன்ற ஒரு வேர்டும் இப்போது இந்த கொஷினருக்குள்ளாரே வந்துடுது. அப்போ செக்ஷுவல் எஜுகேஷனும் எங்கேருந்து வருது, தாயிடமிருந்து தான். அம்மா எப்படி உடை உடுத்துறாங்கன்னு பார்த்து அந்த குழந்தை கற்றுக்கும். நீங்கள் 2 வயசு குழந்தைக்கும் 5 வயசு குழந்தைக்கும் டச்சை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது புரிதல் இல்லைன்னொன்னே நம்ம வந்து பிக்சர் காட்டுவோமா, பிக்சரை காட்டுவோமா, காட்ட மாட்டோம். அடுத்தது அதுவும் புரியல அந்த குழந்தைக்கு அப்படின்னா வீடியோஸாக போட்டு காட்டுவோம், காட்ட மாட்டோம். எதுவாக இருந்தாலும் வார்த்தைகளால் சொல்லும் பொழுது உணர்வு பூர்வமான விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சொல்லி கொடுக்காமல் இருப்பதே நல்லது. அதற்கு பதில் என்ன மேடம் செய்வது என்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அதற்கு பதில் என்ன செய்வோம்? நம்மளுடைய காலகட்டங்களில் ஆதி காலத்துலேருந்து 10 வருடம் முன்னாடி வரைக்கும் குட் டச் பேக் டச்ன்ற வார்த்தைகள் எங்கேருந்தோ கடத்தி கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள், அது டச்சஸ்ன்ற வார்த்தைகள் கடத்தி எங்கேருந்தோ கொண்டு வந்து இதையும் பிஸ்னஸாக சூழலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஆக மொத்தம் இந்த குட் டச் பேட் டச்ன்ற வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்மளெல்லாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள்? ஏ அவங்க கிட்ட போகாத, ஏ அங்கே போகாத, இங்கே போகாத, கண்ணை நோண்டிடுவான், நாக்கில் சூடு வச்சிருவான், தோலை உரிச்சி பிச்சை எடுக்க வச்சிருவான், அங்கே போனின்னா தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தெரியாத மனிதர்கள் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தாலோ ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலோ வாங்காத, அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிட்டு கண்ணை நோண்டிடுவான், கையும் காலையும் உடச்சி உன்னை மொடமாக்கி பிச்சை எடுக்க வைப்பான், அம்மாவையும் அப்பாவையும் நீ பார்க்க முடியாது, இப்படித்தான் சொல்லி வளர்த்தார்கள். அப்போது ஒரு குழந்தைய கண்ணை நோண்டலாமா? கண் இல்லாமல் அப்போ குழந்தை வாழலாமா? ஆனால் அதோட ப்ரைவேட் பார்ட்டை டச் பண்ணிட்டு உயிரோட வாழும், அதுக்கு தெரியாது அது என்ன டச் பண்ணுறாங்களே தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய கண்ணத்தில் கிள்ளனாலும் அது அன்பாகத்தான் பார்க்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தையோட சின்ன குழந்தைக்கு மார்பிள் எப்படி கை வைத்தாலோ அதோட ப்ரைவேட் ஏரியாவில் இப்போ இது புது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த இடங்கள் அந்த இடங்கள். அப்போ யாருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? பெண் குழந்தைக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல, அதை நீங்கள் ஆண் குழந்தைங்களுக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்கும்பொழுது அந்த ஆண் குழந்தைக்கு பிடித்தமான இடமே என்னன்னு சின்ன குழந்தை ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் ஒரு அவேர்னஸ் கிளாஸ்ல ஒரு டாக்டர் கிட்ட இந்த வேர்டை சொல்றான். இந்த இடத்துலயே நீங்க கை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களேக்கா அப்படிங்கிற வேர்டு ஒரு 4ஆம் கிளாஸ் பையன், 8 வயதுலேருந்து 9 வயது உள்ள ஒரு ஆண் குழந்தை கள்ளம் கபடம் இல்லாம, அது தவறுன்னு சொல்லலை, கள்ளம் கபடம் இல்லாமல் என்னக்கா இப்படியெல்லாம் சொல்லித்தரீங்க, என்னக்கா இந்த இடங்கள்லாம் தானே சினிமாலெல்லாம் நாங்கள் பார்க்குறோமேக்கா. அப்போது எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? இடைவிடாமல் நான் சொல்லிட்டு வரேன், அப்படியே கோர்வையாக நீங்கள் அது எல்லாத்தையும் கோர்வையாக அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கின்ற ஒரு ஒரு வார்த்தைகளும் குற்றங்களை இல்லாமல் அதில் உள்ள இருக்கிற அந்த கருவை பாருங்கள், அது உள்ள இருக்கிற பொருளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க பொதுமக்கள். ஸோ அந்த குழந்தை 8 வயசு குழந்தை, 5ஆம் கிளாஸ் 10 வயசு குழந்தை, அந்த குழந்தை இதை சொல்லும்போது ஆண் குழந்தைகளுக்கும் நீங்கள் சேர்த்து குட் டச் பேட் டச்சையும் சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு பருவம் வரும். இதோட அந்த குழந்தைகள் 13 வயதோட அப்படியே வீட்டுக்கு அனுப்புறது இல்லை, 13 வயதுக்கு அப்புறம் தான் அதுங்களுக்கு நல்ல பருவமே வருகிறது. அப்போ சின்ன வயசுல இருந்து நம்ம எதை ஊட்டி ஊட்டி அதை வளர்த்துருக்கோமோ அதை செய்து பார்க்கத்தான் அந்த குழந்தைங்களுக்கு தோணும். அந்த 10 வயது வரும்பொழுதே அந்த குழந்தைங்களுக்கு இதை ஏன் செய்யக்கூடாது என்கிறார்கள் அதைத்தான் செய்யும். இது இயற்கை, இதில் ஒன்றுமே செய்ய முடியாது. உணர்வு பூர்வமான விஷயங்களை அதை ஒரு பக்குவமாக தாய் தந்தை எந்த இடத்துல தேவையோ அந்த இடங்களுக்கு சொல்லி கொடுத்தால் போதும். 100% குழந்தைகளுக்கும் தேவையில்லை, ஏன் 10% குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான டீப்பாக கொஞ்சம் இலைமறை காய் மறையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு சில விஷயங்களை அனுபவபூர்வமாக எங்கேயோ ஏதோ நடந்திருக்கும் அந்த குழந்தை வீட்டில் சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு நாம் சொல்லி கொடுத்தால் போதும். ஆரம்பத்திலே நம்ம அதை சொல்லும் பொழுது ஒரு புரிதலே இல்லாத பொழுது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அந்த குழந்தைய தூக்கும் பொழுது அந்த குழந்தை சாக்லேட் வாங்கி தரும் பொழுது ஓகே நம்மளை வந்து இந்த அங்கிள் நம்மளை தெரிஞ்சவர் தானே, இந்த ஏத்த வீட்டுக்காரர் நம்மளை தெரிஞ்சவங்க, நம்ம இந்த ஆசிரியர் தெரிஞ்சவங்க, இந்த கடைக்காரர் நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் இந்த டச்சஸ் ஞாபகம் வராது. அதே இடத்துல கண்ணை நோண்டிடுவான், தோலை உரிச்சிடுவான், கையை உடச்சிடுவான், நாக்கை வெட்டிடுவான். சொல்லி பாருங்கள், அது உறுப்பு இல்லையா? ஒரு குழந்தைக்கு அது உறுப்பு இல்லையா? உறுப்புனாலே இந்த 2 தான்.

0: உறுப்பா, பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகவே ஆகட்டுமே, இந்த ரெண்டு தான் உறுப்பு என்ற மாதிரியே நீங்கள் குழந்தைகளை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தவறாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அது மிகப்பெரிய, இதை நான் கடந்த 10 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு விஷயம் இது ஏன் ஆக்சலரேட் ஆகி போயிட்டே இருக்குது, இதுக்கு எண்டே இல்லாமல் மேலும் மேலும் வருது. அப்போது அந்த குழந்தை 13 வயதை கடக்கும்பொழுது நம்ம எல்லா டச்சஸும் சொல்லி கொடுத்துட்டு 13 வயசுக்கு வந்துட்டு அது பெரிய குழந்தை தனமாக தானே நடக்கும். அப்போ என்ன செல்வீங்க நீங்கள் எல்லாரும் பெரியவங்க பெண்கள் அக்கம் பக்கம்லாம், என்ன இந்த குழந்தை, என்ன இது இப்பவே பிஞ்சிலே பழுத்து இருக்கு, என்ன இது திமிரா இருக்கு, சி என்ன வளர்ப்பு இது, அந்த குடும்பத்துல என்ன வளர்த்தாங்க, அந்த அம்மா என்ன வளர்த்துருக்கு. அதே வாய் எந்த வாய் சொல்லி கொடுத்ததோ அரசாங்கம் சொல்லி கொடுக்குது, இந்த பப்ளிக் சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க, எல்லா பெண்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளின் நலமும் வளமும் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நாம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தேவி பிரியா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். பெண் குழந்தைகள் நலன்னு பேசும்பொழுது அவர்களின் உளவியல் சார்ந்து சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து சொல்லுங்க மேம்.
1: ட்ரஸ்ட் தான் கற்பு. உனக்கு நான் பொய் சொல்லாம இருக்கேன், எனக்கு நீ பொய் சொல்லாம இருக்க. உனக்கு நான் நல்ல உணவான நம்பிக்கையான உணவு நான் கொடுக்குறேன், நீ நம்பிக்கையான உணவு எனக்கு நான் தரேன். இது அத்தனையுமே கற்புக்குள்ளே தான் வருது. கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கேன், மனைவிக்கு நீ உண்மையாக இருக்க, அது பேர் தானே கற்பு. அப்போது கற்புன்ற வேர்டையே ரீடிஃபைன் பண்ணுங்க. நீங்கள் அதை திருப்பி ஒரு மாற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுங்க. அப்போ தான் இன்றைக்கி இதற்காக உயிர் போகின்ற குழந்தைகளும் இருக்கு, இதற்காக தன்னை உயிரை மாய்த்து கொண்டிருக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த நாலு வரியும் இதில் நான் அதில் சேர்க்குறேன்.
0: ஓகே.
1: ஸோ இதையே தான் நினச்சிட்டு, ஓகே இந்த மாதிரி நிகழ்ந்தால் நாம் உயிர் வாழ தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்னு நிறைய பெண் குழந்தைகள் தன்னோட உயிரையே மாய்ச்சிக்குதுங்க. பார்த்துருக்கோம்,
0: இப்போ காலகட்டத்தில் நிறையவே இருக்கு,
1: நிறைய வந்துட்டே இருக்கு. இது அடுத்தடுத்து அடுத்தடுத்து இது நான் சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை பக்குவமாக உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் வந்து விவரிச்சிட்டே வரேன். இது எல்லாமே ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்குன்றத இது நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு சைக்கிள். இது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லிட்டோம்னா அந்த சைக்கிள் கரெக்டாக அப்படியே சுற்றி சுற்றி அந்த தவறான விஷயம் அது வளர்ந்து வர வரைக்குமே மனசில் ஆணித்தரமாக இருந்துடும். அப்போது அடித்தளம் அழகாக அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு போயிடணும். அப்போது அடித்தளம் என்னவாக இருக்கணும், அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது, அதுதான் அடித்தளம். நேர்மையாக இருப்பது, பொய் சொன்னாலும் ரெண்டு அடியோடு போயிடும், அதற்காக அது பிரச்சனையே இல்லை. அந்த பொய் சொல்வதனால ரெண்டு அடி கொடுத்தா அந்த நிமிஷத்தோடு போயிடும். போயிட்டு நம்ம அதை திருத்தி சொல்லும் பொழுது காலத்துக்கும் அந்த குழந்தைக்கு அது அப்படியே என்ன சொல்கிறது, அந்த பசுமரத்தாணி, அந்த வேர்டு எப்பயோ நம்ம படித்தது, அந்த பசுமரத்தாணி போல் அந்த குழந்தைக்கு ஆயுள் முழுக்க அது தொடர்ந்து
0: நிலைத்து
1: இருக்கும். ஸோ செக்ஷுவல் எஜுகேஷன் யார் மூலமாக போகணும், பொதுப்படையாக இருக்கக்கூடாது. 10% குழந்தைகளுக்கு நாம் எல்லா பாதுகாப்பு கொடுக்குறோம், 100 குழந்தைகள் இதை மாதிரி அனுபவிக்கிறாங்க, எங்கேயோ ஒரு பேட் டச்சை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா 90 குழந்தைகளுக்கு அது நடக்கலை இல்லையா. அப்போ 90 குழந்தைகளோட கள்ளம் கபடம் இல்லாத அந்த குழந்தை பருவத்தை நாமளே வீணாக்கிறோம்னு அர்த்தம் தானே.
0: கரெக்ட்.
1: 10 குழந்தைகள் தேவைப்படுகின்ற இடத்தில் அவர்களோட ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, ஜியோகிராஃபிக்கல் ஏரியா மிக மிக முக்கியம். அப்போ அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவை பொறுத்து இந்த இடங்கள் இந்த இடங்களில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இது அத்தியாவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் பொதுப்படையாக அதை சில விஷயங்களை கொண்டு போவது நல்லது. தனி மனித தனி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இதை ஒரு பாடமாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் தான் கண்ணை நோண்டிடுவோம்னு சொல்லி கொடுத்துட்டோம், நாக்கை வெட்டிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம், கையை உடச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ அந்த குழந்தை கையை உடச்சிருவாங்கன்ற

0: கிடைக்கிறதுக்கு பயப்படுமா? உன்னை இந்த மார்பகத்துல தொடுவாங்கன்றதுக்கு பயப்படுமா?
1: கையை உடைச்சிருவாங்க,
0: கையை உடைச்சிருவாங்க, கண்ணை நோண்டிடுவாங்க, அம்மாவை நீ பார்க்கவே முடியாது. எதுக்கு குழந்தை பயப்படும்? அப்போ எந்த விஷயத்துக்குமே அது பயப்படாம குழந்தை வளர்ந்து வரும். இப்போ நீங்க இந்த டச்சஸ் சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகும் அந்த குழந்தை அப்படின்னா, இவங்க நல்லவங்களா, ஐயோ இந்த அங்கிள் நல்லவங்களா, அப்பா நல்லவரா, அப்பா நல்லவரான்ற ஒரு விஷயத்துக்கே நம்ம ஈடுபடுத்த வேண்டிய நிலையில இன்னைக்கு காலகட்டம் போயிட்டு இருக்கு. சொந்த தந்தையையே நாம் இன்னைக்கு வந்து ஆண்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளோ மனம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் அது. ஸோ எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் இல்லை, எல்லா ஆண்களுமே வந்து தவறாக தன் குழந்தைய பார்க்குறவங்க கிடையவே கிடையாது. எங்கேயோ ஒன்று ரெண்டு இல்லை அதிகபட்சம் ஒரு 5%, 5% கூட அதிகம், ஒரு 2-3 தந்தைகள் தான். அந்த 5%னு போட்டால் கூட அந்த 5%ல் 2வது தந்தையாக இருப்பார் அவர். பெற்றெடுத்த தந்தையாக எந்த இடத்துலையும் நானும் இவ்வளோ காலம் என்னோட அனுபவத்தில் பெற்றெடுத்த தந்தை 1-2 தான் எங்கேயோ, 0.1 தான் எங்கேயோ, 2 தான் போய் நிற்கிது. ஊருக்கு 1னா 1% கணக்கில் போகும்போது அது எங்கேயோ இருக்கும். அப்போது நான் சொல்கிறது என்னென்னா, பெற்றெடுத்த தந்தைன்றது பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். எப்பொழுதுமே நீங்கள் அந்த பத்திரிகையில் வெளியிடும் பொழுது 2வது கணவர்னு சொல்லுங்க, அந்த குழந்தையின் தந்தைன்னு நியூஸ் போடாதீங்க. தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சமுதாயத்தோட எதிர்கால சந்ததியினர் நல்லா வளரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இந்த நியூஸ்ல நீங்க போடும்பொழுது தந்தைன்னு பொதுப்படையா போடாம அந்த தாயுடைய 2வது கணவர், 3வது கணவர்னு வேணா போட்டுக்கங்க. இன்னைக்கு காலகட்டங்கள் 3வது கணவர் வரைக்கும் வந்திருக்கு. யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய நிலையில் இன்னைக்கு இல்லைன்ற பட்சத்தில் குழந்தைகளோட நலனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ குழந்தைகள் தனியா நலனை பத்தி நான் பேச முடியாது. குழந்தையோட தாயுடைய வாழ்க்கையும் சேர்த்துதான் அந்த குழந்தையோட நலன் அடங்கியிருக்கு. தந்தையோட வாழ்க்கையின் நலனையும் நலனையும் சேர்த்துதான் அந்த குழந்தையோட நலன் அடங்கியிருக்கு. அப்போ இந்த தாய் தந்தை, ஒரு ஆண் ஒரு பெண், இவர்களோட ரெண்டு பேரோட நலன் நல்லா இருந்தாதான் இந்த குழந்தை நன்றாக வளர்க்கப்படும், நன்றாக வளர்ந்து வரும். இது ரெண்டுக்குமே அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் இதில் முக்கியமாக இந்த மாதிரி தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணாத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா, ஸோ எல்லா ஆண்களையுமே வந்து கெட்டவங்களாம் சொல்லாதீங்க. அவர் நம்மளுடைய பாதுகாவலர்களும் ஆண்கள் தான். இதை தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் மறந்துடாதீங்க. தவறான கண்ணோட்டத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்துக்கணும் பொதுமக்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் சந்தேகப்படுங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் எப்படி பிரச்சனைகள் வேறு வேறாக இருக்கிறதோ அப்போ அதற்கான தீர்வும் வேறு வேறாக தானே இருக்கணும். அப்போ ஒரே மாதிரி பிரச்சனைன்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி குட் டச் பேட் டச் சொல்லி கொடுப்பதில் எந்த விதத்தில் நியாயம் என்று ஒவ்வொரு ஊடகமும் இதை டிபேட்டுக்கு கொண்டு வரணும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஓகே, அப்படின்னா குழந்தையா வளர விடணும்,
0: குழந்தைய குழந்தையா வளரணும், குழந்தைகள் குழந்தைகளா பார்க்கப்படணும். அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுங்க, தப்பு கிடையாது. குழந்தைய கொஞ்சுங்க. ஒரு காலகட்டத்தில், ஆதி காலத்திலிருந்து 10 வருடத்துக்கு முன்பு வரை குழந்தைகளை எல்லாரும் தூக்கி தான் கொஞ்சுவாங்க. அந்த தூக்கி கொஞ்சும் பொழுது இருக்கின்ற ஒரு அந்த பாதுகாப்பு உணர்வும் அந்த ஸ்பரிசமும் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும். பொதுமக்கள் மேலே, ஆண்கள் மேலே, பெண்கள் மேலே, ஓகே இவங்கெல்லாம் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, இவங்களை எல்லாமே அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணி வளர்ந்து ஆக வேண்டும். இது கவர்மெண்ட்டோடைய, நம்ம கவர்மெண்ட்டோடைய தலையாய பணி. ஸோ இந்த குழந்தை எல்லாத்தையும் எதிர்கொண்டு வளர்ந்து வர வேண்டும் என்பதை அந்த குழந்தைக்கு எப்போ நீங்கள் உணர்த்துவீங்க? அந்த குழந்தைய ஒவ்வொருத்தரும் தூக்கி கொஞ்சி அரவணைச்சி யாரும் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் உணர வைக்கணும். இந்த 10 வருட காலமாக கஞ்சாவும் போதை பழக்கமும் ஆல்கஹால் புது புது விதமான பெயர்களில் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்ததுனால இப்பையும் அதை நடைமுறை செய்யலாம். தாய் தந்தையோட பாதுகாப்புலையும் மேற்பார்வையிலும் அதே அரவணைப்பு இருந்துட்டு தான் போகட்டுமே. ஏதேதோ நாம் வந்து சட்டங்களை மாற்றி மாற்றி கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்களை கையாள்வது திருப்பி அதே மனிதர்கள் தான். அப்போது அதே மனிதர்கள் அதே மாதிரியான நியாயத்தை தான் திருப்பி கொடுக்க முடியுமே தவிர, அந்த மனம் எப்போ மாறும்னா, வளர்ப்பிலிருந்தே நம்ம மாற்றி கொண்டு வந்தால் ஒழிய 1000 விதமான சட்டங்களை நீங்கள் மாற்றினாலும் பிரச்சனைகள் குறைந்த பாடாக இருக்காது அப்படி என்று.

0: தான் நான் ரிசர்ச் பண்ணி அதோட கன்க்ளூஷனை கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய அவுட்புட். இதை நாம் இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வர தயங்குறாங்க. ஏன்னா இதை சொல்ல வரும்போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இன்னொரு தரப்பினர் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கக்கூட முன் வரல. ஏன்னா பிஸி ஷெட்யூல், தாய் தந்தை பிஸி ஷெட்யூலில் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போது அவங்களுக்கான நேரம் இது போகல அப்படின்னும்போது இன்னொருத்தரோட கைகளில் குழந்தைகளை பாதுகாப்புக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம், அதுவே புரிஞ்சுக்கும். சரி, உங்களுடைய வாதத்திற்கே நானும் வருகிறேன். அந்த குழந்தைக்கு அனைத்து விதமான டச்சஸும் சொல்லி கொடுத்துட்டீங்க, அனைத்து விதமான பாடத்தையும் எடுத்துட்டீங்க, மெசேஜும் காமிச்சிட்டிங்க, வீடியோவே போட்டு காமிச்சிட்டிங்க. அந்த குழந்தை ஒரு கயவன் கையில் மாட்டிக்கிச்சு. ஒரு குடிகாரனோ இல்லை ஏதோ தன் சுயநினைவு இல்லாத ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு குழந்தை. தப்பிச்சு வர முடியுமா? முடியவே முடியாது. அனைத்து விஷயமும் தெரிஞ்ச குழந்தை அது, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம். 5 வயசுல சொல்லி கொடுத்துட்டோம். 5 வயசுல தெரிஞ்ச குழந்தைய நீங்கள் ஒரே ஒரு தனி நபர்கிட்ட அந்த குழந்தை மாட்டிக்கிட்டா கூட அந்த குழந்தையால் அந்த நிமிடத்துக்கு தன்னோட உயிரை பாதுகாத்து தப்பிச்சு வர முடியவே முடியாது. இதை சொல்லி கொடுப்பதனால் குழந்தைகளோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையுமே நாம் டிஸ்டர்ப் செய்கிறோமே ஒழிய, அதோட மனநலத்தை கெடுக்கிறோமே ஒழிய, அந்த தன்னம்பிக்கையோடு வளர்ற மனம் வந்து சிதைக்கப்படுகுது. அப்போது எதை முத செய்யணும் அப்படிங்கிறது இனிமேல் நான் பொதுமக்களிடமே விட்டு விடுகிறேன்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம் மேம். குழந்தைகளின் நலமும் வளமும் என்பது குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. புதுச்சேரி முன்னாள் குழந்தைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நகரத்து நாகரிக இறைச்சல்களுக்கு நடுவே மண்ணின் வாசனையோடு நம் காதுகளை நனைக்க வருகிறது காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். ஆம் நேயர்களே, இது உங்கள் அபிமான என்றும் இனியவை. வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. முதற் பாடல் தெய்வத்தாய் படத்திற்காக பாடிய குரல்கள் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா. இசையமைப்பாளர் வி குமார்.

0: வாங்கி கொஞ்சுவது லாபம் என்னவோ.
1: நேரம் 2:19 21:00. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிறுநீரக நோய்கள் மற்றும் மருந்தினால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்புக்கான ஆரம்பகட்ட பரிசோதனைகள் குறித்து கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சிறுநீரகவியல் துறை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MS திருமுருகன் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்க மறவாதீர்கள் நேயர்களே. 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் RJ சோனியா. என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை படத்திற்காக பாடியிருக்கும் குரல்கள் TM சவுந்தரராஜன், P சுஷீலா, இசை MS விஸ்வநாதன், வரிகள் வாழி.

இணைந்திருக்கிறோம். இது என்றும் இனியவை நிலையத்தில் நேரம் 2:23:49. என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து. பாடிய குரல்கள் TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுஷீலா. இசை KV மகாதேவன். பாடலின் வரிகள் கவியரசர் கண்ணதாசன்.

இவையில் உங்களோடு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை தொடரும். அடுத்த பாடல் நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக பாடலின் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கவிஞர் வாலி.

என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடலின் படம் அன்னை இல்லம். பாடல் ஆசிரியர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், இசை கே வி மகாதேவன், பாடலின் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா.

நேரம் 2:36 3 நொடி. தேடல்களும் ஓட்டங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் மனதிற்கு சிறிது ஓய்வு கொடுத்து உண்மையான அமைதியை தேடி போகும் ஒரு இனிய பயணம். ஆம் நேயர்களே, இது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திற்காக பாடிய குரல்கள் TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா. பாடலின் ஆசிரியர் கவிஞர் வாலி, இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள்.

என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடலின் படம் உயர்ந்த மனிதன். இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கவிஞர் வாலி, பாடலின் குரல் பி. சுஷீலா.

0: காலங்கள் மாறினாலும் காதுகளில் ஒலிக்கும் பழைய பாடல்களின் சுகம் என்றும் மாறுவதில்லை. ஆம், அவை என்றுமே இனியவைதான். என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடல் "நான் ஏன் பிறந்தேன்" படத்திற்காக பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன். இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி.
1: நான் பாடும் பாடல் நலமா

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில். இது என்றும் இனியவை. தொடரும் அடுத்த பாடல் அரச கட்டளை படத்திற்காக. பாடும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா. இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். பாடலின் ஆசிரியர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் நேற்று இன்று நாளை. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலின் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா, பாடலாசிரியர் புலமை பித்தன் அவர்கள்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. அதிகளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் பதிவான அளவு 42.5 டிகிரி செல்சியஸ், திருத்தணியில் பதிவாகியிருந்த அளவு 40.5 டிகிரி செல்சியஸ், மதுரை நகரில் 41.6 டிகிரி செல்சியஸ், வேலூரில் 40.4 டிகிரி செல்சியஸ், பாளையங்கோட்டை மற்றும் திருச்சி விமான நிலையத்தில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 40.1 டிகிரி செல்சியஸ், சென்னை விமான நிலையத்தில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 39.4 டிகிரி செல்சியஸ், சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர் விமான நிலையம், நாகப்பட்டினம் பகுதிகளிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு

நேரம் 3:16. பன்மொழி பாடல்களில் தொடரும் அடுத்த பாடலின் படம் மேனே பியார் கியா என்ற ஹிந்தி திரைப்படம். பாடலின் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடலுக்கு இசை ராம் லக்ஷ்மன்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பன்மொழி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் மலையாள மொழி திரைப்படமான நிவேதியம். இந்த படத்திற்காக பாடியிருக்கும் குரல்கள் விஜய் யேசுதாஸ், ஸ்வேதா மோகன், இசையமைப்பாளர் எம் ஜெயச்சந்திரன்.

நேரம் 3:26:36 பன்மொழி பாடல்களை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் யாத்தோன் கி பாரத் எனும் ஹிந்தி திரைப்படம். பாடலின் குரல் ஆஷா போஸ்லே, முகமது ரஃபி. பாடலுக்கு இசை ஆர் டி பர்மன்.

0: நேரம் 3:30 12:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் வருவது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி ஆகியோரின் இரு வயலினிசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக பிரணமாம் யகம் என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியார் கிருதி, கௌளை ராகம் ஆதிதாளம், பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 3:38:48. சங்கீத சாரலில் அடுத்து கானமூர்த்தே எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. கானமூர்த்தி ராகம் ஆதிதாளம்.

இன்றைய சங்கீத சாரலில் எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி ஆகியோரின் இரு வயலினிசை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக பஜனசே யவே என தொடங்கும் ஆணையாகிருத்தி, கேதாரம் ராகம், ரூபக தாளம். நேரம் 3:46 நொடி.

சங்கீத சாரலில் அடுத்து எப்போ வருவாரோ என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ஜோன்புரி ராகம் ஆதிதாளம்.

சங்கீத சாரலை நிறைவு செய்ய வரும் பாடல் கந்தன் கருணை என தொடங்கும் குஹன் பாடல். பீம்பலாசி ராகம் ஆதிதாளம்.

0: நிறைவு பெற்றது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி ஆகியோரின் இரு வயலினிசை இடம்பெற கேட்டோம். நேரம் 4:23.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது,
2: என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும்.
1: சுனிதா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் காசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் விக்ரம், காவ்யா மாதவன், சுசித்ரா முரளி, காவேரி, மணிவண்ணன், பார்வதி, வினு சக்கரவர்த்தி, வடிவுக்கரசி மற்றும் பலர். இசை இளையராஜா, வசனம் கோகுல கிருஷ்ணன், கதை திரைக்கதை இயக்கம் வினயன்.
3: அரிசி தவசில இருந்து உப்பு புளி மிளகா வரைக்கும் அம்புட்டும் வாங்கணும்பா.
4: வாங்கலாம் அத்தா, அந்த மாரியாத்த மட்டும் கண்ணு திறந்துட்டா எல்லாத்தையும் வாங்கி
5: வந்துடுறேன். தைலமும் மாத்திரையும் தீந்து போய் 4 நாளாவது வாய் மழு மழுந்தது. ஒரு கீத்து புயலைக்கு வக்கு இல்ல. இவர் கொண்டாந்து இறக்கிடுவாராக்கம். மூஞ்சிய பாரு, நீ விளங்கவே மாட்டடா.
3: வாய் மூடுங்க. வேலைக்கு போற புள்ளைய கரிச்சு கொட்டிட்டு.
5: ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறாரு. மேல தளத்தோட போய் அனுப்பிடி.
6: எங்க அப்பு காலையில இருந்து வாயே திறக்கலன்னு பார்த்த, இப்பதான் திருப்தியா இருக்கு.
7: லட்சுமி, அண்ணன் போயிட்டு வரம்மா.
6: என்ன பண்ணாதா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட?
8: காசியா, நம்ம பெரியவங்க ஐயா ஊர்ல இருந்து வர்றாருல்ல.
6: யாரு? ரகுபதி ஐயாவா? எப்ப வராரு?
8: அது தெரியல. கணக்க பிள்ளை பங்களாவில இருந்த அழுக்கு துணியெல்லாம் மூட்டை கட்டி குடுத்துட்டாரு. இப்ப ஆரம்பிச்சாதான பொழுது சாயத்துக்குள்ள முடிக்க முடியும். ரகுபதி ஐயா வந்து அந்த ஊருக்கே கொண்டாட்டம். ஏழை பழைகளுக்கு அள்ளி குடுப்பாரு. ஒன்ன மறப்பாரா? வந்ததை நான் சொல்றேன். என்ன?
6: சரியாத்தா, அப்ப நான் வரேன்.
8: சரி, பத்திரமா போயிட்டு வாயா.
6: நான் எங்க பாத்து போறது?
4: காவேரியா, எங்க நீ வரமாட்டேன்னு நினைச்ச?

0: போய் ஓ கோயிலுக்கு போயிருந்தியா? ஆ சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு பார்வை கிடைக்கணும்னா இல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா? ஓ ரெண்டுக்கும் சேர்த்தா? அப்போ உனக்கு பேச்சு வரணும் நீ வேண்டிக்கலையா? ஒரு வகையில பார்த்தா அதான் நல்லதுக்கு தான். உனக்கு பேச்சு வந்துட்டா என்ன கழட்டி விட்டுருவா, அப்புறம் எவனாவது வந்து உனக்கு கொத்திட்டு போயிடுவான் பாரு. கைவிடு, இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி கோச்சுக்கிறேன்? சாடி கேத்த முடியுமா நமக்குள்ள என்ன சொல்லி போட்டோம் பாத்தியா? யாரு யாரோட சேர்த்து வைக்கணும்னு அவனுக்கு தெரியாதா?
1: என்ன காசி, காவேரி கிட்ட நீ என்ன சொன்ன? ஒரு மாதிரியா இருக்கு.
0: யாரு காலை என்னா?
1: ஆமா
0: சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, அதுக்கு போய் கோச்சுக்கிறான்.
2: என்ன காசி சௌக்கியமா?
0: அடட மாறி என்னண்ணா, உங்க ஆளுங்களோட கோயிலுக்கு புறப்பட்டீங்க போல இருக்கு.
2: அடேங்கப்பா உனக்கு பார்வை இல்லைன்னு எவன்டா சொன்னா?
0: பார்வை இருக்கிறவங்களும் அப்படிதானே சொல்றாங்க.
2: அட சொல்றவன் சொல்லிட்டு போட்டுப்பா விடு. ஆமா என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்த? உனக்கு 8 மணிக்கு தானே பஸ்
0: இப்ப போனா தானே பஸ் பிடிக்க முடியும். மணி 7 ஆயிடுச்சுல்ல. எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? கிழக்கால வெயில் சுல்லு நெத்தியில் அடிக்குது இல்ல, அதை வச்சுதான் 7:30 மணின்னு
2: சொன்ன. ஏன்பா எனக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்த, என்னாச்சு?
0: ரெடி பண்ணிட்டேன், கேக்குறீங்களா?
2: அவுத்து விடு.

0: கேட்டலாம் எந்திரிச்சு வாங்க. அழகாபுரம் இறங்க, வண்டி எடுத்துடாதீங்க. கோபாலு ஆகாசி, உன்னை விட்டுட்டு போடுவோமா? யாரு பார்த்து பெருவா.
1: மூஞ்சூரு வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே. எப்பா பிள்ளையாரப்பா, பழக்கமா எல்லாரும் உனக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் படைப்பாங்க. இந்த மாதிரி சுட சுட இட்லி வடை சாம்பார் எவனாவது படைச்சிருக்கானா? இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கணும். என்னமோ தெரியல, இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு. ஆஹா, எகிருதே.
2: ஒரு நிமிஷம்,
3: கண்ணு போச்சுரா.
2: ஒண்ணு இல்ல, சாம்பார்ல பல்லி விழுந்துருச்சு.
3: சாம்பார்ல பல்லி?
2: ஒரு பல்லி இல்ல, ஒரு பல்லி குடும்பத்தோட உள்ள குதிச்சிருச்சு.
3: இதுல
0: காசி
1: வேண்டாம், கூட்டு வர.
4: யாரு சொல்லலையா?
3: வேற யாரும் உங்க கைய பிடிப்பா?
4: கைய விடு, நானே எப்படியா தட்டு தடு மாதிரி வந்துக்கிறேன். மெதுவா மெதுவா.
1: என்ன காசி, நேத்து ஆலய காணோம்.
4: நேத்து மாரியம்மன் கோயில் திருவிழாச்ச, அங்க போயிட்டேன். ஐயையோ, களக்கூத்தாடிங்க வந்துட்டாங்க போல இருக்க. இன்னைக்கு என் பொழப்பு அவ்வளவுதான்.
1: அட, யாரு வந்தா என்னப்பா உனக்கு கிடைக்கிறது? கிடைக்கும். இந்த டீயை குடிச்சுட்டு போய் ஆரம்பி.
4: பாசமுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, அக்கா மாரே, அண்ணன் மாரே, தம்பி மாரே, உங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வயசான அம்மா, வயசுக்கு வந்த தங்கச்சி, காலு கை வழங்காத அப்பா, இவங்க எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துற பெரிய பாரத்தை நான் என் தலையில சுமந்துகிட்டு இருக்கேன். கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுக்கல. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டு என் மனசுல இட்டு கட்டி வச்சிருக்க மெட்டை இப்ப நான் உங்களுக்கு பாட போறேன். பாட்டை கேட்டுட்டு உங்களால நான் உதவி செய்யணும்னு நான் தலைவணங்கி கேட்டுக்கிறேன். உதவின்னு சொன்னதுக்காக 5 பைசா 10 பைசா போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. பாட்டு ஆரம்பிக்கிறேன்.

0: கொள்ளும்.
1: கஷ்டப்பட்டு

0: எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறத அப்பப்ப மறந்துடுறேன். ஓஹோ, ஏன் சீக்கிரம் வந்துட்டேன்னு கேக்குறியா? அது கலை கூத்தாடிங்க வந்துட்டானுங்க, சந்த கடையில கூட்டமே இல்ல, அதான் பாட்டை பாதிலேயே நிறுத்திட்டு வந்துட்டேன். என்னென்ன
1: நீங்க கோயிலுக்கு வரீங்களான்னு
0: கேக்குது. அப்பா, இந்த வயலனுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா என் பாடு அதோ கதி தான். நான் கோயிலுக்கு வரலம்மா, உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு.
1: இன்னும்
2: விளையாட்டு புள்ளையாவே இருக்கிறாப்பா
0: அவளுக்கு. ரவுக்கு துணி கிடைச்ச சந்தோஷம் கழுது குட்டி.
2: ஐயா, உன்னை நம்பிதான் உல வச்சிருக்கேன், எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
0: கையில கிடைச்சதுல ரவுக்கு துணி தைலம் மாத்திரை தான் வாங்க முடிஞ்சதாத்தா, மத்த சாமான் வாங்க காசு இல்ல.
3: நினைச்சிட்டானா மகிழ்ந்து அப்பன் கருமாதிக்கு என்ன வாங்கி வந்திருக்கா என்ன?
0: ஐயோ, உடைச்சிட்டீங்களே அப்போ.
3: அப்படிதான்டா உடைப்பேன், என்னடா பண்ணுவேன்?
0: இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா அப்போ?
4: எதுக்காக கடை வாங்கணும்னு சொல்லு. வாங்கிட்டு வந்த தைல பாட்டை தூக்கி போட்டு உடைச்சானே, அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்ட.
2: என்ன நடந்துச்சு?
4: எதுவும் சொல்லிருக்க மாட்டானே. அண்ணே, டேய் பாய முறா.
0: அண்ணா விடுன, வேண்டாம்.
4: சும்மாறா, கூட பிறந்தா மட்டும் போதுமா? ஏமா, அவனுக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈவரக வேணாம். கொண்டத்தை நிவர்த்த கஷ்டப்பட்டு பாட்டு பாடி சம்பாதிக்கிறான், அந்த காசை உசுர பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு போறாமா? அந்த கருமத்தை கூட நான் சலிச்சுக்குவேன், ஆனா நட்ட நடு தெருவில் நாலு பேருக்கு மத்தியில நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாமா?
2: சேவலையா?
4: ஆமா, மூத்தவன் தான். ஊரையே ஆட்டி படிச்சிருந்த சண்டியர் வளையாபதியோட வாரிசாச்சே, அப்ப மேல காப்பாத்துறாரு போல் இருக்கு. இதை பாரு, உன் புருஷனையும் அவர் கையை கால வெட்டி மூளையில போட்டாங்க. இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தான், அவனை கண்ண துண்டமா வெட்டி நடு ரோட்ல போட்டுவாங்க. சொல்லிவை.
5: இந்த காலத்துல கைகால் நல்லா இருக்கிற பசங்களை பெத்த தாய் தகப்பனை கட்டுக்கிறது இல்ல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறான், ஆனா இந்த ஆறு மாடு மேல காட்ட இறக்கத்தையாவது அவன் மேல காட்டக்கூடாதா? என்ன குடும்பமோ.
6: நீங்க
7: வணக்கம்மா. இவங்க நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க, ரெண்டு பேரும் இங்கதான் தங்க போறாங்க.
8: ரொம்ப சந்தோஷம்
7: ஐயா. எப்ப வருவீங்க வருவீங்கன்னு நாங்க எல்லாம் காத்துட்டு இருந்தோம். வருஷத்துக்கு ஒரு முறை உங்க எல்லாரையும் வந்து பாக்குறதா வழக்கம், வராம இருப்பேனா கணக்கு இல்ல. வண்டியில சூட்கேஸ் இருக்கு, உள்ள கொண்டு வாங்க. உள்ள போலாமா?
8: டேய் சந்திரா, சாமான உள்ள வைடா.
9: சரிங்க ஐயா. இந்த ஊருக்காரங்க எல்லாம் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க, இந்த ஊருக்கே நீங்க தான் ராஜான்னு சொல்லுங்க.
10: ராஜாவா? கடவுள் மாதிரின்னு சொன்னாங்களே, நீங்க கேக்கலையா?
7: பொதுவாவே கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் கள்ளங்க பணம் இல்லாதவங்க, அவங்க கிட்ட நான் அன்பா பழகிறேன், அவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான்.
10: வெரி நைஸ் ஹவுஸ்.
7: டெல்லி மாதிரி பெரிய சிட்டில இந்த டைப் வீடுங்களை பார்க்கவே முடியாது. பானே போட தேவையில்லை. இந்த கிராமம் ஃபுல்லா கடவுள் ஏசி பண்ணி வச்சிருக்காரு, ஜன்னல திறந்தா போறோம், சும்மா ஜிலி ஜிலி ஜிலிஜிலு காத்து வரும். நீங்க ரெண்டு பேரும் மேல சிட்டில வாங்க, பிளசன்ட்டா இருக்கும்.
9: ஓகே, நாங்க உடனே குடிச்சு ரெடி ஆகிறோம்.
10: ஆமா, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
9: வா.
7: யோ கணக்கு பிள்ளை.
8: ஐயா,
7: என்னையா ஒரே ஒட்டடையும் தூசிமா இருக்கு, முனியம்மா கூட்டு கிளீன் பண்ண சொல்லியா.
11: முனியம்மா

0: வரலீங்க.
1: என்ன
0: அவளுக்கு ஆஸ்மா தொந்தரவு?
1: என்ன ஐயா, பெரிய இடத்துல வந்திருக்காங்க, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் சொன்னு சொல்லி முதல்ல முனியமா வர சொல்லு.
0: சரிங்கய்யா.
2: ஆட போங்கய்யா, காசு பிரயோஜனம் இல்லாதவங்க காரை கொடுக்குறேன் பங்களா கொடுக்குறேன் சொல்லி பொண்ணை கொடுக்க அவன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கட்டு மஸ்தான ஆம்பளைக்கு என்னையா செஞ்சீங்க? சீசனத்தையா நாலே நாலு ஈய பார்த்தா 20,000 ரூபாய் பணம் சொல்லி இவரை என் தலையில கட்டி வச்சுங்க. பேசினபடி பணத்தை பைசல் பண்ணீங்களா? கேட்டா பேங்க்ல லோன் போட்டிருக்கு, பணம் வந்து தரேன்னு சொன்னீங்க, அதுலயும் 10,000 ரூபாய் பாக்கி. மச்சான்னு கண்ணு தெரியாதனால பேங்க்ல சீக்கிரமா பணம் கொடுத்துறாங்க நம்பி தானே இவளை கூட்டி போய் குடும்பம் நடத்தின. டைமும் முடிஞ்சு போச்சு, வருஷமும் ஒன்னாயி போச்சு. பேசுறவன என் கைக்கு வந்து சேரலையே. நான் மாமு வாயில என்ன குளக்கட்டை வச்சிருக்க வேறையா?
3: அதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, இடையில நான் என்னத்த சொல்றது? இந்த வீட்டுல என் பொழுப்பு நாய விட கேவலும்.
4: அவன் தொண்ட தண்ணி பார்த்து பாடி சம்பாதிக்கிற காசுலதான் நாங்க ஏதோ வயிற்று பொழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். இப்படி திடுது இப்படி வந்து கேட்டா எப்படி மாப்பிள?
2: அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. 10,000 ரூபாய் தான் கூட்டி போறேன், இல்ல நீங்களே கட்டி எழுங்க. இவளை வச்சிட்டு வச்சு நான் சோறு போட்டு
1: மச்சான். இந்த லோனுக்காக எத்தனை தடவை அந்த ஆபீசர் வீட்டு வாசப்படி ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க.
2: 10,000 ரூபாய் இருந்தா வா, இல்லாட்டி வீட்டு வாசப்படியா மிதிக்கல நான் போறேன்.
1: மச்ச மச்ச, நான் வச்சிட்ட வஞ்சம் பண்றோம். பொறுத்தது பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துற மச்சான்.
5: காசி கவலையே படாத, லோன் கிடைச்ச மாதிரிதான். ரகுபதி ஐயா டெல்லியில இருந்து வந்துட்டாரு.
1: என்ன, ரகுபதி ஐயா வந்துட்டாரா?
5: அவர் மட்டும் இல்ல, யாரோ டெல்லி வந்துறியா, அவரோட மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. அதுக்கு தான் வேலைக்கு உமாவை கூட்டிட்டு போற கணக்கு போல வந்திருக்காரு.
6: உனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு தெரியும், இருந்தாலும் பங்களாவில வில வசந்த ஜாமான் எல்லாம் நிறைய இருக்கு. நம்பிக்கையான ஆள் வேணும் தான் உன்ன கூட்டிட்டு
4: போ வந்தேன். சரி நான் வந்துறங்க.
6: ஹலோ, யார் வேணுகோபாலா? நான் எக்ஸ்எம்பி ரகுபதி பேசுறேன். அழகாபுரி கிராமத்துல இருந்து காசின்னு கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் லோன் கேட்டிருந்தாரு. என்னாச்சு?
7: யோ
6: நிறுத்த, சம்திங் ஏதாவது எதிர்பார்க்கறியா? நான் தரேன். ஆ, அவ்வளவு யோகியமானவனா இருந்தா முதல்ல அந்த லோனை சாங்ஷன் பண்ணு. காசி 10,000 ரூபாய். ரைட்.
1: இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேங்க ஐயா.
6: நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியதானே, அதைத்தான் செஞ்சேன்
7: ஐயா. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பாப்பா
1: யார் இது? சென்ட் வாசனை தூள் கிளப்புது.
6: டெல்லியில இருந்து வந்திருக்க தினேஷோட வைஃப், பேர் ராதிகா, இவன் பேர் காசி, நம்ம முனியம்மாவோட பையன். அவன் கண்ணு தெரியாது ஆனா படு புத்திசாலி.
7: இவனே பாட்டு கட்டி மெட்டும் போட்டு சுத்தி சுத்தமா பாடுவானுங்க.
4: அப்படியா?
7: காசி ஒரு பாட்டு எடுத்து விடு.
1: இப்ப வேணா, மனசு சரியில்லை. அதுவும் இல்லாம கைவசம் இருக்கிறதுலாம் பழைய சரக்கு, புதுசா ரெடி பண்ணிட்டு நான் இன்னொரு நாள் பாடி
7: காட்டுறேன்.
1: புறப்படுறங்க ஐயா.
6: சரி.
8: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காசி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

போன்ற இனிய பாடல்கள்.

0: காசி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: காசி, அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வர போறாங்க அமெரிக்காவில இருந்து. அவங்க என் ஃப்ரெண்டோட வைஃப் தான். அவங்க வந்தவுடனே சொல்றேன், நீ போய் பாரு. என்ன
2: தெருவிலே கண்ணு தெரியாதனால எனக்கு பார்வையே கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க.
1: சொல்றவங்க சொல்லட்டும், நீ போய் பாருப்பா.
2: சரிங்கய்யா.
1: இருளாண்டி ஐயா, லோன் கிடைக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்து.
3: ஆடுங்க.
1: சரி,
2: அப்ப நான் போயிட்டு வரேங்கய்யா.
1: ஆ, பார்த்து கூட்டிட்டு போப்பா.
4: ஏம்பா, பணம் கிடைச்சதா?
2: கிடைச்சதாத்தா?
3: ஏமா, ரகுவதி ஐயா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் மனசு வச்சா நடக்காத காரியம் உண்டா? இதெல்லாம் சுண்டக அவகாரம்மா.
5: சட்டு புட்டு செட்டில்மெண்ட் முடிங்கத்தா. ஆகட்டா ஆகட்டும் மச்சான்.
3: என்ன அவன் எடுக்க வேணாமா? பரதேசி
5: குஞ்சப்ப.
2: அத்தா, இந்த பணத்தை உன் கையிலேயே மச்சாங்க எடுக்கடு.
4: மாப்ள, மொத்த பணமும் இப்பவே வேணுமா?
5: ஐயோ, இதான் இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது. போட்டு அதெல்லாம் இறங்கி போச்சுப்பா.
2: அத்தா, இது நம்ம வள்ளிக்கு சேர வேண்டிய பணம் தானே? நல்ல மனசோட எல்லாத்தையும் கொடுத்து
5: மலையேறி போனாலும் மச்சனம் தேவைதான்ன்றது இதுக்கு தான். யோசிக்காம கொடுத்த

0: மச்சான் மச்சான், இனிமேல தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்க.
1: கையில காசு கொடுத்துட்டு நெஞ்சில கல்ல தூக்கி போட்டேன் மச்சான். இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் ஒரு தங்கச்சிக்காக.
2: பேஸ் பேஸ் பேசுற
3: மாப்பிள, உடைச்சு போட்ட உத்தர மாதிரி நான் ஒருத்தங்க இருக்கிறேன், மறந்துடாதீங்க.
1: நோ, யாரை மறந்தாலும் என் மனைவியை பெற்ற மாம்சை மறக்க மாட்டேன்.
3: அப்போ ஒரு 100 ரூபாய் வெட்டுருது.
2: எங்கடா சத்தத்தையே காணணும் பார்த்தேன் ஆரம்பிச்ச பாத்தியா?
1: ஏன் மாம்சுக்கு இல்லாததா? இந்தா இது மாம்சுக்கு, இது அத்தைஸ்க்கு.
2: என்னவா
1: பெரிய கொடை வள்ளல்?

0: ஏன் மாம்ஸ்க்கு இல்லாததா? இது மாம்ஸ்க்கு, இது அத்தைஸ்க்கு.
1: இப்படிதான் எப்போ எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை.

0: காசியோட தங்கச்சி தானே?
1: ஆமாங்க.
0: காசி எங்க?
1: சந்தை கடைக்கு போயிருக்கு.
0: காசி கிட்ட கண்டக்டர் பாக்கணும்னு சொல்லிருந்தேன், அவரை இன்னைக்கே பாக்கணும். அது எப்படி தெரியப்படுத்துறது?
1: நான் போய் சொல்லிடுறேன்.
0: கணக்கு பிள்ளை கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறேன், அதை கொண்டு போய் டாக்டர் காமிச்சா போறோம்.
1: சரிங்க. யாருங்க அந்த பொண்ணு?
0: நம்ம முனியம்மா இருக்கல்ல, அவருடைய பொண்ணு.
1: அன்னைக்கு ஒரு பிளைண்ட் வந்திருந்தாரு.
0: அவனோட தங்கச்சி தான்.
1: அம்மா, அந்த பொண்ணு யாரு?
0: எனக்கே தெரியல. அந்த பொண்ணு யாரு?
1: காவேரி, என் சிநேகிதி.
0: அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு?
1: பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்து வீடு.
0: ஓஹோ,
1: அமெரிக்கால இருந்து கண்ணு டாக்டர் வந்திருக்காராம். அண்ணனை போய் பார்க்க சொல்றாங்க. அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா நீ கொடுத்து வச்சவ. அதுக்கப்புறம்
0: நரம்புகள்
1: வேறொருத்தர் கண்ணை எடுத்து இவருக்கு வச்சா பார்வை நிச்சயமா கிடைக்கும்.
2: அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு விடுவி காலம் பொறுத்துப்பா.
3: லட்சுமி,
1: என்ன
3: நரம்புல நல்லா இருக்கான், கண்ணை மாத்தி வச்சா பார்வை கிடைச்சு டாக்டர் சொன்னாங்க.
4: என்னதான் உனக்கு கண்ணு தெரியும் தெரிஞ்சா ஒரு பய கூட 10 பைசா போட மாட்டான். அப்புறம் இப்ப கிடைக்கிற சோத்துலயும் மண்ணுதான்.
3: நான் ஏதாவது கூலி வேலையா செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறா போ.
4: அட்ர சக்கனமா, இங்க ரெண்டு கண்ணு உள்ளவன வேலைக்கு தலிகினத்தம் போடுறான், இவர் ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு குமிச்சு வளர்க்கும். இந்த விளக்கண்ணைய வேலைக்கு வாணி எவன் வெத்தல பாக்க வச்சு அழைக்கிறான்? இவர் பெரிய சங்கீத கலாநிதி, இவர் பாட்டு கேட்டு வாரி எரிச்சிட்டு போறத நினைப்பு. ஏதோ பரிதாபப்பட்டு காசு போட்டு போறாங்க, இப்ப அதுலயும் மண்ணு உழ போகுது. இந்த தரித்திர மூச்ச பயலுக்கு கண்ணு ஒரு கேடு. வழங்காத பயன்
1: நம்ம அப்புதான. என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என் கண்ணை உனக்கு தரேன்.
5: அதவே பாப்பம் பொங்கி வழியுதோ. நீ மூக்கு மூலியமா இருக்கும் போத ஒரு பயலும் சேர்ந்த மாட்டாங்கறான். இந்த லட்சணத்துல ஒரு கண்ணை குடுத்துட்டேன்னா உன்னை ஊறுகா மாதிரி உப்பா போட்டு குலுக்கி குலுக்கி வச்சுக்க வேண்டியதான்.
1: என்ன பத்தி கவலை இல்ல, என்ன ஆனாலும் சரி, அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா போதும்.
5: ஏண்டே என்னையே எடுத்து பேசுறியா நீ?
1: நான் அப்படிதான் பேசுவேன்.
5: ஏய் அண்ணே, நீ பயமுறா, கொட்ட கோழிக்கும் பொழுது விடாதா. உனக்கு பார்வை வந்தா குடிக்கிற ஒருவேளை கஞ்சிக்க வழி இல்லாம போயிடும். இத்தனை நாள் கண்ணு இல்லாம தானே கடனா? இருக்கட்டும், பரதேசி பார்வை வந்து கீழ்க்க போறான்.

0: வீட்டில் நேரம் விழுந்திருக்க. தானும் கட்டவும் மூஞ்சில் மூச்சம் பாரு. இனி விலங்கின மாதிரி தான் போ. முடிவில்ல மூஞ்சிய முகரையும் பாரு. மூதேவி மூதேவி வந்துட்டான். இதோ இன்னொருத்தி பூனை மாதிரி குறுக்க வந்துட்டு போய் என்கிட்ட விதியா மூஞ்சிக்கிறோம்.
1: அண்ணனா, என்ன காரணத்தால அண்ணனை தேடி வந்திருக்க? என்ன இது? சரி வா. அண்ணனுக்கு மனசு சரியில்லை, அதான் வா. என்ன, நான் மட்டும் போவா? இதுக்கா விடிஞ்ச விடியாம ஓடி வந்த? அப்படின்னா லெட்டர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாமே. சரி, கோச்சிக்காத.
2: தனியா இருக்க விடுமா? இப்ப என் கண்ணு மட்டும் இல்ல, மனசும் இருந்து கிடக்குது. இந்த அருவியோட சத்தத்தை கேட்டுட்டு இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு.
1: காவேரி உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கா.
2: லெட்டரா?
1: படிக்கட்டுமா? இந்த உலகத்துல என்ன பாக்கணும்னு ஒரு உசுர துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு பார்வை கிடைச்சா ஒரு கண்ணு இல்லாதவளா இருந்தாலும் என்னை கண்டிப்பா ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை பார்க்க எனக்கு ஒரு கண்ணு போதும். நீங்க என்ன பார்க்க என்னோட ஒரு கண்ணு தரேன்.
2: காவேரி வந்திருக்காளா?
1: இதோ பக்கத்துல தான் நிக்கிறா.
2: எங்க காவேரி? நல்லா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கியா?

0: அது சரி, எத்தனை வாட்டி இப்படி திருப்பி போட்டு பார்க்க போற? கிழிஞ்சிட போது பா டேப்பு.
1: உண்மையை சொன்னா என் மனசை கண்ட்ரோல் விட்டு போச்சு. ஹார்ட் பீட் ஏக்குறது.
0: ஹார்ட் பீட் ஏக்குறதா? அடே எங்க அப்பா, ரெண்டுல இது
1: ரெண்டும் தான்.
0: அட பாவி, பயங்கரமான ஆளு பாணி.
1: கிராமத்து பொண்ணுங்கன்னு அழகுன்னு சொல்லுவாங்களே,
0: இப்ப புரிஞ்சுதா? முதல்ல இதை குடி, கொஞ்சம் கூல் ஆகட்டும்.
1: எங்க கூல் ஆகுறது? ராத்திரில தூக்கமே இல்ல. இந்த பொண்ணுங்களை பார்த்ததுல இருந்து 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி என் பாடி ஹீட் ஆயிடுச்சு.
0: சொத்தம்
2: தாமரை மலர் போன்ற வசீகரமும் ரோஜா இதழ்களின் மென்மையும் கலந்த புத்தம் புது கிராமத்து பூக்களை கண்டால் மனம் கொதிக்காமல் என்ன செய்யும்? இவர்கள் சாதாரண முட்டுக்கள் அல்ல, ஜாதி மல்லிகை முட்டுக்கள்.
0: என்ன ஏக தலமா சிரிக்கிற?
1: இப்பதான் இந்த தெய்வத்தோட சுயரூபம் என்னன்னு புரியுது.
0: புரிஞ்சதுல? இப்ப சொல்லு, அந்த ஜாதி மல்லிகை மாலையை கோத்து உன் மாறு அடினு ஆசைப்படுறல?
1: ஆசைப்பட்டா
0: இந்த ரகுபதி உன் ஆசையை நிறைவேத்தி வைப்பான்.
1: உண்மையாவா?
0: சத்தியமா? பட் ஒன் திங், உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கணும்.
1: அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் பல கோடி.
0: இந்த ஜாதி மல்லியோட ஒர்த் அதுக்கும் மேல. கொஞ்சம் ரிஸ்க் தான், கண்டிப்பா வேணும்னா கொண்டு வந்துடுவேன்.
1: உங்களுக்கு என்ன ரிஸ்க்? இந்த ஊரே உங்களை தெய்வமா மதிக்குது. நீங்க ஊன்னு சொன்ன போது ஓடி வந்துட மாட்டாங்க?
0: வருவாங்க. இல்ல வர வைப்பேன், ஆனா என்னுடைய ப்ராஜெக்ட் நீ முடிச்சு கொடுக்கணும். ஓகே
1: ஓகே
3: ஐயா. எல்லா வேலையும் முடிச்சிட்டங்க,
0: போயிட்டு வா.
3: காசி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னா.
0: என்ன?
3: காவேரி அவனுக்கு ஒரு கண்ணை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா.
0: கண்ணு கொடுக்கறேன்னு சொன்னா?
3: வேற ஒரு கண்ணு வச்சா பார்வை கிடைச்சிரும் டாக்டர்மா சொல்லிருக்காங்க இல்லையா?
0: அந்த பொண்ணுட்ட எல்லா விஷயம் பேசிட்டீங்களா? ஆபரேஷன் எடுத்து பிரச்சனை பண்ண போறா?
3: எல்லா விஷயம் பேசிட்டீங்க ஐயா. அவளால பேச முடியாத ஒழிய காது நல்லா கேக்குங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. காசிக்காக அவ உசுர கூட கொடுப்பா ஐயா.
0: சரி சரி, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ செய்யலாம்.
3: அப்ப நான் புறப்படுறேங்க ஐயா.
0: சரி. அந்த காவேரி யாரும் தெரியுமா?
1: என் கனவு கண்ணி ஜாதி மல்லிகையில ஒண்ணு. கண்ணு எடுத்த முகத்தை அசிங்கம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க.
0: என் ப்ராஜெக்ட் ஓகே பண்ற சொன்னல, கரெக்ட் பண்ணிடுறேன்.
3: வரேன்.
2: ஒரே கல்ல ரெண்டு மாக்கா.

0: കൊടുത്തു വെച്ചുണ്ട.
1: இதெல்லாம சரிப்பட்டு வராதுல்ல, அந்த பொண்ணு விஷயத்துல இதுதான் சேஃப்டி. ஆமா, அவங்க வரதுக்கு முன்னாடி வெளியே போன ராதிகா வந்துட்டா,
2: வந்தா என்ன தலைய எடுத்துருவா, அவளை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
1: அந்த பொண்ணுங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன், நம்ம பேசாம நடந்துக்கணும். ஓகே, வணக்கம். என்ன வெளியே வந்துட்டீங்க, உள்ள வாங்க வாங்க, உள்ள வந்தா தான் போட்டோ எடுக்க முடியும். வாங்க. உட்காருங்க.
3: பரவாயில்லைங்கய்யா, நாங்க நிக்கிறோம்.
1: இது உங்க வீடு மாதிரி, அட உட்காருங்கம்மா. மிஸ்டர் தினேஷ் கூட என்கிட்ட கேட்டார், காசியோட ஆபரேஷன் விஷயத்துல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க, அவர் என்ன உங்களுக்கு சொந்தக்காரரா? அப்ப நான் சொன்னேன், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் காசி மேல எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. காசியோட ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். சரி, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்?
3: அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க.
2: வேண்டாம்னு சொன்னா எப்படி? போட்டோ எடுக்கும் போது முகம் பளிச்சு நடந்தாதான் போட்டோ அழகா இருக்கும். இந்தாங்க குடிங்க.
1: என்ன யோசிக்கிறீங்க, வாங்கிக்கங்க. போட்டோ எடுக்கணும்ல, குடிங்க. நல்ல ஜூஸ் தாம்மா, வாங்கி குடிங்க.
2: தெரியாது.
1: போட்டோ எடுத்தாச்சு போல இருக்கு. என்னாச்சு? ஏன் அழற? பையன் ஏதாவது தப்பா நடந்துட்டானா? நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, தினேஷ் ஏதோ உன் மேல ஆசைப்பட்டுட்டான். உன்னை பார்த்தா யாருக்குதான் ஆசை வராது? வயசு கோளாறு, ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதை நீ மறந்துடணும். பெருசா பிரச்சனை பண்ணி வெளியில யாருக்கா தெரிஞ்சது, உன்னை உங்க அம்மாவை தம்பிய பெற்றோர் ஒத்தி கொளுத்திடுவாங்க. நல்லா யோசிச்சுப்பா, நீ போயிட்டீனா அப்புறம் காசியோட கண் ஆபரேஷன் எப்படி நடக்கும்? கண் பார்வை கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கணும்ல, அதுக்கு நான் பொறுப்பு.
4: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் காசி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
6: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: தொடர்வது காசி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: ரகுபதி ஐயா, ரகுபதி யாரு? ராதிகா அம்மாவா?
3: ஆமா, நான் தான். எப்படி
2: கவகவன் சென்ட் வாசன் அடிக்குதுல்ல, நீங்களா தான் இருக்க முடியும்? இல்ல, லட்சுமியும் காவேரியும் போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னு பொன்னாத்த சொல்லிச்சு. அத அவங்க இங்கேதான்
1: உள்ளதான் இருக்காங்க.

0: கவரி அசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். காவேரி உனக்காக என்ன வேணும்னு தியாகம் செய்ய தயாரா இருக்கா? இல்ல காவேரி,
1: காவேரி இங்கதான் இருக்காளா?
0: இதோ பக்கத்துல தான் இருக்கா. உனக்கு அவ கண்ணு கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷப்படுற தெரியுமா?
1: காவேரி போட்டோ எடுத்தாச்சு இல்ல? ஐயா எனக்கு ஒரு போட்டோ வேணும் ஐயா. பார்வை கடிச்சதும் பாக்கலாம் இல்ல?
0: நிச்சயமா நிச்சயமா.
1: லக்ஷ்மி எங்க?
0: உள்ளதா இருக்கா? இந்த வர சொல்றேன். லக்ஷ்மி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இங்க ஒண்ணுமே நடக்கல, யாருக்கும் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது எனக்கு தெரியும், நீ யார்ட்டி எதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணாச்சே. சரி, உங்க அண்ணன் கூப்பிடுறான், வா.
1: வந்துட்டியா லட்சுமி? ஐயா
0: நான் இங்க தான் இருக்கேன். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு ஆபரேஷன் செய்து முடி பண்ணிட்டு உனக்கு சொல்லி அனுப்புறேன்.
1: ஐயா செய்யற உதவிக்கு நாங்க காலம்புறம் உங்க காலடியில் கிடக்கணும்.
0: என்ன காசு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டேன்? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன்.
1: அப்ப வரங்க ஐயா.
0: சரி காசி, அறிவு இருக்கமா உனக்கு? ஆம்பளை இல்லாத வீட்டுல ரெண்டு சடங்கான பொண்ணுங்களை வச்சிருக்கிய, எப்படி இந்த பையனை உள்ள சேர்க்கலாம்? கொஞ்சமா யோசிச்சானே?
2: கூலி வேலை செய்யறவனா இருந்தாலும் என் பிள்ளைய கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னான். இப்படி பயத்தர போயிட்டு கைய விரிப்பானுன்னு நினைக்கவே இல்லை. அவனை நம்பி மோசம் போயிட்டா. நீங்க தாயா என் பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லணும்.
0: ஆமா, இப்ப எது என்ன பிரயோஜனம்? முதல்ல யோசிச்சிருக்கணும்.
2: ஐயா அவர் எனக்கு கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, அத நம்பிதான்.
0: அந்த பொண்ணு சொன்னது உண்மையா?
3: இல்லையா, நான் எந்த தப்பும் பண்ணலீங்க.
0: ஐயா மரியாதை உண்மை சார். ஐயா கொண்டு போட்டுருவேன்.
3: ஐயா என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா, ஏதோ புத்தி கிட்ட போய் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்க.
0: கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு நடப்பீங்களா? கூட பிறக்கலனாலும் ஆம்பளைங்களை பார்த்தா அண்ணன் தம்பியா நினைக்கணும், பொம்பளைங்களை பார்த்தா அக்கா தங்கச்ச மாதிரி நினைக்கணும். அவன் நடா மனுஷன், புரிஞ்சுதா? இனிமே இந்த பொண்ணுக்கு நடந்த கதி யாருக்குமே நடக்க கூடாது. நம்ம பொண்ணு இந்த மண்ணில் எந்த ஒரு பொண்ணு கண் கலங்க கூடாது. அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஐய் மரியாதை, உடனே அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டு.
3: சரிங்க ஐயா.
0: வெரி குட். என்னம்மா மாப்பிள்ள சம்மதிச்சிட்டான், சந்தோஷம் தானே?
2: எங்க மகன மரியாதையை காப்பாத்திட்டீங்க, நீங்க எங்களுக்கு தெய்வ மாதிரியா.
0: சந்தோஷமா போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, போ.
4: நான் லெட்டர் கொடுங்க.
5: அண்ணே, அட நீயே எடுத்து கொடுப்பா.
1: இதான லட்டு?
4: ஆமா.
1: 8 ரூபா கொடுமா. இந்த 10 ரூபா நோட்ல ஏகப்பட்ட கிழிசல் இருக்கேம்மா. இந்த வேற நோட் கூட.
5: என்னப்பா காசு?
1: இந்த ரூபா நோட் செல்லுமா பாருங்க.
5: ஐயா என்னம்மா இது, ரொம்ப மோசமா இருக்க.
4: கண்ணு தெரியலன்னா பேரு, இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு.
5: அம்மா காசிக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது, ஆனா எல்லா விஷயத்திலயும் நம்ம எல்லாத்தையும் விட விவரமானவன். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. உனக்கு கண் பார்வை வந்தவன முதல் முதல் யார பாப்ப? காசி நீ என்னதான பாப்ப?
0: அதுக்கு காசி இப்படியே இருந்துடலாம்.
1: எல்லாரையும் பாக்கணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. இருந்தாலும் கண்ணு குடுக்கறவளை தான் நான் முதல்ல பாக்கணும்.
5: அப்படி போட.
1: அவளை முத முத பார்த்த உடனே பாடுறதுக்காக ஒரு பாட்டு கூட கட்டி வச்சிருக்கேன்.

0: சியர்ஸ். நிலவரத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க யாருக்கிட்டயும் மூச்சு விட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையா ஒரு செட்டப் பண்ணிருக்கேன்.
1: உங்க செட்டப் இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களை இன்னொரு தடவை தரிசனம் பண்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன்.
0: பயங்கரமான பார்ட்டி பண்ணி உசி கண்டா போனேன். இருந்தாலும் உன்னால எனக்கு காரி ஆக வேண்டியிருக்கே, ஏற்பாடு பண்றேன்.
1: ஐயாவை பாக்குறதுக்கு செவல வந்திருக்கான்.
0: வர சொல்.
1: சரிங்க.
0: நான் சொன்ன அவன் தான் வந்திருக்கான், லட்சுமியோட மூத்த அண்ணன். இவனை நம்ம கையில போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்.
2: ஐயா நீங்க வர சொன்னதை கணக்கு பிள்ளை
0: சொன்னாரு. உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? கணக்கு பிள்ளையால எல்லாத்தையும் கவனிக்க முடியல. நீ கூட ஒத்தாசையா இருந்து வேலையெல்லாம் கவனிச்சுக்க. ஆமா, காசி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் தட்டி படிச்சுக்கிறியாமே. ஏன்னா உனக்கு வெக்கமா இல்ல? பணம் வேணும் என்ன கேட்க வேண்டியதுல. சரி சரி, உங்க அப்பா எப்படி இருக்கு?
2: ஒரு காலம் கையும் இப்ப பரவாயில்ல, அதனால அவர் பண்ற இம்ச தாங்க முடியலங்க.
0: உன் ஆத்தாளுக்கு உடம்பு முடியல, மூணு நாளா வேலைக்கு வரல. டாக்டர் பார்க்க சொல்லு. ஒழுங்கா போய் வீடு சேரணும், தண்ணி அடிச்சு தீத்துறாத.
2: சரிங்க.
0: உன் ஆத்தா வேலைக்கு வராம இங்க ஒரு வேலையும் நடக்கல. உன் தங்கச்சி சும்மா தானே இருக்க, அனுப்பி வைக்க வேண்டியதானே.
2: வர சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேங்கய்யா.
0: சரி.

0: பொறுப்புக்கு போறியா?
1: ஐயா,
0: ஏய், மரியாதை மனசு இருந்தா போறாதடா. தொடாவுதே
1: ஐயா, சோடவனங்க.
2: மை காட், இப்படி ராவா குடிச்சா லிவர் கெட்டு போயிடும்.
1: ஐயா, சோடா ஊத்துனா சப்புனு இருக்கும், மப்பு ஏறாதுங்க.
0: இந்த பாட்டுக்கெல்லாம் லிவரே இருக்காது. சரி சரி, நீ போய் லட்சுமி வர சொல்லு.
1: சரிங்க.
0: எப்படி?
2: நான் கோடுதான் போட்டேன், நீங்க ரோடே போட்டுட்டீங்க.
0: அதுதான் ரகுபதி.
3: லட்சுமி போனாலவா? லட்சுமி,
0: இந்த 300 ரூபாய் நான் அட்டுட்டேன்.
3: வீட்டுல 1008 செலவு இருக்கு குடியா?
0: எனக்கு அதுக்கு மேல செலவு இருக்குது. இதோ மகாராணி வந்துட்டா. எங்கடி போய் நேரம்?
4: ஆடு மேய்க்க போயிருந்த.
0: ஒரு அவசரத்துக்கு தானே ஆள் கிடைக்க
3: மாட்டேன். நீ ஐயாவோட பங்களாவுக்கு போய் கொஞ்சம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு வந்துருமா? எனக்கு முடியல, உன்ன போக சொல்றேன்.
2: என்ன தங்கச்சி அடிக்கிற?
0: அடிக்கிறதா? கொலையே பண்ணல. 4 காசு கிடைக்கும் பார்த்தா ரொம்ப தான் கிடைக்கு பண்ற.
4: என்ன கொன்னாலும் சரி, அந்த பங்களாக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்.
0: போனா உன்னை அப்படியே பிடிச்சி முழுகிடுவாங்களா? அந்த மனுஷன் வேலையை கூப்பிட்டா போறதுக்கு 1000 பேர் தயாரா இருக்காங்க. எவனோ திண்டு போற காசை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறான் நல்ல மனுஷன். அடம் பிடிக்கிற அடம்.
2: என்னமா இது? ஆட்டாளுக்கு முடியல. இல்ல, நீ போக கூடாதா?
3: என்னால முடியல.
2: சரி, முடியலன்னா நீ போ.
0: நீ தான் அவளை கெடுத்து குட்டிச்சு வராக்குற. நீலி கண்ணீர் வடிக்கிற பரவா.
2: கழுது குட்டி,
4: லட்சுமி, லட்சுமி நில்ல. என்கிட்ட பேச மாட்டியா? என் மேல கோவமா? நீங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. உங்க முன்னால நாங்கெல்லாம் யாரு? நாங்க என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க. நீங்க ஒரு பொண்ணு தானே? கூறோ கஞ்சியை குடிச்சாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோம். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் தினேஷோட வைஃப் இல்ல. நம்ப முடியல. ஆனா அதான் உண்மை. தினேஷ் இங்க எத்தனை நாள் இருக்கானோ அது வரைக்கும் நான் கூடவே இருக்கணும். அதுக்காக 25 ரூபாய் அப்படி ஒரு கான்ட்ராக்ட்ல தான் நான் வந்திருக்கேன்.
3: அப்படின்னா
4: கால் கேர்ள். இங்கிலீஷ்ல கேக்குறதுக்கு ரொம்ப நாகரிகமா இருக்குல்ல. பணத்துக்காக உடம்ப வைக்கிறவங்களுக்கு தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. நானும் உன்ன மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவதான். ஒருத்தனை நம்பி ஏமாந்த என் வாழ்க்கைய நாசமாயிடுச்சு. அதெல்லாம் நினைச்சா வேணாம். விடு. டெல்லியில ஒரு பெரிய கம்பெனியில வேலை பாக்குறேன்னு வீட்டுல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உடம்ப பாத்துக்கோ, வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுன்னு அம்மா கிட்ட இருந்து அடிக்கடி லெட்டர் வரும். வருஷத்துல ஒரு தடவை லீவுங்கிற பேர்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன். என்னை பார்த்த உடனே அம்மா, தம்பி, தங்கச்சிங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு உயிரோடு இருக்கணும்னு தோணும். நிறுத்தடி. அது ஆபரேஷன் நாள் நெருங்கிருச்சுல, கண்ணு குடுக்க போறமேனு பயம் வந்திருக்கும்.
5: அதெல்லாம் இல்லையா?

0: அப்புறம் ஏமா அழுகுற என்னன்னு சொன்னா புரியும்.
1: அதோ நம்ம டீ கடைக்கு தவறாதே.
2: என்னது தாத்தாவா?
0: ஆமா, இந்நேரத்துக்கு என்ன தேடி, ஏதாவது விசேஷமா?
2: விசேஷம் இல்லாமே இந்த புரோக்கர் பையில கூப்பிட்டு ராத்திரியில கார்டு மேடல சுத்திட்டு இருக்கேன். எல்லா கல்யாண பிரச்சனை தான்.
0: என் கல்யாணத்துக்கு இப்ப என்னன்னு அவசரம்?
2: நான் உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசுறப்பா.
1: பையாரு
2: ஊரு புளியம்பட்டி பையன் வாத்து.
0: வாத்தா?
2: வாத்து மேய்க்கிறான்ப்பா. பையன் விவரமானவன், ஏற்கனவே லட்சுமியை பாத்துருப்பான் போல் இருக்கு.
3: ஆமாங்க,
2: ரொம்ப புடிச்சு போச்சுக்கிறான்.
0: அண்ணன்
4: சொல்றதும் சரிதான். வயசு பொண்ணுகளை எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்க புடிச்சு கொடுக்கறோமோ அவ்வளவு நல்லது. அவங்கள வர சொல்லி சட்டு புட்டு பேசி முடிச்சிருங்க.
2: இதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற?
0: அப்பனா பெரியவங்க மனசுபடியே நடக்கணும். ஊர் ஊரா அழிஞ்சு நாள் முழுக்க பாடியாவது என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடுறேன்.
2: ஆசி, அப்ப நாளைக்கே அவங்களை வர சொல்லிடுற.
4: ஏமா, இங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்க, அங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. காப்பி தண்ணி கொண்டாந்து கொடு, வரும்போது நல்ல துணி மாத்திக்கிட்டு வா.
0: அந்த வெத்தல பாக்கத்தட்ட எங்க இருக்கு?
4: வந்துட்டையா?
3: என்ன வேலை பாக்குற?
0: பாத்து மேய்க்கிற.
3: பாத்தா? பாத்து மேய்க்கிறவனுங்க ஊருக்கு ஒரு கூத்திய வச்சுப்பானுங்களே. நீ எப்படி?
5: எங்க பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. சொக்க தங்கம்.
6: தங்கமோ தகரமோ சீதனமா பத்து காசு கூட வேணாம் சொல்றானா? அங்கதான் நம்ம யோசிக்கணும்.
4: இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சீர்சனத்துக்கு ஆசைப்படாதவங்களும் இன்னும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க.
5: ஐப்பசி 12ஆம் தேதி நல்ல முகூர்த்தம்,
4: கொண்டு போய் குடுமா.
0: முதல்ல மாப்பிள்ளை கொடு. மாப்பிள்ள, வெறும் காப்பி தண்ணி தானே நினைச்சிடாதீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது.
2: என்ன
7: வித்தியாசம்?
3: என்னால
7: தெரியும். லட்சுமிக்கு நிச்சயதார்த்தம் எங்ககிட்ட ஏன் சொல்லல? நீங்க சொல்லலைன்னா கூட வந்துட்டோம் பாத்தீங்களா. காசி, அப்ப நாங்க புறப்படுறோம்.
4: ஐயா, மொத மொத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு வா காப்பி தண்ணி குடிச்சிட்டு போனா சந்தோஷப்படுவோம்.
0: ஐயா, நம்ம வீட்டு காப்பி தண்ணி எல்லாம் குடிப்பாரோ என்னவோ?
7: என்ன காசி இப்படி சொல்லிட்டேன்? எனக்கு இந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. தினேஷ், காசி சொன்னதுக்காகவே நம்ம இங்க காஃபி சாப்பிடுறோம்.
0: கண்டிப்பா
7: உட்காரு.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காசி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
9: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் காசி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: என்னமா எழுதிருக்க? ஒரு கிலோ கடலை பருப்புல எத்தனை மசாலா வடை சொல்லான்னு கேட்டா கரெக்டா சொல்லுவேன். அதை விட்டு போட்டு செத்தவங்க எடுத்து வச்சா பார்வை கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கண்டாக்டரா? ஐயோ இது கதமா? வீட்டுல தனியா உட்காந்து யோசிச்சு யோசிச்சு எழுதுற கற்பனை.
3: என்ன
2: சாக போற ஒருத்தி தன்னுடைய காதலனுக்காக கண்ணை எடுத்து கொடுத்தா

0: ஒருத்த கதை எழுதியிருக்கான், அதை படிச்சு வேணும் கேட்கறா தெரியுமா? செத்து போனவங்க கண்ணை எடுத்து வச்சா ஒருத்தருக்கு பார்வை கிடைக்குமா? சாக போறவங்க தான் கண்ணை எடுத்து கொடுக்கணும்னா எங்க போய் கேட்கணும், யாருக்கிட்ட எழுதி கொடுக்கணும் கேட்கறான். அவரு நீ உயிரோடு இருக்கும் போது தானே உங்க கண்ணை கொடுக்க போற, காசி உங்க நாள் உன்னை பாக்குறத நீ பாக்க போறீல, அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் ஒருத்த கண்ணை கொடுத்தானே கொடுக்க நமக்கு என்னமா? லட்சுமி கொஞ்சம் விவரமா சொல்லுமா, பைத்தியாரம் இந்த மாதிரி எல்லாம் எழுதாது.
1: என்னடி இதெல்லாம்? அண்ணனுக்காக எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு சொன்னல்ல, அப்புறம் ஏன்? இது பாரு, பார்வை கிடைச்சதும் முதல்ல உன் முகத்தை பாக்குறேன் அண்ணன் துடிச்சிட்டு இருக்க. நீ இல்லன்னு தெரிஞ்ச அண்ணா உசிரிய விட்டுரும், எங்களை ஏமாத்திராத.
2: நீ வேற உயிரோடு இருக்கவங்க கண் எடுத்து யாருக்கும் வைக்க மாட்டாங்க. கண்ணு வேணுங்கிறவங்க ஐ பேங்க்ல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணும், டொனேட் பண்ணவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கண் எடுத்து மத்தவங்களை வைப்பாங்க.
3: அப்போ டாக்டர் கிட்ட பேசிட்டேன், நானே ஆபரேஷன் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு அளந்து விட்டீங்க.
2: 1000 சொல்லுவோம், ஆனா எதையும் செய்ய மாட்டோம். அதான் அரசியல்வாதி.
1: திஸ் இஸ் டூ மச். பாவம் அவங்க அப்பாவீங்க. நீங்க அந்த பொண்ணுங்க வாழ்க்கைய சீரழிச்சதுக்கு அப்புறமும் காசிக்கு கண்ணு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இன்னி வரைக்கும் உயிரோட இருக்காங்க. அவங்களை ஏமாத்துறீங்க.
2: உனக்கு என்ன திடீர்னு அவங்க மேல அவ்வளவு பாசம்?
1: எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் நானும் அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவளாச்சே.
2: அப்போ கையில கொடியோட அவங்களையும் கூட்டிட்டு தெரு தெருவா கோஷம் போடு.
1: கோஷம் போடுறது என்ன? உங்களை நடு தெருக்கு இழுத்திருப்பேன். எனக்கு மட்டும் ஒரு குடும்பம் இல்லாம இருந்திருந்தா.
2: Shut your bloody mouth! நீங்க யார்கிட்ட பேசுறது தெரியுமா?
1: தெரியும். சிரிச்சு பேசி கழுத்த இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நல்லாவே தெரியும். உனக்கும் எனக்கும் இடையில 25,000 ரூபாய் கான்ட்ராக்ட் மட்டும்தான். அதுக்காக நீ சேர அசிங்கத்தையும் அக்கிரமத்தையும் பொறுத்துட்டு போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல.
2: பேசின படத்தை முகத்துல விட்டறீறேன், இப்பவே கிளம்பி.
1: இதுக்கு மேல நீ இருக்க சொன்னா கூட நான் இங்க இருக்க தயாரா இல்ல.
2: போடி. என்ன தினேஷ் இப்படி நடந்துகிட்டு என்ன பாரு, பூமியே குலுங்கினாலும் இந்த ரகுபதி கொஞ்சம் கூட அசைய மாட்டான்.
4: அவ கிட்ட போய்
2: அவ கிடக்க விடுங்க. அவளை எப்படி அனுப்புறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இனிமே அவ எதுக்கு?
4: ஓ,
2: கிராமத்து ஜாதி மல்லியை பார்த்த உடனே சிட்டி ரோஸ் பிடிக்கல அப்படிதானே?
5: அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நினைச்சாலே என் மனசு ஆகாயத்துல பறக்குது. மறுபடியும் போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அவங்கள வர சொல்லுங்க.
2: ரிஸ்கான காரியம் தான், இருந்தாலும் நீ எனக்கு மஸ்ட் ஆச்சே.
6: வீட்ல யாரு? மினிமா
7: யாரு?
6: நான் தான் காசி.
7: ஓ, கணக்கு புள்ளியா? வாங்க வாங்க உட்காருங்க.
6: உட்காரதுக்குலாம் நேரம் இல்ல. முனிமாவை ஏன் ரெண்டு நாளா பங்களா பக்கம் காணோம்?
7: ஆத்தாளால மூச்சு விட முடியல, அதான் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போயிருக்கு.
6: அதனாலதான் லட்சுமியாவது கூட்டிட்டு வந்து ஐயா சொல்லி விட்டாரு. மந்திரி மகன் நாளைக்கு டெல்லிக்கு போறாரு, அவருக்கு கொஞ்சம் பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சீக்கிரம் வாப்ல.
7: ஐயோ, நான் லட்சுமியை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்க போலான்னு நினைச்சேன்.
1: இல்லனாலும் நான் அங்க போறதா இல்ல.
6: என்ன உள்ள எடுத்தறிஞ்சு பேசுற? உன் கல்யாண செலவுக்கு ஐயா தானே கொடுத்து உதவுறாரு.
1: என்ன சொன்னாலும் சரி, நான் அங்க போக மாட்டேன்.
8: ஒயராதிரி, நீ பெரிய ராமநாதபுர ராஜாவோட பேத்தி, கௌரவம் குறைஞ்சிரும். நன்றி கிட்ட ஜென்மம்.
7: லட்சுமி, உன்னை வீட்டு வேலைக்கு அனுப்புறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அப்பு சொன்ன மாதிரி உதவி செய்யறவங்களுக்கு நம்ம விசுவாசமா இருக்க வேண்டாமா? அதனால ஜவுளி கடைக்கு நான் காவேரி கூட்டு போறேன், நீ கொஞ்சம் போயிட்டு வாமா. கல்யாண தேதி நெருங்க நெருங்க எனக்கு என்ன பண்றதுனே புரியல. 4 பேர் 4 விதமா பேசிடாத அளவுக்கு உன்னை கௌரவமா கட்டி கொடுக்கணுங்க தான் என் ஆசை. ரகுபதி ஐயா இல்லைன்னா
1: தேவையில்லை. யாரோட தயவுலையும் என் கல்யாணம் நடக்கிற அவசியம் இல்ல.
7: இங்க பாரு, நீ என்ன சின்ன பிள்ளையா, சொன்னா கேட்க மாட்டேன். ரகுபதி ஐயா இல்லைன்னா உன் கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல எனக்கு பார்வையே கிடைக்காது. ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா செலவையும் அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தெய்வத்தோட மனசு நோகடிச்சா நாம நல்லா இருக்க மாட்டோம். என்னம்மா ஒன்னும் பேச
1: மாட்டேங்கிற? அண்ணனுக்கு கண்ணு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
7: எனக்கு தெரியும், என் சொல்ல நீ எப்பவும் தட்ட மாட்ட. நீ கழுத குட்டி
2: என்ன கோவமா? சும்மா சொல்லக்கூடாது, கோபத்துலதான் நீ ரொம்ப அழகா இருக்க. நீ கூட டெல்லிக்கு வரியா, உனக்கு நல்ல வேலை வாங்கித்தரேன்.
6: அட அட, பந்தி முடிஞ்சு போச்சு, இன்னும் இலையா பாத்துட்டு இருக்கிய. போய் சூட் கேஸ பேக் பண்ணு, நைட்டுக்குள்ள மதுரைக்கு போனோம். அட போப்பா, காலங்காத்தால பிளைட்.
2: ஓகே, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதை கொண்டு போய் உன் வீட்டில் கூட பணம் உன்னுடைய கல்யாண செலவுக்கு பத்திரமா கேளு. இன்னும் தான் நான் அவனை கொண்டு போய் விட்டுட்டு நாளைக்கே வந்துடுவேன். கண்டதெல்லாம் மனசுல போட்டு குழைக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடணும், குழைக்க கத்துக்கணும்.

0: லட்சியம் வந்துட்டா?
1: வந்துட்டாளா? பள்ளி, அந்த ஆனந்த கலர் புடவை எடுத்து காட்டு.
0: ஏய், இத பாருடி, சேலை எவ்வளவு அருமையா இருக்குல்ல.
2: இந்த கலர் நிறத்துக்கு எடுப்பா இருக்குல்ல.
0: ஐயா என்னமா சொன்னாங்க, ஏதாவது கொடுத்தாரா? ஐயோ கடவுளே!
1: என்னக்கா
0: ஐயா, 200 ரூபாய் நோட்டு கட்டு.
2: வாங்கல, குழுக்கள் இல்ல, பப்பர் அடிச்சே மச்சான்.
1: ஏழைங்களுக்கு அவர் தெய்வமாச்சே, ரகுபதி ஐயனா ரகுபதி ஐயதான்.
0: ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு ரொம்ப சலிச்சுக்கிட்டே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அம்மாடி, பொழுது போற நேரம் ஆச்சு, முகம் கைக்கல் கழுவிட்டு போய் விளக்கத்து போ. ஏமா ஒரு மாதிரியா இருக்க?
3: தலைவலிக்கு தாத்தா.
1: தலைவலியா? எங்க இப்படி வா?
3: சும்மா லேசா தானே.
1: பாவம், பழக்கம் இல்லாத வேலை இல்ல. அத்தா, மஞ்சள் அரைச்சு நெத்தியில 10 போடு, சரியாயிடும்.
0: அட நீ வேற என்ன, கல்யாணம் நெருங்க நெருங்க பொண்ணுங்களுக்கு இப்படிதான், தலை வலிக்கும், நெஞ்சு படபட நடிச்சுக்கும், பசிக்காது, தூக்கம் வராது, ஒரே கனவு தான். போ,
1: சீ வாய் மூடு, வாக்கப்பட்டு போய் வாய் என்ன அடங்கல பாரு.
2: போங்க மச்சான்.
0: லட்சுமி, லட்சுமி, காலம் கத்தால எங்க போனா இவ? லட்சுமி, லட்சுமி, லட்சுமி, லட்சுமி!
1: லட்சுமி கொண்டு வந்துட்டாங்க,
2: கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துடுவாங்க.
1: லட்சுமி பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்களா?
2: ஒரே திரண்டு வந்திருக்குப்பா.
4: காசி, ஊதுவத்தி எங்க இருக்கு?
1: பையில இருக்கு, மாட்டி வச்சிருக்கு.
4: கொண்டுட்டு வந்துட்டாங்கல்ல
5: மணிக்கையா, ஐயாவோட தயவால போஸ்ட்மார்டம் பண்ணாமலே பணத்தை கொடுத்துட்டாங்க.
6: ஐயா
5: பசி நக்கிருக்க.
6: வெளிய சொல்ல மாட்டான், எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவான். அப்படியோ
1: இல்லடா, என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில அடுத்து கூறு போட்டுப்பாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல.
5: என்ன காசி இது? அழத காசி, நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விதி.
1: விதிதாயா?
6: செத்து

0: அந்த பாவி செத்துட்டானா? அவெல்லாம் உயிரோட இருக்க கூடாது. என் தங்கச்சிக்கு நீங்க தான் கடைசி வரைக்கும் இருந்து எல்லா காரியத்தை பார்த்து நடத்தணும். லட்சுமி என் கழுது குட்டி அண்ண போறமா.
1: சுனிதா புரொடக்ஷன்ஸ் வழங்கிய காசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் விக்ரம், காவ்யா மாதவன், சுசித்ரா முரளி, காவேரி, மணிவண்ணன், பார்வதி, வினு சக்கரவர்த்தி, வடிவுக்கரசி மற்றும் பலர். இசை இளையராஜா, வசனம் கோகுலகிருஷ்ணன், கதை திரைக்கதை இயக்கம் வினயன்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 5:39. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உங்கள் மாலை நேரத்தை இசையால் பொன்னாக்கும் பொன்மாலை பொழுது. மாலை வந்தாச்சு, மனசு ரெடியாச்சு, ஆரம்பமாகுது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தேவதை என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். காதல் கண்களுக்கு மட்டும் தெரியாது, இதயத்துக்கும் தெரியும். அந்த உணர்வை அழகாக சொல்லும் பாடல்தான் இது, தேவதையை கண்டேன். காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில்.

பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருவரை தேவதையாக ரசிக்கும் காதலின் அழகை இசையாக சொல்லும் பாடல் தேவதை வம்சம் நீயே ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கே எஸ் சித்ரா மற்றும் சுஜாதா குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:12. பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஒரு அப்பாவின் அன்பை இசையாக உணர வைக்கும் இதயத்தை தொடும் பாடல் இதோ, வா வா என் தேவதையே, அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து. மது பாலகிருஷ்ணன் குரலில் பாடல் கேட்கலாம்.

பொன்மலையின் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஒரு பார்வையிலே மனதை திருடும் காதலின் முதல் உணர்வை இசையாக பேசும் பாடல்தான் யார் இந்த தேவதை உன்னை நினைத்தது. திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் குரலில் பாடல் கேட்கலாம்.

பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அழகி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில் மென்மையான காதல் உணர்வையும் மனதை வருடும் இசையோடு கொண்டு வரும் பாடல் ஒலியிலே தெரிவது தேவதையா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. 2 நொடி. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: तो अब अपने मित्र अजीत को।
1: उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता,
0: जगबंधु,
1: चेतना और मंजू कुमारी जी के साथ मुझे यानी विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கும் முன் விளம்பரம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இது உங்களுக்காக திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அப்புச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து வருண் விஸ்வா குரலில்.

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். காதலன் திரைப்படத்திலிருந்து SBB மற்றும் SB பல்லவி குரலில்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் மாணவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. செட்டா என்னும் இம்முக்கிய உடன்பாட்டின் கீழ் இங்கிலாந்து சந்தைகளுக்கான 99% இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் போட்டித்திறன் மிகுந்த பொருளாதாரமாக மேம்படுத்த இந்த உடன்பாடு உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செட்டா உடன்பாட்டின் அமலாக்கம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் துணைத் தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி கலந்து கொண்டு புதிய உடன்பாட்டின் கீழ் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். செட்டா உடன்பாடு குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான செட்டா உடன்பாடு சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பயன்பெறும் வகையில் மக்களை மையமாக கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உணவு தானியங்கள், சிறுதானியங்கள், சமையல் எண்ணெய், பல்வேறு காய்கனி வகைகள் மற்றும் பால் பொருள் துறையினரின் பாதுகாப்பிற்கும் இந்த உடன்பாட்டில் முக்கிய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பொருளாதார ரீதியிலான இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளில் முக்கிய கட்டம் ஒன்றை குறிப்பதாக இந்த உடன்பாடு அமைகிறது. இதனால் இங்கிலாந்திற்கான இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் இந்திய விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிராமப்புறங்களில் செயல்படும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் உணவு பதனீட்டு நிறுவனங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக இதனால் ஏதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செட்டா உடன்பாட்டுடன் சேர்த்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான பங்களிப்பு குறித்த உடன்பாடும் அமலுக்கு வந்துள்ளது. இங்கிலாந்தில் தற்காலிக வேலைக்கு செல்லும் இந்திய தொழிலாளர்களும் இவர்களுக்கு வேலை அளிக்கும் நிறுவனங்களும் இரு நாடுகளின் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு இரட்டை பங்களிப்பு செலுத்த தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக வேலை என்பதற்கான 3 ஆண்டுகள் வரையறையும் 5 ஆண்டுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 75,000 மேற்பட்ட இந்திய பணியாளர்களும் 900,000 மேற்பட்ட நிறுவனங்களும் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: செட்டா உடன்பாடு குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பது இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான கூட்டாண்மையில் முக்கிய தருணம் என்று பிரதமர் கூறியுள்ளார். யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் எரிவாயு அடிப்படையிலான யூரியா உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்படுவதை ஊக்குவிக்க இக்கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. யூரியா உற்பத்தி ஆலைகளை புதிதாக அமைப்பதற்கு ஆகும் செலவை நாணய மாற்று மதிப்பின் ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கவும் புதிய கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: முதல்கட்ட செமிகான் இயக்கத்தின் வெற்றிகரமான அமலாக்கத்தை தொடர்ந்து இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 1.27 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவுடன் 2ம் கட்ட செமிகான் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீட்டுடன் மொபைல் தொலைபேசி உற்பத்தி திட்டம் ஒன்றை தொடக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரித்து இந்தியாவில் விற்கப்படும் மொபைல் தொலைபேசிகளுக்கு 5% வரை ஊக்கத்தொகை வழங்கவும், உள்நாட்டு உதிரி பாகங்களை பயன்படுத்த மொபைல் தொலைபேசி உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கவும் இத்திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. இதல்லாது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசிக்கும் 19ம் எண் தேசிய நெடுஞ்சாலைக்கும் இடையே 46 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழி மேல்நிலை சாலை அமைக்கும் திட்டத்தையும் மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewsputhuvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு AKD ஆறுமுகம், திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு வையாபுரி மணிகண்டன், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு மோகன்தாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர் தின விழாவிலும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இவ்விழாவில் பேசுகையில், கிராமங்கள்தோறும் காமராஜர் உருவாக்கிய பள்ளிகளால் தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார். அவர் மேலும் கூறுகையில்,
2: குழந்தைகள் இருக்கும் இடத்தில் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். பல லட்சம் குழந்தைகளுக்கு முதல் முறையாக பள்ளிக்கூட வாசலை தொட்டார்கள். ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை. பசிக்கும் படிப்புக்கும் நடுவில் குழந்தைகளை போராடுவதை அவர் பார்த்தார். முதலில் குழந்தைகளை பசியை போக்க வேண்டும் என்று நினைத்தார். மனித நேயத்தோடு பள்ளிகள் மத்திய உதவி திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த மத்திய உணவு திட்டம் இந்திய சமுதாய வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நானும் மிட் டே மீல் சாப்பிட்டிருக்கேன் அந்த டைம்லெல்லாம்.
0: புதுச்சேரியில் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழக்கம்போல் வழங்கப்படும் என்றும், மாணவர்களுக்கு தேவையான திட்டங்கள் பட்ஜெட் போடும்போது கூறப்படும் என்றும் தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தலும் அன்றே அறிவிக்கப்படும் என திரு ரங்கசாமி மேலும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான இன்று காரைக்காலில் அம்மாள் சத்திரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு அமைச்சர் திரு GNS ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாஹேயில் கல்வித்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மாணவர் தின விழாவை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமாரப்ப செட்டியார் ரெட்டியார் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகேயுள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் MA, MSc, MCOM உள்ளிட்ட முதுகலைப் படிப்புகளுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வரும் 31 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி பருவத் தேர்வு முடிவுகள் வெளியாகி 7 வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் உட்பட தமிழக கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி அட்லாண்டாவில் இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 நடைபெறவுள்ளது. முன்னதாக ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையே டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் மாணவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற்கூலி உயர்த்தி வழங்கப்படும் என

0: முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:20. 12:00.

பக்தி இசை பேசும் மாலை நேரம் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. 6 இனி கேட்கலாம் இன்று நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு.

இன்றிரவு 7 மணி முதல் 7:15 வரை, பின்பு 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கதிராமங்கலம் உழவர் கே சதானந்தம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 ஒடிசா பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாதரின் வருடாந்திர ரத யாத்திரைக்கான முன்னோட்ட நிகழ்வு டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை. நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் எஃப்எம் ரெயின்போ 102.8 உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். KHz நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் உணவு சங்கிலியின் படிநிலைகளின் மீன்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 கவிதை சொலை எழுதி வழங்குபவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள். 7:25 நலமாய் வாழ HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹரியமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் வயலின், கேபி அனில்குமார் அவர்கள் மிருந்தங்கம், ஹச் பிரசன்னா அவர்களின் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி தலைப்பு இன்னா செய்யாமை. 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் எழுதியவர் ஏ முருகையன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எஸ் சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 இன்றும் இணையவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பிரியா சகோதரிகளின் பாட்டு கேட்கலாம். நான்கு மணிக்கு நிலாவ கையில் பிடிச்ச திரைப்படம் ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ் இயக்கம் ராமநாராயணன். 5:00 பொன்மாலை பொழுது உயிர் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 மணி வரையிலும், 8:00 முதல் 8:15 மணி

0: வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் ஜெகன்பால் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசமுருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 ஒடிசாவின் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் வருடாந்திர ரத யாத்திரை குறித்து வானொலி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலரில் பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பென். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விற்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மல்லடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. பனிரெண்டு 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், மாதவிடாய் முன் அறிகுறி தொகுப்பு மற்றும் வலி மிகுந்த மாதவிடாய் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேரியல் துறை பேராசிரியர் டாக்டர் சசிரேகா ரங்கராஜ் அவர்கள். நான்கு 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லி அஞ்சல். 5:00 ஆலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:50 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே பானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், பின்னர் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:05. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது

0: கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மெகா திரைப்படத்திலிருந்து அனிதா குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சகா திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் மற்றும் ரீட்டா தியாகராஜன் பாடிய பாடல்.

0: இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஆறு வழி பசுமை சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்து வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரி விலக்கு சலுகை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆயத்த ஆடைகள் ஆகட்டும், அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், கடல் பொருட்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவு, ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள், இவை எல்லாமே வந்து அங்கே போய் சந்தையில தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உண்மையான ஒரு பலனை நாம எங்க பார்க்க போறோம்னா, அடுத்த 2-3 ஆண்டுகளிலே நாம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு. அவர்கள் இதை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களையும் வளர்த்துக் கொள்வார்கள், நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் நிச்சயமாக பெருக்கப் போகிறார்கள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆறு வழி பசுமை சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 14,400 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையின் 19 வாரணாசி சுற்றுச்சாலையுடன் இந்த திட்டம் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் அந்த வழித்தடத்தில் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி ஒடிஷாவில் பாராதீப் ஹரிதாஸ்பூர் இடையே இரட்டை வழிப்பாதை அமைப்பதற்கும், ஜார்க்கண்டில் ராஜ்கார் சவான் தாங்குவா போசி இடையே 4வது வழித்தடமும் இந்த திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். 3,907 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் நவீன இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உரங்கள் சம விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர்

திரு மேக்சிமே பிரிவாட் இப்பேச்சுகளில் பங்கேற்றனர். அரசியல், பொருளாதாரம், முதலீடு, தூய எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு பெருநகர ஒருங்கிணைந்த நகரியம் திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில

0: அவர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் கூறியுள்ளார். மணிப்பூர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று இம்பாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காந்தி நகரில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி, வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறிய துணை முதலமைச்சர் அதுகுறித்த விவரங்களையும் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு பிரவீர் ரஞ்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அதிகாரிகள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைப்பு குறித்தும் திரு பிரவீர் ரஞ்சன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசார் கானோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தினி அபாரமாக ஆடி சதமடித்து 196 ரன்னுடனும், குஷ் பட்டேல் 3 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். சாகர் விற்கும் சதமடித்து 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சானும் 54 கிலோ எடைப்பிரிவில் ஜோஸ்ரீ தேவி ஷிரோமும் 60 கிலோ எடைப்பிரிவில் சாகத்தும் 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும் 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஷியோகாந்தும் 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராட்சி தோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும் நிகிதா சந்த், காஜல், முஸ்கான் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25 6:00. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகள் தொடங்கும் முன் விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள். தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நார்கழிவு பெரும் அளவில் கிடைக்கின்றது. தென்னை நார்கழிவை 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்ட பாத்திரங்களில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம்

0: பாசனம் செய்வதால் மண்ணில் மேல் பரப்பி நீர் ஆவியதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகின்றன. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்ட பாத்திரங்களில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரை தென்னை ஓலைகளை பரவுவதால் மண்ணில் மேற்பகுதியில் நீர் ஆவியதல் குறைகின்றன. இம்முறைகள் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழங்குவதை விட 1 முதல் 5 நாட்கள் வரை அதிகமாகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்ட பாத்திரங்களில் தேங்காய் உரி மட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலம் மும்மண்ணில் மேல் பரப்பிலிருந்து நீர் ஆவியதல் குறைகின்றது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிப்பாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் 1 மீட்டர் வட்டத்தில் இடலாம். முதல் வரிசையை மட்டையின் வழவழப்பான மேல்பாகம் மண்ணில் படுமாறு வைக்க வேண்டும். 2வது வரிசையை மட்டையின் மேல்பாகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். தென்னை உரி மட்டை அதனுடைய எடையை காட்டிலும் 5 முதல் 6 மடங்கு வரை நீரை சேமித்து வைக்கும் பண்புடையது என்பதால் மண்ணில் உள்ள நீரை வீணாக்காமல் தடுத்து கிடைக்கும் மழை நீரையும் சேமித்து தென்னை மரங்களுக்கு பயன்படுத்த உதவும். தென்னை மரங்களுக்கு இடையில் மழைக்கு முன் 6 அடி அகலம், 2 அடி ஆழம் அடிநிலத்தில் குழிகள் எடுத்து அதில் தென்னை மட்டையை பரப்பியதை வைத்தால் வறட்சி காலங்களில் மரங்களுக்கு 2 மாதங்கள் வரை வறட்சியை தாக்கும் வல்லமை உடையது. தென்னந்தோப்பில் நார்கழிவு உரி மட்டைகள் மற்றும் முதிர்ந்த விழுந்த ஓலைகளை கொண்டு நிலப்போர்வை செய்தல் நீரை சேமிக்க முடியும். பசுந்தால் உரம் மற்றும் மக்கிய எரு விடுவதால் மண்ணில் தண்ணீரை தேக்கி வைக்கும் திறன் அதிகரிக்கின்றன. வருடத்திற்கு 2 முறை ஊடு உழவு செய்ய வேண்டும். முதல் உழவு மழைக்காலம் துவங்கிய உடனேயும் அடுத்த உழவு மழைக்காலம் முடியும் தருவாயிலும் செய்ய வேண்டும். முதல் உழவு மழை நீர் வடித்தால் போகாமல் தடுக்கவும் 2வது உழவு மண்ணில் இருக்கும் நீர் வேகமாக நீர் ஆவிய மாறி வீணாகாமல் இருக்கவும் உதவும். அதிகமாக உழவு செய்வதை தவிர்க்க வேண்டும். உழும்போது மரங்களின் அடித்தண்டு சேதமாகாமல் பார்த்து கொண்டால் காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு கூன் வண்டு தாக்கத்தையும் குறைக்கலாம். தென்னை மரங்களுக்கு இடையில் 4 அடி அகலம், 2 அடி ஆழம் அடிநிலத்தில் குழிகள் எடுத்து அதில் தென்னை மட்டையை பரப்பி வைத்தால் வறட்சி காலங்களில் மரங்களுக்கு 2 மாதங்கள் வரை வறட்சியை தாங்காமல் வல்லமை உடையது என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கதிராமங்கலம் உழவர் கே சதானந்தம் அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம்.
2: எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
3: எனக்கு ஒரு 5.5 ஏக்கர் இருக்கும்.
2: எல்லாமே முழுமையா இயற்கை விவசாயமா?
3: முழுமையா இயற்கை விவசாயம், நம்பர் வாட்டர்.
2: இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது?
3: எனக்கு இப்போ 40 ஆகுது.
2: இப்போ எவ்வளவு காலமா இயற்கை விவசாயம்?
3: ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு.
2: அதுக்கு முன்னாடி பழைய மெத்தட் தான்.
3: அது பழைய மெத்தட் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 5 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணோம்.
2: எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு?
3: நல்லதா கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே ரசாயன உரமா இருக்கு.
2: அதுல ஏதாவது கெடுதல் இருக்கு?
3: அதுல கெடுதல் இருக்கு. ரசாயன உரத்துல
2: என்ன இருக்குது? அப்படி
3: பல வகையான நோய்கள்லாம் வரும். இப்போ இயற்கை விவசாயம்னா இது வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்போ நம்ம கொடுக்குற அரிசியில்
2: இப்போ ரசாயன உரம், ரசாயன பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, இதனால வந்து புற்றுநோயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குலாம் சொல்றாங்க.
3: இருக்கு, அதை நம்ம எதுவும் விளக்கமா சொல்ல முடியாது. அது சம்பந்தமா பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும்.
2: சைடு எஃபெக்ட் இருக்கு, அதனால வந்து நம்ம வந்து ரசாயனத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு
3: நாங்கள்
2: இயற்கை விவசாயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க. சரி, முதல்ல நீங்க இயற்கை விவசாயத்துல இறங்குறப்ப சொல்லிருப்பாங்களே, என்னப்பா திடீர்னு போயிட்டு இதை பண்ண போற, இதுல என்ன,
3: இதுல ஒண்ணும் லாபம் இல்லைன்னு சொன்னாங்க ஆரம்பத்துல. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்துது.
2: சரி, மண்ணை எப்படி மாற்றினீங்க? மண்ணெல்லாம் வந்து ரசாயனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி போயிருந்துருக்குமே, அதெல்லாம் திருப்பி
3: 5 வருஷத்தில் அது மாறிடுச்சு. இப்போ எப்படினாக்கா எங்களுக்கு ஒரே இடமா இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. வேற எந்த தண்ணியும் கிடையாது.
2: வெளி தண்ணி
3: வரதில் வேற யாரும் நம்ம இடத்துக்கு வர வேலை இல்லை.
2: எப்படி மாற்றினீங்க? முதல்ல வந்து இப்போ சில பேர் பல தானியம் விதைப்பாங்க,
3: ரெண்டு பக்கம் நெல்லும் ஒரு பக்கம் போயிடும், அவ்வளோதான். எந்த விவசாயமும் கிடையாது, தொடர்ந்து அதே தான்.
2: மண் வந்து என்ன களி மண்ணாக இருக்குமா இல்லை இருபாடு மண்ணாக இருக்கும்?
3: இதெல்லாமே களிமண்,
2: களிமண் நெல்லுக்கு ஏற்ற,
3: நெல்லுக்கு ஏற்ற மண் தான்.
2: மண்ணை வந்து முதல்ல நம்ம சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இயற்கையாக என்னென்னலாம் பண்ணுனீங்க?
3: சஸ்பீரியம் ஃபாஸ்போபேட்ரியா, இதெல்லாம் வந்து நாட்டு எரு வாங்குறது,
2: உயிர் உரங்களை போட்டு,
3: உயிர் உரங்கள் போட்டு அதை நழலில் போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். இயற்கை விவசாயம்னா நாங்கள் எரு அடிக்கிச்சு
2: அடிக்கிறது தான்.
3: அது நாட்டு எரு தான். கோமியம் வாங்கணும், அதெல்லாம் வந்து கலந்து அதை நழலில் வச்சு அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முதல்ல மீனம்பழம்லாம் வாங்கி அரைச்சி அதெல்லாம் பண்ணும், வெள்ளம்லாம் போட்டு. அது அப்புறம் வந்து அதில் ரொம்ப இதாக இருந்தது குரு பஞ்சகவியம். அது சோத்துக்கத்தால எருக்கம் இலை போடணும், தைலம் இலை, இதெல்லாம் வந்து தனித்தனியாக அரைக்கணும். அரைச்சி இதை தனியாக ஊற வைக்கணும். கடல் தண்ணி தனியாக போய் பிடிச்சிட்டு வரணும்.
2: கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் சில தான் கலக்கணுமா?
3: இதில் தான் கலக்கணும். இது மூணும் தனியாக ஊறணும் 3 நாளைக்கு. அது இல்லாமல் சாணி 5 கிலோ வாங்கணும், பச்சை சாணி, அது தனியாக போடணும். கோமியம்
2: இதெல்லாம் தனித்தனியாக தானே?
3: ஆ, 3 நாள் கலந்து தனித்தனியாக கலந்து அது ஒரு வாரம் கழித்து அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும்.
2: கலக்கிக்கிட்டே இருக்கணும்.
3: ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 5 தடவை.
2: ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து
3: 5 தடவை கலக்கணும்.
2: அந்த கிளாக் வைஸில் சுற்றி
3: கிளாக் வைஸில் கலக்கணும். வயல் மண் இருக்குல்ல,
2: நம்ம வயல் மண்ணையும் கலந்து
3: கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதை ஒன்றா கலந்து அதை நம்ம கலக்கி அதை வந்து தண்ணியில் விட்டுது.
2: இதில் அந்த தயிர், மோர், இளநி அதெல்லாம்
3: எதுவும் தேவையில்லை.
2: வேறு எதுவும் கிடையாது,
3: எந்த செலவும் இல்லை.
2: இவ்வளோதானா?
3: இதுதான். இது வந்து நம்ம கிடைக்கணும். இந்த தழையெல்லாம் கிடைச்சதுனால தான் உங்களால் அந்த மாதிரி செய்ய முடியும்.
2: ஒரு வாரத்துலேருந்து நீங்கள் கலக்கி விட்டு ஒரு 5 நாள் வச்சு,
3: 5 நாள் அது வந்து பண்ணி கலக்கி கலக்கி அதுக்கப்புறம் தான் விடணும். அது
2: 5 நாள் கழிச்சு அதில் ஏதாவது வாடையாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அது? ஏதாவது நம்ம சுவாசத்துக்கு
3: அது எல்லாம் ஒன்றும்
2: எந்த வாடையும் இருக்காது, நாத்தமும் இருக்காது, நார்மலாக இருக்கும்.
3: அதெல்லாம் நார்மலாக இருக்கும்.
2: இப்போ அதை வந்து எடுத்து அப்படியே பயன்படுத்தணுமா, அதை தண்ணி கூட கலந்து அடிக்கணுமா?
3: வயலுக்கு பாய்ச்சிடம்ல
2: தண்ணி, வயலுக்கு மடையில்
3: அதுலேயே அதுலேயே போட்டுடலாம்.
2: ஓஹோ, அதுலேயே கலந்து அப்படியே பரவலாக தரவழியாவே
3: மாதிரி தரவழியாக விட்டுலாம்.
2: ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போகும்?
3: ஆமாம், அந்த குரு பஞ்சகவியம் தனியாக வாங்கி வச்சுருப்போம், அதையும் மிக்ஸ் பண்ணணும். அதில்
2: இப்போ நீங்கள் தயார் பண்ணது இதுக்கு பேர் என்ன?
3: குரு பஞ்சகவியம்.
2: இதுவும் சேர்த்து தான் குரு பஞ்சகவியம்.
3: ஆமாம், அது கொஞ்சம்
2: பஞ்சகாவியம்னு ஒன்று சொல்லுவாங்க.
3: இது குரு பஞ்சகவியம். இது என்னன்னாக்கா உங்களுக்கு களையை மெயினாக இருக்காது, பூச்சரிக்காது, பயிர் வந்து நல்ல கிளம்பும்.
2: இயற்கை விவசாயத்திலேயே சில பேர் வந்து வீரிய உற்றகத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பாரம்பரிய ரகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு?
3: பாரம்பரிய ரகம் நாங்கள் பண்ணணும்னா பாரம்பரியமாக உள்ள அரிசி வகைகளில் நிறைய நன்மைகள் இருக்குது. ரத்த சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் ரத்த சளி யூஸ், கருப்பு கோணி சுகர்

0: ப்ரெஷர் எல்லாத்துக்குமே நல்லது,
1: கண்ட்ரோல் பண்ணுது.
0: ஆமாம், காட்டு ஆனால் மலை சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அது கிடைக்காது அந்த அளவுக்கு நெல் கிடைக்கிறது. ஏன்னா வந்து இயற்கையாக தயார் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது, ஈல்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு,
1: ஈல்டு கம்மியாக இருக்கும்.
0: ஆமாம், காட்டு யானை யாரும் 6 மாதத்து பயிர்
1: விற்கிறதா இருந்தால் கூட ரொம்ப விலை விற்கணும், அப்போ தான் நம்ம ஓரளவுக்கு.
0: அது கிட்டத்தட்ட இப்போ வந்து 90 ரூபா கிட்ட போகுது.
1: பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடுறீங்க, இப்போ அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் விதைக்கலாம் என்ன பண்ணீங்க, எங்கே வாங்கினீங்க?
0: அது ஒருத்தவங்கள்ட்ட நாங்கள் விதைக்கு வாங்கினோம், வாங்கி அவங்களும் இயற்கை விவசாயம் அவங்க வந்து இதுமாரி விற்கிறாங்க. ஆரம்பத்தில் நெல் வாங்கி தான் பண்ணோம், இப்போ நாங்களே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். வேறு
1: என்ன நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்க?
0: நாங்களே ஒன்றும் இல்லை, இப்போ அறக்கிறதுலேயே நாங்களே காய வச்சு சுத்தம் பண்ணி அது அப்பப்போ அமாவாசைக்கு அமாவாசை காய வச்சு சுத்தம் பண்ணி.
1: அதில் மிஷினில் அடிக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களே, இப்போ இன்னும் கையாலே ரெடி பண்ணி அடித்து ரெடி பண்ணிக்கிறீங்களா? எப்படி
0: மிஷின் தான் இருப்போம்,
1: மிஷின் அறுத்த நெல்லையும்
0: நம்ம மிஷின் அறுத்தாலும் நம்ம கிளீனிங் ஒர்க் பண்ணுறோம், நாள் வச்சு தானே செய்ய முடியும், தூத்துறது கூட மிஷினில் செய்ய முடியுது.
1: சரி, இப்போ பாரம்பரிய நெல் ரகத்தில் வந்து வயசெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். மாப்பிள்ளை சம்பாக்கு என்ன வயசு, ரத்தசாலி வச்சுருக்கீங்க?
0: நாங்கள் பயிர் பண்ணுறது கருப்பு கோணி, கருங்குருவை அந்தமாதிரி பண்ணுவோம். குறைவான வயசு உள்ளது தான் போட முடியும். இப்போ
1: பூங்காரோ இல்லை வந்து அந்த மாதிரினா கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கும்.
0: அதுதான் அதுமாரி உள்ளது தான் போடுறோம். காட்டியானம் போட்டோம் முன்னாடி 6 மாதம் ஆச்சு, அது அந்த அளவுக்கு நம்மளால
1: அந்த அளவுக்கு
0: தாக்கு பிடிக்கல. ஆனால் அடுத்தது நாங்கள் விவசாயம் பண்ணணும்,
1: லாபமும் இல்லாத மாதிரி ஆகிடுது.
0: லாபம் கிடையாது, ஈல்டு அவ்வளோ வராது.
1: இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு விவசாயி இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகத்தை பயிரிடணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் நிலத்தை என்ன தயார் பண்ணணும்?
0: தண்ணி வந்து வேற தண்ணி பாய முடியாது, இப்போ ஒரே இடமா இருக்கணும் நிலம். இப்போ பக்கத்து வயலுக்காரங்க ரசாயனம் உரம் போட்டிருப்பாங்க,
1: அந்த தண்ணி
0: இதுக்கு வந்து வந்துடக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, களைக்குள்ளி அடிச்சிடுறாங்க, நல்லா இயற்கையாக தான் விவசாயம் பண்ணுறாங்க
1: சொல்கிறாங்க, களைக்குள்ளி அடிச்சிடுறாங்க.
0: இவங்களே சமயத்தில் களைக்குள்ளி அடிச்சு விற்கிறாங்க.
1: அப்புறம் மண் கட்டிடுமே,
0: மண் கட்டிடும் தான், களை அதிகமாகிடுது. ஆள் வச்சு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இங்கே செலவு அதிகமாகும், அதனால களைக்குள்ளி அடிச்சிடுறாங்க. நம்ம களைக்குள்ளி அடிக்கிறது கிடையாது, 14 நாளுக்கு ஒரு தடவை களை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு, இல்லை அடுத்தது 15 நாள்னு அப்படி களை எடுத்துட்டோன்னா களை இருக்காது.
1: எத்தனை தர உழுவணும்?
0: ஒரு சால் ஓட்டிட்டு நிறுத்திடுவோம், பெரிய வண்டி வச்சு ஓட்டிடுவோம், அப்புறம் 2-3 சால் சின்ன வண்டி வச்சு ஓட்டுவோம்,
1: கை டிராக்டர்
0: வச்சு ஓட்டுவோம். ஓட்டி அது கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் நடன நெருக்கிறதெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டணும், ஏன்னா அப்புறம் கொஞ்சம் களை கிளம்பிருக்கும். ஓட்டிட்டு பழவு போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நடன நடுறது.
1: நீங்கள் நடுவா நடுறீங்களா இல்லை விதப்பா?
0: நடவு, கை நடவு.
1: பாரம்பரிய நெல் ரகத்துக்கும் நடவு நாள் பயிர் எடுத்து நடுறதுக்கு
0: நாற்று விட்டு 5-20 நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் நடும்.
1: 20 நாள் பயிர்னா கொஞ்சம் இளம் பயிர் தான் சொல்கிறீங்க.
0: இளம் பயிராக தான் நடும், இளம் பயிராக நட்டால் தான் இதாகும்.
1: ஒரு குத்துக்கு எத்தனை நாற்று நடுறீங்க? ஒரு 2 நாற்று 3 நாற்று இருக்குமா?
0: கை நடவில் அதெல்லாம் சொல்ல முடியாது, வாங்கி நடுவாங்க, குறைச்சி நடுவாங்க, அது சொல்ல முடியாது நமக்கு.
1: பட்டம் போட்டு நடுறீங்களா?
0: பட்டம் போட்டு தான் நடுவோம்,
1: பட்டம் போட்டு
0: நட்டால் தான் களை எடுக்க முடியும்.
1: இப்போ இதெல்லாம் போக எலி வெட்டு அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும்,
0: அது
1: என்ன பண்ணுறீங்க அதுக்கு?
0: அது எலி வெட்டி பிடிக்கணும் தான், ஆள் வச்சு பிடிக்கணும்.
1: அதுக்கு என்னென்னா வரப்பு வந்து பெருசாக இருக்கக்கூடாது.
0: இயற்கை விவசாயத்தில் எலி அதிகமாக விட்டோம்.
1: பொதுவாக சொல்கிறேன், ஒரு விவசாயி வந்து வரப்பை வந்து ரொம்ப சின்னதாக்கிக்கிட்டோம்னா எலி வந்து தங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிவிடும். களையை பற்றி சொன்னீங்க, குறிப்பாக வந்து கோடை காலத்தில் வரப்புலெல்லாம் வந்து புல் பூண்டு இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிடணும், ஏன்னா வந்து வயலில் இருக்க பூச்சி எல்லாம் நம்ம அறுவடை முடிஞ்ச உடனே வயலில் ஒன்றும் இல்லாமல் போயிடுதில்ல, அப்படியே நேராக வரப்பில் இருக்கக்கூடிய அந்த களைச்செடி ஒரு புல் பூண்டு இதில் தான் போய் உட்காந்துக்கும். அப்போ திருப்பி நம்ம நட ஆரம்பித்தோன்னா வயலுக்கு வரும், கரையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும்,
0: அதிலே வந்து அண்டெல்லாம் கழிக்கணும், அது வேலை இருக்குது.
1: நீங்கள் உரம் வந்து தொழு உரம் நீங்கள் மெயினாக சொன்னீங்க, அது போக உயிர் உரம் சொன்னீங்க, இது போக வந்து கதிர் வர்றப்ப ஏதாவது இப்போ தேமூர் கரைசல் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் உண்டா? இப்போ நீங்கள் சொன்னீங்க மீன்
0: தேமோ கரைசல் மீன் அமைலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தேமோ கரைசல்னா தேங்காய் பால், புளிச்ச மோர், ஒரு 10-15 நாள் நல்லா புளிச்ச மோர், இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வச்சு மிக்ஸ் பண்ணணும், அரைச்சி அதை பால் புழிஞ்சு அவ்வளோ வேலை இருந்தது. இப்போ அதுக்கு வேலை இல்லை, அதில் இன்னும் ரொம்ப அதிகமான வேலை. மீன் அமைலன்னா அந்த மீன்லாம் போய் நாங்கள் வாங்கணும், வேஸ்ட் மீன்லாம் வாங்கி நம்ம அதை ஊற வச்சு அது வெள்ளம் வாங்கி
1: போட்டு ஒரு டப்பாவில் வந்து கொசு கூட உள்ளே போகாது,
0: அதை ஒட்டணும், அதை இது பண்ணணும். இப்போ இதுவும் அது வந்து எங்களுக்கு போடுறோம், போட்டாலும் அந்த அளவுக்கு ரொம்ப இது கிடையாது. ஒருத்தர் பண்ணுறாரு இந்தமாரி, அவர் 100 ரூபான்னு கொடுக்குறாரு லிட்ரு, அவர்கிட்ட ஒரு 10 லிட்ரு வாங்கினேன், 1000 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் இது கொஞ்சம் அதுமாரி பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது. சரி என்ன எப்படி தயார் பண்ணுறோன்னு கேட்டோம், அவங்க விஷயம் சொன்னதும் அதுமாரி நாங்கள் வாங்கி தயார் பண்ணோம், இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னார். இந்த தயார் பண்ணதில் அவர் கொடுத்ததையும் நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோம், அதையும் கலந்து நாங்கள்.
1: சரி, இப்போ நீர் மேலாண்மைக்கு வாங்கலாம், தண்ணி பாய்ச்சறது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை? ஏன்னா நீங்கள் வேறு கழிப்பு மண் வேறு சொல்லிட்டீங்க, அது எப்படியும் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை பாய்ச்சினா போதும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது?
0: நம்ம பகுதியில் அந்த பிரச்சனை கிடையாது, இதில் எப்பயுமே ஈரம் இருக்கும், மண்
1: இருக்கும்,
0: ஏன்னா அந்த களிமண் ஏரியா எப்பயுமே ஈரம் இருக்கும். இப்போ மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்து நிறைய நிற்கும், தண்ணியை நாங்கள் வடி தான் வைக்கணும்.
1: இப்போ இதெல்லாம் போக அறுவடை

0: கண்டு முதல்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏக்கர் இருக்கு, ஒரு 25-30 மூட்டையாவது கிடைக்குதா? ஏன்னா பாரம்பரிய நெல் ரகம் அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்கு?
1: நாங்க பண்ணப்ப ஒரு 80 மூட்டை வந்ததுக்கு நெல்.
0: 80 மூட்டை எத்தனை ஏக்கருக்கு?
1: 5.5 ஏக்கர். ஆனால் அந்த அளவுக்கு இது கிடையாது. இப்போ ஏகப்பட்ட இது களை இருக்குது, நமக்கு பூச்சி இது எலிவிட்டு
0: பூச்சிக்குள்ளியே மருந்து அடிக்கிறது கிடையாது,
1: அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம்
0: அடிக்கிறது இல்லை, இயற்கையான முறையில் பண்ணுறீங்க.
1: பண்ணுறோம்.
0: அதனால் ஈல்டு
1: அது இயற்கையான உள்ள களைக்கொல்லியெல்லாம் நாங்களே தயார் பண்ணி அடித்தோம். அப்படி அடித்து பண்ணியும் களை கட்டுப்படுத்த முடியல. இப்போ இந்த தடவை தான் கொஞ்சம்
0: கூட உழவு பண்ணி நீங்கள் களையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்ல?
1: அது செய்ய முடியாது, ஏன்னா ரெண்டு பக்கம் நெல் கரெக்டாக போட்டே ஆகணும். இப்போ நாங்கள் நெல் போட்டால் எல்லோரும் நெல் போடுவாங்க, உளுந்து பயிர்னா எல்லாரும் உளுந்து பயிர் போகணும், யாரும் மாற்றி செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நாங்கள் செய்யணும்,
0: உங்களோட ஒத்து வாழ்
1: ஊரோட ஒத்து தான் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, எலி வெட்டு கொஞ்சம் குறையும். இப்போ நான் தனியாக பண்ணா நமக்கு வந்து எலி வெட்டு மீதி எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுமாரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் நல்லது.
0: நீங்கள் வேறு பயிரும் பண்ண முடியாது,
1: வேறு எந்த பயிரும்
0: வாழை
1: அதெல்லாம் போட முடியாது,
0: அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நெல் தான்,
1: நெல் தான்,
0: நெல்.
1: நெல் உளுந்து பயிர், குருவை, சம்பா, நெல், ஒரு பக்கம் உளுந்து பயிர், அவ்வளோதான்.
0: தண்ணிக்கெலாம் என்ன பண்ணுறீங்க?
1: போர் வாட்டர் தான்,
0: போர் நீர்மூழ்கி மூட்டுறா?
1: நீர்மூழ்கி மூட்டுறேன். அந்த போர் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி தான் அது வந்து தண்ணியில் விட்றது, அது போர் வச்சு கலக்கி விடணும்.
0: இப்போ உயிர் உரம்லாம் சொன்னீங்களா, அது நல்லா பலன் இருக்கா?
1: அது செய்யலாம். அது வந்து எரு வந்து நல்ல நாட்டு எருவாக இருக்கும். அது வந்து எரு வந்து நாங்கள் சும்மாலாம் பண்ண முடியாது, அதில் கல் இல்லாமல் சலித்து அதை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நிழலில் வச்சு நம்ம அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொத்தனார் கலவை மாரி கலக்கணும். அதை வந்து வெயில் படாமல் நம்ம மரத்தடியில் ஒரு ஷீட்டு இது பாய்கறி போட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து நுண்ணுயிர் வந்து உங்களுக்கு உருவாகும்.
0: நம்ம வந்து 1/2 கிலோ 1 கிலோ இப்போ போட்டிருப்போம், அந்த உயிர் உரங்கள் நம்ம அந்த தொழு உரத்தில் அது அது உணவாக எடுத்துக்கிட்டு அது வந்து கூடி
1: அந்த மாரி நிழலில் மூடி வச்சா தான் நுண்ணுயிர் உங்களுக்கு உருவாகும். அப்போ தான் வந்து நீங்கள் வயலுக்கு
0: போகணும், அது பலன் கொடுக்கும். இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த இயற்கை விவசாயம், அது குறிப்பாக பாரம்பரிய நெல் ரகம்,
1: பாரம்பரிய நெல் தான்,
0: இது வந்து லாபமாக இருக்குது. இதில் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நம்ம நெல்லாக விற்றோம்னா அந்தளவுக்கு லாபம் கிடையாது. இதை வந்து மதிப்பு கூட்டி ஒரு பொருளாக நம்ம வந்து அரைச்சி அரிசியாக பாக்கெட் பண்ணி விற்கிறோம் போது ஓரளவு லாபம் இருக்குங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: லாபம் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் அரைக்கிறது அரவக்குழி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்கணும், பார்த்து அரைக்கணும். இப்போ நாங்கள் அரைக்கிறது எப்படின்னா, கேட்டுக்கு களத்தில் காய வச்சு அரைச்சி இது பண்ணோன்னா இது நல்லாயிருக்கும்.
0: இப்போ ரேட்டு போயிட்டுருக்குது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள இப்போ வந்து ஒரு ரத்த சாலை என்ன ரேட்டு போகுது?
1: ரத்த சாலை வந்து இப்போ 110 நாங்கள் கொடுக்குறோம், 120 ரூபா கிட்ட போகுது
0: கிலோ. இயற்கையான முறையில் அந்த பாரம்பரிய அரிசியெலாம் இருக்குல்ல, இதை மக்கள் விரும்புகிறாங்களா?
1: விரும்புகிறாங்க, தெரிஞ்சவங்க விரும்புகிறாங்க. ஒரு சில பேர் இப்போ கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரேட்டு கம்மிங்கன்றாங்க. ரேட்டு கம்மின்னா வெளி அரிசியெலாம் வருது, தாய்லாந்து கவுனி வருது, அந்த கவுனி வருது, அவங்க வந்து வாங்குற வியாபாரிங்க வந்து கம்மியாக வாங்கி இங்கே கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு நாட்டு கவுனி, இது தாய்லாந்து கவுனியும் பர்மா கவுனியும் கிடையாது.
0: ரெண்டாவது அவங்க எப்படி தயார்,
1: அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா, அவங்க கடைக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரசாயன உரம் மாறந்தாருனா எதாக இருந்தாருனா எங்களுக்கு
0: எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
1: இல்லை இல்லை, அவனே அதான் சொல்கிறான், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க, எதா இருந்தாருன்னு நமக்கு கருப்பு பண்ணா கருப்பு பண்ணு அப்படின்றான் கடைக்காரன்.
0: பொதுவாக வந்து ஒரு விவசாயி அவரே விவசாயம் பண்ணி அவர் விற்பனை பண்ணுறாருன்னா அவர்கிட்ட வாங்குறது தான் நல்லது.
1: உண்மை
0: நம்ம கண் கூட நமக்கு தெரியுது இல்லை,
1: தெரியுது. ஆனால் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டு சரிங்க நீங்கள் சொல்கிற சரிதாங்கன்றாங்க, ஒரு சில பேர் வந்து இல்லைங்க அப்படின்றாங்க. மக்களுடைய மனநிலை எப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது.
0: விழிப்புணர்வு இன்னும் வரணும்,
1: வரணும், இன்னும் வரணும்,
0: நமக்கு
1: இன்னும் விழிப்புணர்வு வரணும். மக்கள் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப கம்மியாக இருக்குது கடையெல்லாம், நீங்கள் இந்த ரேட் சொல்கிறீங்களன்றாங்க. அதை நம்ம விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல, இது ரசாயன உரம் போடாதுமா, அது ரசாயன உரட்டு, அது அந்த கவுனி, இது நாட்டு கவுனின்னாலும் இல்லைங்க, எல்லாம் ஒன்று தான்றாங்க, எப்படி எல்லாம் ஒன்றா ஆகும்?
0: சரிங்க, இவ்வளோ நேரம் வந்து இயற்கை விவசாயம், அதுலேயும் குறிப்பாக பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாம் பயிரிட்டு அதை வந்து அரிசியாக பண்ணி ஒரு விற்பனை செய்கிறீங்க. உங்களுடைய தொழில் மேலும் மேலும் பெருகிறதுக்கு வானொலி சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கங்க.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கதிராமங்கலம் உழவர் கே சதானந்தம் அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகும்.

0: வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
2: இன்றைய பண்ணை செய்தியில் நிலக்கடலை சாகுபடியில் அதிக விளைச்சலை தரக்கூடிய நீர்ப்பாசன முறைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நமது நாட்டில் பயிரிடப்படும் பணப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் நிலக்கடலை ஒரு முக்கியமான பயிராகும். உலக அளவில் இந்தியா எண்ணெய் வித்து உற்பத்தியில் 3rd இடமும் நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடமும் வகிக்கின்றது. இந்தியாவில் எண்ணெய் வித்து பயிர்களில் நிலக்கடலை 40% பரப்பளவில் பயிரிடப்பட்டு முதல் இடத்தில் இருக்கின்றது. நிலக்கடலையை எண்ணெய் வித்து பயிர்களின் ராஜா என்றும் ஏழைகளின் முந்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. இவற்றின் பருப்புகளில் சுமார் 44-55% எண்ணெய் சத்து உள்ளது. இச்சத்தின் அளவு ரகத்திற்கு ரகம் வேறுபடும். நிலக்கடலையில் இருந்து பெறப்படும் எண்ணெய் முக்கியமாக சமையலுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சோப்பு மற்றும் வாசனை பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. இவற்றின் பருப்புகளில் புரதம், விட்டமின் பி மற்றும் அதிக அளவில் கலோரி உள்ளது. நிலக்கடலை பருப்பிலிருந்து எண்ணெய் பிரித்த பிறகு கிடைக்கும் பின்னாக்கில் 7-8% தழைச்சத்தும் 1.5% மணிச்சத்து மற்றும் 1.2% சாம்பல் சத்து இருப்பதால் இது இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இவை கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு புரதம் நிறைந்த உணவுப் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. பயிரின் அறுவடைக்கு பின் எஞ்சிய நிலக்கடலை செடிகளை கால்நடைகளுக்கு பசுந்தீவனமாகவும் உலர் தீவனமாகவும் அளிக்கப்படுகிறது. மேலும் நிலக்கடலை பயிர் வகை பயிர்களின் குடும்பத்தை சார்ந்தது. இவற்றின் வேர்களில் ரைசோபியம் பாக்டீரியா உதவியுடன் காற்றில் உள்ள தழைச்சத்தினை மண்ணில் நிலைநிறுத்தி மண்வளத்தை மேம்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் முக்கிய எண்ணெய் வித்து பயிர்களில் ஒன்றான நிலக்கடலை 3.35 லட்சம் ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டு 10.98 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. நிலக்கடலை 70% மானாவாரியிலும் 30% இரவையிலும் சாகுபடி செய்யப்படுகிறது. மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிக பரப்பளவில் நமது நாட்டிலும் குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலும் மானாவாரியாக சாகுபடி செய்வதால் விளைச்சல் குறைவாகவே கிடைக்கிறது. தமிழ்நாட்டின் சராசரி விளைச்சல் ஹெக்டேருக்கு 1900 கிலோவாகும். நிலக்கடலை சாகுபடிக்கு தேவைப்படும் நீரின் அளவு 500-600 மில்லி லிட்டர் ஆகும். நிலக்கடலையை பொறுத்தவரை 3 முக்கிய நிலைகளில் கண்டிப்பாக நீர் பாய்ச்ச வேண்டும். அதாவது விதைக்கும் பருவம், பூ பூக்கும் பருவம் மற்றும் காய்க்கும் பருவம் ஆகும். இந்த பருவங்களில் நீர்ப்பாசனம் செய்து நிலத்திற்கேற்ற ஈரப்பதத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும். நிலக்கடலைக்கு 4 முறைகளில் நீர்ப்பாசனம் செய்யலாம். பகுதி பாத்தி நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம், தூவல் அல்லது மழைப்பொழிவு நீர்ப்பாசனம். மண்ணின் தன்மைக்கேற்ப நீர் மேலாண்மை செய்தல் அவசியம். பகுதி பாத்தி நீர்ப்பாசனம், நிலத்தை நன்கு உழவு செய்த பின் 5 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலம் கொண்ட சிறு சிறு பாத்திகள் அமைத்து கொள்ள வேண்டும். தண்ணீர் முழு பரப்பளவு சமமாக பாயுமாறு சமன்படுத்த வேண்டும். நன்மைகள், பாத்திகளை நன்றாக சமன்படுத்துவதால் பயிர்கள் நன்றாக வளரும். சிறு சிறு பாத்திகளாக இருப்பதால் நீர் சிக்கனமாக பாய்ச்ச முடியும். தீமைகள், சிறு சிறு பாத்திகள் அமைப்பதால் அதிகப்படியான நிலங்கள் விரயமாகிறது. பாத்திகள் அமைப்பதற்கு அதிகப்படியான வேலையாட்கள் தேவைப்படுகிறது. பாத்தியில் நீர் பாய்ச்சுவதால் அதிகப்படியான நீர் வீணாகிறது. அதிக களை முளைப்பதற்கும் ஏதுவாகிறது. சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் என்பது முதன்மை குழாய், துணை குழாய் மற்றும் பக்கவாட்டு குழாய் ஆகிய அமைப்புகளின் வாயிலாக பயிர்களுக்கு தேவையான நீரை சொட்டு சொட்டாக மண்ணின் மேற்பரப்பிலோ அல்லது பயிர்களின் வேர்பகுதியில் நேரடியாகவோ கொடுக்கக்கூடிய முறையாகும். 120 சென்டிமீட்டர் அகலத்திற்கு பாத்தியும் 30 சென்டிமீட்டர் அகலம், 15 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட ஆழ்சால் அகல பாத்தியினை அமைத்து துணை குழாய்களிலிருந்து பக்கவாட்டு குழாய்களை 150 சென்டிமீட்டர் இடைவெளியில் வயல் முழுவதும் அமைக்க வேண்டும். பின் பக்கவாட்டு குழாய்களின் இடதுபுறம் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 வரிசையும் வலதுபுறம் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 வரிசையும் என ஒரு பாத்திக்கு 4 வரிசையும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி

0: வேளையிலும் நிலக்கடலையை விதைக்க வேண்டும். இவ்வாறு விதைப்பதினால் நீர் அனைத்து வரிசைக்கும் சுலபமாக பரவிவிடும். நன்மைகள்: 50-60% பாசன நீர் சேமிக்கப்படுகிறது. உர உபயோகத்தில் 25% சிக்கனப்படுத்தப்படுகிறது. உப்பு நீரையும் பாசனத்திற்கு பயன்படுத்த முடிகிறது. அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. 30-40% கள்ளை வளர்ச்சியை குறைக்கிறது. 25-30% மனித சக்தி சேமிக்கப்படுகிறது. பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதல் குறைவாக ஏற்படுகிறது. தெளிப்பு நீர் பாசனம்: மழை நீர் உயிர்நீர் என்கின்ற பழமொழிக்கேற்ப பாசன நீரை பயிரின் மேற்பரப்பில் மழைத்துளி போல வயல் முழுவதும் சீராக தெளித்து பாசனம் மேற்கொள்ளும் முறை தெளிப்பு நீர் பாசனம் எனப்படும். நீர் ஏற்றியிலிருந்து முக்கிய குழாய் மற்றும் பக்கவாட்டு குழாய்கள் மூலம் இணைக்கப்பட்டு உயர்ந்த குழாயின் நுனியில் பொருத்தப்பட்ட தெளிப்பான் மூலம் நீரை அதிக அழுத்தத்தில் அளிப்பதே தெளிப்பு நீர் பாசனத்தின் அம்சமாகும். இந்த முறைதான் நிலக்கடலைக்கு மிகவும் உகந்த பாசன முறையாகும். நன்மைகள்: நீர் முழுவதும் மண்ணின் மேற்பரப்பில் எந்தவித நீரோட்டத்தையும் ஏற்படுத்தாமல் உடனுக்குடன் மண்ணுக்குள் உறிஞ்சப்படுகிறது. பயிரின் வேர்பகுதி தேவையான அளவு நனைந்தவுடன் பாசனம் நிறுத்தப்படுகிறது. நீரானது மண்ணின் அடிப்பகுதியில் செல்வதினால் நீர் ஆவியாகுதல் இழப்பு குறைக்கப்படுகிறது. நீர் பயன்பாட்டின் திறன் 20-45% ஆகும். இந்த பாசனம் அதிகளவு நீர் உறிஞ்சும் தன்மை கொண்ட மணற்பாகான நிலங்களுக்கு ஏற்றது. உரங்கள் மற்றும் பயிரின் பாதுகாப்பு மருந்துகளை இலை மூலமாக அளிக்கலாம். நிலத்தை சமன் செய்ய தேவையில்லை. வாய்க்கால் வரப்புகள் அவசியமில்லை. கூடுதல் பரப்பு பாசனம் மற்றும் நிலம் தயாரிப்பு தேவையில்லை. தூவல் அல்லது மழைப்பொழிவு நீர்பாசனம்: பாசன நீரை பயிரின் மேற்பரப்பில் சாரல் மழை போல வயல் முழுவதும் சீராக தெளித்து பாசனம் மேற்கொள்ளும் முறை தூவல் அல்லது மழைப்பொழிவு நீர்பாசனம் எனப்படும். நன்மைகள்: நீர் முழுவதும் மண்ணின் மேற்பகுதியில் எந்தவித நீரோட்டத்தையும் ஏற்படுத்தாமல் உடனுக்குடன் மண்ணுக்குள் உறிஞ்சப்படுகிறது. பயிரின் வேர்பகுதி தேவையான அளவு நடைந்தவுடன் பாசனம் நிறுத்தப்படுகிறது. நீரானது மண்ணின் அடிப்பகுதியில் செல்வதினால் நீர் ஆவியாதலின் மூலம் ஏற்படும் இழப்பு குறைக்கப்படுகிறது. நீர் பயன்பாட்டு திறன் 20-40% ஆகும். இந்த பாசன முறை அதிகளவு நீர் ஊடுருவும் தன்மை கொண்ட மணற்பாங்கான நிலங்களுக்கு ஏற்றது. பக்கவாட்டு குழாய்களிலிருந்து வெளிவரும் நீரின் அளவு மண்ணின் இயல்பான ஊடுருவும் தன்மையை விட குறைவாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். எனவே விவசாயிகள் பாத்தி முறை பாசனத்தை கைவிட்டு நவீன நீர்ப்பாசன முறையான மழைப்பொழிவு நீர்ப்பாசன முறையை கடைபிடித்து அதிக விளைச்சல் பெறலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இது உங்களுக்காக திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தம் திரைப்படத்திலிருந்து

திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இது உங்களுக்காக திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பீமா திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் மகதி குரலில்.

திரைசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்ருதி குரலில்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் செல்லவிருக்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். சண்டிகரின் 6,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைப்பார் என்றும், தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் மறு மேம்பாடு செய்யப்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்களை அவர் திறந்து வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் நடைபெறும் பாரத் டெக்ஸ் வர்த்தக கண்காட்சி இந்திய ஜவுளித்துறையின் முழுமையான உற்பத்தி மற்றும் விநியோகச் சங்கிலியை ஒரே இடத்தில் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்கண்காட்சி குறித்து மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1.27 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவுடன் 2ம் கட்ட செமிக்கான் திட்டத்தை அமல்படுத்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வேளாண் ஆராய்ச்சிகளின் பலன்களை நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் புதிய தொழில்நுட்பங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களின் சிஎஸ்ஆர் நிதி மூலம் விவசாயிகளிடம் எடுத்துச் செல்வது குறித்து புதுடில்லியில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாணவர் தின விழாவில் கலந்து கொண்டனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி அட்லாண்டாவில் இந்திய நேரப்படி இன்று 12:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். குணா திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் குரலில்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்,
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 10 மணி. தேன்மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து, TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுஷிலா குரலில்.

திருமழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில்

0: தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில்.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன். பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை.

தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஒரே ஒரு கிராமத்தில் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்

0: நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4-2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில்

தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:51:34. தீன்மழை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏம் ராஜா குரலில்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:09. 1215 கிலோஹெர்ட்ஸில் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பன்றிக் கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சுழல் அறிவோம். உணவு சங்கிலியின் பழ நிலைகளின் மீன்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 கவிதை சோலை. எழுதி வழங்குவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜுலு அவர்கள். 7:25 நலமாய் வாழ HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பார் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஷியாம்லா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே.பி. அனில்குமார் அவர்களின் மருந்தங்கம், ஹச் பிரசன்ன அவர்கள் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேர் நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு என்ன செய்யாமை. பன்னிரண்டு மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் எழுதியவர் ஏ முருகையன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எஸ் சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கில் அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பிரியா சகோதரிகளின் பாட்டு. 4:00 நிலாவ கையில புடிச்சன் திரைப்படம் ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ் இயக்கம்.

ராமநாராயணன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது உயிர் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் ஜெகன்பால் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 ஒடிசாவின் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாதரின் வருடாந்திர ரத யாத்திரை குறித்து வானொலி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

ஹலோ அண்ணா, 1 2 3 4 5. ஓகே மேடம். ஹலோ, 1 2 3 4 5 6. மேடம் கேக்குதா? மேடம், 1 2 3 4 5 6 7 8. ஹலோ, செக்.